நிலை எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நேர்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம்.

எண்ணங்கள் இனிதை நிறைவேற எழிலார்ந்து புலர்ந்திருக்கும் இந்நன்னாள் வழிகொலட்டும். வணக்கம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 22 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் சித்திரை மாதம் 29 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 12 தேதி செவ்வாய்க்கிழமை. பண்பலை 101 மெகா ஹெட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகின்றன. நேரம் காலை 5:55. பண்பலை 101 மெகா ஹெட்ஸ் அலைவரிசையிலிருந்து

0: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். சென்னை ஐஐடியில் பி எஸ் படிப்புக்கு 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31 தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியும் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:02 நிமிடம். இந்நன்னாளில் உங்களை மகிழ்விக்கவிருக்கும் நம் பண்பலை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரல் குமரி பண்பலை 101 இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 குரளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், காலை 7 மணிக்கு

0: செய்திகள் 7:05 திரை இசை, 7:10 அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனிலையில் திரை இசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி, இரவு 10 மணி. காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலைவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலைவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம் ஆகியன அறியலாம். இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தெங்கச்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரி ER சுகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். காலை 9:02 வசந்த அழைப்பில் தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் நாகர்கோவில் சில்வெஸ்டர் கிளையாஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். காலை 10:45 திரை இசை, 11:02 எக்ஸூர், தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரில் சுவையில் சாரல் இசை. பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கோடைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விளக்குகிறார் திருவட்டார் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஷ்வானா அவர்கள். 12:55 திரை இசை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by VC Pramod. Senior BJP leader Hemanta Biswa Sarma will be sworn in as Chief Minister of Assam in Guwahati today. Assam Governor Lakshman Prasad Acharya will administer him the oath of office in secrecy at a ceremony to be held at the Veterinary College playground in Khanapada area of the city. Four ministers, including two from the BJP and one each from AGP and BPF, will also take oath along with the Chief Minister. They are Rameshwar Teli, Atul Boda, Charan Bodo and Ajanta Niyog. In a social media post, Mr. Sarma said that former Minister Ranjit Kumar Das will be NDA's candidate for the Assam Assembly Speaker's position. This will be the second consecutive term for Mr. Sarma as Chief Minister of, and third term for an NDA government in Assam. The swearing-in ceremony will be attended by Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah, Defence Minister Rajnath Singh and BJP President Nitin Nobin, among others. The NDA, comprising the BJP, Aham Gana Parishad, AGP and Bodoland People's Front, BPF, secured a sweeping mandate in the assembly polls, winning 102 seats in the 126-member house. The BJP bagged 82 seats, while AGP and BPF won 10 seats each. Mr. Sarma, who first became Chief Minister in 2021, is said to become the first non-Congress leader in Assam to serve two consecutive terms as CM. This will be the NDA's third consecutive term in the state since the BJP-led alliance first came to power in 2016 under then-CM Sarbanand Sonowal. Enforcement Directorate ED has arrested former Fire and Emergency Services Minister of the Government of West Bengal, Sujit Basu, in Kolkata in connection with the South Dumdum Municipality recruitment scam. Officials at the ED said that Bose allegedly recommended around 150 candidates for various posts under the South Dumdum Municipality in exchange for pecuniary benefits during the former TMC regime. The officials noted that ED has traced direct proceeds of crime in the form of flats allegedly acquired by him in lieu of providing municipal jobs to various individuals. The probe agency have also identified substantial cash deposits in banks' accounts under his control. Mr. Bose will be produced before the special court today. Prime Minister Narendra Modi will be on a 6-day visit to the UAE, Netherlands, Sweden, Norway and Italy beginning Friday.

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள்.
2: மட்டற்ற மன மகிழ்ச்சி, உயர்ந்தோங்கும் உள்ள கிளர்ச்சி, குறைவற்ற குதூகல எழுச்சி, இவற்றை குறிக்கும் உவப்பான சொல் உய்யலாலா எனும் ஐந்தெழுத்து மந்திரம் ஆகும். உய்யல் கூட்டல் ஆலா என பிரித்தால் உல்லாசவானில் துன்பங்களை கடந்து இன்பச் சிறகுகளை விரித்து சலனமற்ற வாழ்வு வாழுதல் எனும் பொருளாக விரிவடையும். பிழைக்கும் வழி எனவும் அதனை பிரித்து பொருள் கொள்ளலாம். நினைந்தக்கால் உய்யல் ஆமே எனும் திருநீத்தான தாண்டகமும் உய்யல் உருவீர்கள் ஐயன் ஆரூரை கையினால் தொழ என அப்பர் தேவாரமும் உய்யல் ஆவது ஓர் நெறி புக உதவிட வேண்டும் என கம்ப ராமாயணமும் புவி மீது பொய்யுரை பேசும் மாதரை விட்டு உய்யடா உய்யடா உய் என பட்டினத்து அடிகளாரும் வாழ்வாங்கு வாழுதலையும் பிழைக்கும் வழிமுறைகளையும் உய்யல் எனும் சொல் மூலம் உயர்த்தி காட்டுகின்றனர். உய்யல் கூட்டல் ஆலா சொல்லின் பிற்பகுதி ஆலா என்பது வடதுருவ ஆர்க்டிக்கிலிருந்து தென்துருவ அண்டார்டிக் வரை சுமார் 25,000 கிலோமீட்டர் வலசையாக பறந்து செல்லும் புவி முனை கடல் பறவையை குறிக்கும். 3/4 அடி நீளம், 100 கிராம் எடை, நீண்ட இறக்கைகள் இவற்றை கொண்ட ஆலா கடல் பறவை ஆண்டுக்கு 2 முறை கோடைக்காலத்தை அனுபவித்து 35 ஆண்டுகள் வாழும் தன்மை உடையவை. ஆலா கடற்பறவைகளை தனுஷ்கோடியின் தென்முனையில் கூட்டங்கூட்டமாக அக்டோபர் நவம்பர் மாதங்களில் சிறகடித்து வாழ்வதை நாம் இன்றைக்கும் காணலாம். ஓய்வின்றி சுற்றி திரும்புவரை பார்த்து, ஏம்பா இப்படி ஆலா மாதிரி பறக்கிற எனும் ஊர்ப்புறச் சொல்லடைவு புலம் பெயரும்போதும் இறை தேடும்போதும் இடைவிடாமல் தொடர்ந்து பறந்து கொண்டே இருக்கும் ஆலா கடற்பறவையின் வியத்தகு செயலையே குறிக்கும். நீர்ப்பரப்பின் மேல் உயரத்தில் பறக்கும்போதே திடீரென செங்குத்தாக நீருக்குள் பாய்ந்து மீனை கொத்தி கவ்வி மேலே வந்தபின் வானத்தில் பறந்தபடியே உயர துப்பி எரியும் அந்த மீனை. ஆகாயத்தில் தலைகீழாக மீன் திரும்பி வரும்போது மறுபடியும் மீனை கவ்வி அப்படியே விழுங்கிவிடும் திறன் வாய்ந்தவை ஆலா கடல் பறவைகள். அப்படி செய்வதால் மீன்களின் செதில்கள் ஆலா பறவையின் தொண்டையில் சிக்கிக்கொள்வதில்லை. இப்போது உய்யலாலா எனும் ஐந்தெழுத்து மந்திரத்தை என்னவென்று கேட்கலாமா? உடன்பாடான உணவு 1, உரிய உறக்கம் 2, நேரிய உடற்பயிற்சி 3, சீரிய உளப்பயிற்சி 4, உவப்பான உரையாடல் 5. இந்த 5 உவகை நெறிகளையும் கொண்ட உய்யல் எனும் வாழ்க்கை அமைந்தால் ஆலா எனும் அற்புத வலசை கடல் பறவையாக வையத்துள் சிறகடித்து வாழலாம் என்பதைத்தான் உய்யலாலா மந்திரம் சொல்லுகிறது. ஆனால் ஆலா பறவையை விட அதி அற்புத வேகத்திறன் உடையது நம்முடைய பிராண வழி எனும் மூச்சுக்காற்று. பிராணாயாமம் எனும் மூச்சு பயிற்சியை முறைப்படுத்தினால் கள் உண்ட மகிழ்ச்சி அடையலாம், துள்ளி நடக்கலாம், சோம்பல் தவிர்க்கலாம் என்பதாக புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கள்ளுண்ண வேண்டாம் தானே கழிதரும், துள்ளி நடப்பிக்கும், சோம்பல் தவிர்ப்பிக்கும், உள்ளது சொன்னோம் உணருடையோர்க்கே எனும் திகட்டாத திருமந்திரமாக அருளியவர் யார்? அவர்தான் திருமூலர். என்ன நேயர்களே, பிராணாயாமம் செய்ய தொடங்கிவிட்டீர்களா?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
3: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியும் குமரி பண்பலை 101 நேரம் காலை 6:15 நிமிடம். வழியறியாது திகைக்கும் வேளிகளில் வழிகாட்டும் வள்ளுவம், இதோ குறள் தம் வழி.

0: புகழ்.
1: கற்றவர் சபைக்குள் அறிவில்லாதவன் நுழைவது என்பது காலை கழுவாமல் பள்ளிக்கூடத்திற்குள் நுழைவது போன்றது ஆகும். குறள் எண் 840 அதிகாரம் பேதைமை.

0: புகழ்
1: கற்றவர் சபைக்குள் அறிவில்லாதவன் நுழைவது என்பது காலை கழுவாமல் பள்ளிக்கூடத்திற்குள் நுழைவது போன்றது ஆகும். குறள் எண் 840 அதிகாரம் பேதைமை.
2: குறளும் கேட்டீர்கள். நேரம் காலை 6:16 நிமிடம். நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101. எங்கும் நிறை பரம்பொருளின் அருள் பெற இப்போது நம் அலைவரிசையில் பவனி வருகிறது பக்தி மாலை. பக்தி மாலையில் முதலில் எஸ் சுதா ரகுநாதன் பாடிய பாடல்.

நேரம் காலை 6:28. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 பக்திமாலை. பக்திமாலையில் இனி கேட்கலாம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களா.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: 12th முடிச்சிட்டீங்களா? 80% அண்ட் அபோவ் வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Sciencesல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் விசிட் வாட்டர் டேங்க் ரோட் நியர் YR மஹால் நாகர்கோவில் ஆர் கால் 6384555111.
4: AGK College of Arts and Sciences, autonomous, NACA plus accredited college, 100% placement assistance, admissions open, Coimbatore, conditions apply.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
6: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.
7: நேர்காலை 6:33. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பான்மலை 101 பக்தி மாலை. பக்தி மாலையில் இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் நாகூர் EM ஹனிஃபா பாடியது.

நேரம் காலை 6:40. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101. நேர்களே, இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவருக்கு ஒரு சிந்தனை. கணபதிபுரம் வளம்குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய செயல்பாடுகள் வேளாண் நேரலை பங்கேற்கிறார் கணபதிபுரம் வளம்குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய தலைவர் முனைவர் ஏ அனீஷ் விவேக் சந்தியா அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் நெல்லில் விதை நேர்த்தி தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

நேர்களே, குமரி பண்பலை 101 இன்று மதியம் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேர்களையில் பள்ளி தேர்வு முடிவுகளை குழந்தைகள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் நேர்களை இடம்பெறும்.

நேயர்களே, இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கோடைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விளக்குகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஷ்வானா அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் சாரதாம் மாணவர் விடுதியை நேற்று அவர் திறந்து வைத்தார். நவீன காலத்திற்கு ஏற்ப கல்வித்துறையை மாற்றியமைக்கும் வகையில் புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பெண் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் திறன்களுடன் இளையோரை மேம்படுத்தும் வகையில் கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் விளையாட்டு முதல் விண்வெளி தொழில்நுட்பம் வரை அனைத்து துறைகளிலும் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இளையோர் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். வேளாண் மாற்றத்தின் மூலம் ஆரோக்கியம் என்ற இயக்கத்தை புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா மற்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு நட்டா, இந்த இயக்கத்தை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் இணைந்து தொடங்குவதாக கூறினார். நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் அவற்றை தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவு முறைகளின் மூலம் நோய்களை தடுக்க முடியும் என்றும் அதை கருத்தில் கொண்டே இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாகவும் திரு நட்டா கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு சிவராஜ் சிங் சௌகான், உடல் ஆரோக்கியமே மகிழ்ச்சியின் அடிப்படை என்று குறிப்பிட்டார். நாட்டில் வேளாண் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் ஊட்டச்சத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். விவசாயத்தை உணவு உற்பத்தியாக மட்டுமே பார்க்காமல் ஊட்டச்சத்தை வலுப்படுத்தும் அம்சமாகவும் கருதி செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை வேளாண் நடைமுறைகளை ஊக்குவிக்க பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். இதற்கான தேர்தலுக்கு இவர்கள் நேற்று மனு தாக்கல் செய்தனர். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா இன்று பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய நுகர்வோர் தொடக்க கூட்டுறவு அமைப்பின் 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மத்திய அரசிடமிருந்து

இரண்டு வாரங்களுக்குள் பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய தென்னிந்திய நதிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் நேற்று தலைமைச்

0: பிரதமரின் தொழில் பழகுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் சேலத்தில் நேற்று சிறப்பு முகாம் நடைபெற்றது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த முகாம் தொழில் பிடிப்புகளை முடித்தவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று மாவட்ட திறன் பயிற்சித்துறை உதவி இயக்குநர் சந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பிரதம மந்திரி நேஷனல் அப்ரண்டிஷிப் மேளா நடக்குது. இது வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த மேளாவால என்ன அப்படின்னா, என்னென்ன கம்பெனிங்க வந்திருக்காங்கன்னா, செயில் மற்றும் வந்து TNSTC மற்றும் SETC, அது இல்லாம பிரைவேட் கம்பெனி உள்பட 13 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்திருக்காங்க. இதுல வந்து பசங்களுக்கு வந்து ஐடிஐ முடிச்சவங்க, டெசிக்னேட்டட் ட்ரேட் மற்றும் வந்து ஆப்ஷனல் ட்ரேடு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இங்க அப்ரண்டிஷிப் எடுத்திருக்கோம். மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நேஷனல் அப்ரண்டிஷிப் சர்டிபிகேட், அவங்களுக்கு அது ஒரு வேல்யூபிள் சர்டிபிகேட். அதை வச்சு அவங்க, இதுக்கு முன்ன வந்து ஐடிஐ பசங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது, ஆனா தற்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இந்த அப்ரண்டிஷிப் மேல எல்லாம் கலந்துகிட்டு அந்த வேல்யூபிளான சர்டிபிகேட் அவங்க அவைல் பண்ணி
0: இந்த முகாம் தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக இதில் பங்கேற்ற பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என்னோட பேர் ரோபியா, நான் ஆத்தூர்ல இருந்து வரேன். நான் ஐடிஐ எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கேன். நிறைய ஜாப் வேகன்சி இருக்கு, நிறைய கம்பெனிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஸ்டைஃபனோட மந்த்லி இன்கம் எல்லாம் அப்ரண்டிஸ் ஜாப் கொடுக்கறதுனால எக்கனாமிக்கலா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
3: என் பேர் பிரிட்டோ, வேலை கிடைக்காம நிறைய இடத்துல தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். இங்க நிறைய கம்பெனி வந்திருக்கு, அதுல நான் ஒரு கம்பெனி செலக்ட் ஆயிருக்கேன். இந்த 1 இயருக்கு வேலை செஞ்சேன்னா சர்டிபிகேட் தருவாங்க. அந்த சர்டிபிகேட் வச்சுட்டு போய் நான் வேற கம்பெனி சேர்ந்தா பர்மனண்டா வந்து வேலை செய்யறதுக்கு இந்த சர்டிபிகேட் ரொம்ப யூஸ் ஆகும்.
0: தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை கடலோர பகுதிக்கு அப்பால் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மேலும் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச்செய்திகள். பஹாமாஸ் நாட்டில் பொதுத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானின் நங்கர்ஹார் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தின் கைலாலி மாவட்டத்தில் இந்தியாவின் உதவியுடன் பள்ளி கட்டிடங்களை கட்டும் பணி தொடங்கியுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். ஓமன் நாட்டுக்கான புதிய இந்திய தூதராக திரு பிரசாந்த் ஃபைல்ஸ் நியமிக்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியா வந்துள்ள சிலி நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். மத்திய பணியாளர் நலத்துறையின் கீழ் செயல்படும் கூட்டு ஆலோசனைக் குழுவின் தேசிய கவுன்சிலின் 49வது கூட்டம் மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு சோமநாதன் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. சணல் பயர் தகவல் அமைப்பு தொடங்கப்பட்ட பின்னர் நாட்டில் சணல் உற்பத்தி விரைந்து அதிகரித்து வருவதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் ராஜகோபுரம் முன்பு கிழக்கு பகுதியில் பழுதடைந்த நிலையில் உள்ள மண்டபத்தை அப்புறப்படுத்தும் பணி நாளை முதல் 15 நாட்கள் நடைபெறவுள்ளதால் அருகில் வசிக்கும் மக்களும் பக்தர்களும் ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கோடைகால சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார். சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை IIT BS படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31வது தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று IIT நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு MGR திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இளநிலை படிப்புகளுக்கு இணையதளம் மூலம் இன்று முதல் June 2 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் BSNL அதிவேக இணையதள இணைப்புகளை பெறுவதற்கான சேவைகளை பொதுமக்கள் உடனடியாக பெறும் வகையில் வரும் 15வது தேதி வரை நகரின் பல்வேறு பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படுவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19வது ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JB நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு JCD பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:55 நிமிடம். சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
3: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
4: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
7: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
6: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
8: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
6: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
8: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
9: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
10: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
11: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, பராபு வருடம் சித்திரை மாதம் 29ஆம் நாள். கோடைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் கால்நடைகளின் உடல்நலம் மற்றும் உற்பத்திக்கு அதிக வெப்பம் பெரும் சவாலாக உள்ளது. கோடைக்காலத்தில் வெப்ப அலையிலிருந்து கால்நடைகளை பராமரிப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. வெப்பத்தினால் வெப்ப அயற்சியின் அறிகுறிகள் நிழலில் தஞ்சம் புகுதல், பசியின்மை, அதிகமாக தண்ணீர் பருகுதல், வாய் திறந்த நிலையில் சுவாசித்தல், அதிகமான அளவு உமிழ்நீர் வடித்தல், வேகமாக மூச்சு விடுதல், உயர் உடல் வெப்பநிலை. கடுமையான வெப்ப அயற்சியினுடைய அறிகுறிகள் நடுக்கம், கீழே விழுதல். இவற்றிலிருந்து கால்நடைகளை பராமரிப்பதற்கான வழிமுறைகள்: கறவை மாடுகள் எனில் அடைக்கப்பட்ட அல்லது நெருக்கமான இடத்தில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். மாடுகளை தண்ணீர் குடிக்க செய்யும் போது கலப்பு தீவனத்தை தண்ணீரின் மேல் சிறிதளவு தூவுவதால் கால்நடைகளின் மாடுகளின் தண்ணீர் பருகும் தன்மை அதிகரிக்கும். கால்நடை தீவனங்களை வெட்ட வெளியில் போட வேண்டாம். கோடை காலங்களில் மாடுகளை காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலையில் 3 மணி முதல் 7 மணி வரையிலும் மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டும். காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது. ஆடுகளுக்கான கோடைக்கால பராமரிப்பு: ஒரு ஆடு 8 முதல் 12 லிட்டர் அளவிற்கு தினசரி நீர் அருந்தும். கோடைக்காலங்களில் மேய்ச்சல் பகுதியில் நல்ல சுத்தமான குடிநீர் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது ஆடுகளை காலை 6 மணி முதல் 11 மணி வரை மேய்ச்சலுக்கு உட்படுத்தலாம். அதேபோன்று மாலை நேரங்களில் மீண்டும் மேய்ச்சலுக்கு மாலை 3 மணி முதல் 7 மணி வரை மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டும். இனி கோழிகளுக்கான கோடைக்கால பராமரிப்பு மேலாண்மை. கோழிகளுக்கு குடிநீரில் விட்டமின் சி மருந்தினை கோழி ஒன்றிற்கு 10 மில்லிகிராம் வீதம் கொடுக்கலாம். கோழிகளுக்கு அயற்சி நீக்கும் பி காம்ப்ளெக்ஸ் குளுக்கோஸ் போன்றவற்றை கலந்தும் கொடுக்கலாம். கோடையில் ஈரமான எச்சத்தால் கூளம் கட்டியாக போனால் அதுவே அதிக வெப்பம் உண்டாக காரணமாகி விடுவதால் கூளத்தை அவ்வப்போது மாற்ற வேண்டும். இதர வகை கால்நடைகளுக்கு: செல்லப்பிராணிகளை வெயில் காலங்களில் வாகனங்களில் தனியே விட்டுச் செல்லக்கூடாது. பறவைகளுக்கு போதுமான நிழற்கூரைகள் அமைத்துக் கொடுத்து போதுமான நீர் கொடுக்க வேண்டும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7 மணி. வட்டாரச் செய்திகள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். குமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அணைகளின் நீர்மட்டம் உயர்வு. வார விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். குமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கடந்த 2-3 நாட்களாக இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. குமரி மாவட்டத்தில் மலையோர மற்றும் நீர்பிடிப்பு பகுதியான பாலமூர், பேச்சுப்பாறை, திருப்பரப்பு, பெருஞ்சாணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. மழை காரணமாக ஆறுகளில் தண்ணீர் அதிகமாக ஓடுகிறது. இதனால் குமரி மாவட்ட அணைகளுக்கு நீரின் வரத்து அதிகரித்துள்ளது. பேச்சுப்பாறை அணைக்கு வினாடிக்கு 332 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. பெருஞ்சாணி அணையிலும் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்ந்துள்ளது. பெருஞ்சாணி அணையிலிருந்து வினாடிக்கு 25 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. மேலும் புத்தன் அணை, சிற்றார், மாம்பழத்துறையாறு அணை, முக்கடல் அணை என குமரி மாவட்ட அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. குமரி மாவட்டத்தில் பெய்து வரும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை மேலும் சில நாட்கள் நீடிக்கக்கூடும். குமரி மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கன்னியாகுமரியில் வார விடுமுறையை ஒட்டி நேற்று முன்தினம் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் மிகுந்து காணப்பட்டது. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் குமரிக்கு சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்படும். கோடைக்காலங்களில் பள்ளி விடுமுறை காலம் என்பதால் பயணிகள் அதிக அளவில் வருவது வழக்கம். நேற்று முன்தினமும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் வார விடுமுறை என்பதால் அதிகமாக காணப்பட்டது. அவர்கள் முக்கடல் சங்கமத்தில் நீராடி விவேகானந்தர் நினைவு மண்டபம், காமராஜர் மண்டபம் ஆகியவற்றை பார்வையிட்டதுடன் பகவதியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக இருந்ததால் காவல்துறையினர் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். சந்தையடி ஐயா வைகுண்டபதி நிழல் தாங்கல் திருப்பதம் சாற்றுதல் விழா நடைபெற்றது. சந்தையடியில் 3 நிலைகளுடன் கூடிய கல்லினால் 4 அடி உயர கோபுரம் மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. 41 அடி உயர கோபுரம் மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இதன் திருப்பதம் சாற்று விழா என்று சொல்லப்படும் கும்பாபிஷேகமானது நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் நிறைவு பெறுகிறது வட்டாரச் செய்திகள்.
2: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
3: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: 12th 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science-ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. R.S. Lal Mohan Memorial Merit Scholarship-ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission, visit Water Tank Road near YR Mahal, Nagarkovil or call 63845-5511.
6: AGK College of Arts and Science, Autonomous, NACA plus Accredited College. 100% placement assistance. Admissions open. Coimbatore. Conditions apply.
7: மாமா, என்னாச்சு?
8: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
7: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
9: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
10: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
11: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
12: AMB ஜெய்கரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

0: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: நேரம் காலை 7:05. நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. திரை இசை, இதில் அபியும் நானும் திரைப்பட பாடல் கேட்கலாம்.

நேயர்கள் நினைவிற்கு ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபார் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேயர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம்.

0: நேரம்காலை 7:11. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பாண்டலை 101. நேயர்களே, குமரி பாண்டலை 101 இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் குழுகுழு ஏசி மேளா. இனினும் பண்பலையில் கேட்கலாம்.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: காதல் கேட்கின்றதா?
3: அழகா ஃப்ராக் எல்லாம் போட்டுட்டு சூப்பரா வந்திருக்க கூடிய செல்ல குட்டியோட பேர் என்னமா?
4: யா பேரு சஃப்ரிஷா.
3: சஃப்ரிஷா, சஃப்ரிஷா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
4: கோட்டால இருந்து வந்திருக்கேன்.
3: எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க பிள்ளை?
4: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
3: உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கறாங்கம்மா?
4: எங்க அம்மா, அப்பா, ஆச்சி, அக்கா, எங்க பாப்பா, நான். அவ்வளவுதான்.
3: அவ்வளவுதான். சரி, அவங்க எல்லாருக்கும் பேரும் சொல்றீங்களா? சொல்லுங்க.
4: எங்க அம்மா பேரு மகேஸ்வரி, எங்க அப்பா பேரு நாராயணன், எங்க பாட்டி பேரு ராஜமல், எங்க தங்கச்சி பேரு இஷா டால்பி, எங்க அக்கா பேரு நுத்ரிஷா, யா பேரு சஃப்ரிஷா.
3: நித்ருஷா, சஃப்ரிஷா, அழகா இருக்கு உங்க பேரு. உங்க மிஸ்க்கு பேர் என்னதுமா?
4: ஷீலா மேம்.
3: ஷீலா மேம் பிள்ளைக்கு என்னலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க?
4: ரைம்ஸ், ஏபிசிடி, ஆர்ட்வொர்க்கு.
3: சரி, ஆர்ட்வொர்க்ல நீங்க என்னலாம் பண்ணுவீங்க?
4: Drawing, playing, coloring.
3: Okay, இப்போ நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க பிள்ளை?
4: வேலுநாச்சியார் டயலாக் இன் தி ரைம்ஸ்.
3: ஃபர்ஸ்ட் அப்ப என்ன சொல்ல போறீங்க?
4: வேலுநாச்சியார்.
3: ஓகே, சொல்லுங்க.
4: வீரமங்கை வேலு நாச்சியார் வீரம் நாட்டு போடி வந்த அண்ணன் நாட்டால ஒருபோது விடமாட். நேருக்கு நேர் போர்ந்த துணி வச்ச கோழியின் பரங்கி தலை என் வால் கொண்டு பனங்காய் பழிச்சுவேன். வீரர்களே புறப்படுங்கள், வெற்றி வெற்றி நமதே.
3: ஓகே, அழகா பேசுனீங்க. சரி, ரைம்ஸ் பாடுறீங்களா? பாடுங்க.
4: டிங்கிள் டிங்கிள் டிராஃபிக் லைன், ஷைனிங் ஹார்னர் ஃபிரான பிரைட், வென் இஸ் ரெட் இன்ஸ் டைம் டு ஸ்டாப், வென் இஸ் எல்லோ இன்ஸ் டைம் டு வெயிட், வென் இஸ் கிரீன் இன்ஸ் டைம் டு கோ. டிங்கிள் டிங்கிள் டிராஃபிக் லைன், ஷைனிங் ஹார்னர் ஃபிரான பிரைட்.
3: ஆஹா, சூப்பரா பாடுனீங்க. வேற என்னலாம் பிள்ளைக்கு தெரியும்?
4: ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல்லாம் எல்ல பி எல்லாம் எல்ல பி க்யூ ஆர் எஸ் டி யு.
0: அரும்புகளின் குறும்புகள் கேட்டு ரசித்தோம்.

0: நொற்றியை தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையில்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட பிளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 12 தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி இந்தியாவில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு தேசிய விருதுகள் வழங்கப்படுகின்றன. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். அஸ்ஸாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்கவுள்ளார். அவருக்கு ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க உள்ளார். முதலமைச்சருடன் திரு ராமேஸ்வர் தெலி, திரு அதுல் போரா, திரு சரண் போரா, திரு அஜந்தா நியோக் ஆகிய 4 அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். குவஹாத்தியில் உள்ள கான்பரா கால்நடை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளதாகவும் இதற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி 5 நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக வரும் 15 தேதி புறப்பட்டுச் செல்கிறார். முதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து நெதர்லாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கு செல்லும் பிரதமர் அந்நாடுகளின் பிரதமர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். பின்னர் நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்கவுள்ளார். 43 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நார்வே செல்வது இதுவே முதன்முறையாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் இத்தாலி செல்லவுள்ளார். பிரதமரின் இந்த பயணம் இந்த நாடுகளுடன் இந்தியாவின் நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு புதுதில்லியில் நேற்று மக்களவைத் தலைவரை சந்தித்தது. அப்போது பேசிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நல்லுறவு நிலவி வருவதை குறிப்பிட்டார். இரு நாடுகளும் பல நூற்றாண்டுகள் பழமையான கலாச்சார ஆன்மீக பிணைப்புகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவது திருப்தி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் ஜனநாயக அமைப்புகளில் மகளிரின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற கருத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதியுடன் செயல்படுவதாகவும் அவர் மேலும் கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிர் இடஒதுக்கீட்டின் மூலம் 14 லட்சம் பிரதிநிதிகள் பல்வேறு பதவிகளை வகித்து வருவதாக திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் தோஹ்ரிகாட் அனூரிகார் இடையேயான பயணிகள் ரயிலை காணொலி மூலம் நேற்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ரயில் பூர்வாஞ்சல் பகுதியில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். முன்பு நீண்ட காலம் நிலுவையில் இருந்த ரயில்வே திட்டங்கள் 2014 ஆண்டுக்கு பிறகு விரைந்து செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் ரயில்வே கட்டமைப்புகளை மேம்படுத்த பெருமளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தாா்.

உத்தரப்பிரதேசத்தில் அம்ரித் பாரத் ரயில் நிலைய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 157 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுவதாகவும் இதில் 28 நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று போர்ச்சுகல் அமைச்சர் திரு ஜாவோ ரூயி ஃபெரேரியா கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்திலிருந்தே போர்ச்சுகல் ஆதரவு அளித்து வந்ததை சுட்டிக்காட்டினார். இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உலகளவில் இந்தியா பொருளாதாரத்தில் வலிமைமிக்க சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் போர்ச்சுகல் அமைச்சர் கூறினார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும் கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கேற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். ஆந்திரப்பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு புதுதில்லியில் நேற்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலை சந்தித்து பேசினார். மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நீர்வளத்துறை திட்டங்கள் தொடர்பாக அவருடன் திரு சந்திரபாபு நாயுடு ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது ஜம்மு காஷ்மீரின் நிர்வாகம், வளர்ச்சி மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் போன்றவை குறித்து திரு உமர் அப்துல்லா உள்துறை அமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது தொடர்பாகவும் திரு அமித்ஷாவுடன் விவாதித்ததாக திரு உமர் அப்துல்லா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் தொழில்துறை ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க முடிவு செய்துள்ளன. வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி மற்றும் புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு டகிரோ ஃபுனுகோஷி ஆகியோர் தலைமையில் இந்தியா ஜப்பான் பொருளாதார ஒத்துழைப்பு ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் செமிகண்டக்டர், முக்கிய கனிமங்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்துகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அஸ்ஸாம், மேகாலயா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, பஞ்சாப், ஹரியானா, பீகார் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் அழைப்பை ஏற்று அவர் இப்பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைக்கு இடையே இரு தலைவர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நேற்றைய ஆட்டங்களில் இந்தியாவின் குஷி சந்த், மம்தா உள்ளிட்டோர் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். மகளிர் பிரிவில் இந்தியாவின் 8 வீராங்கனைகள் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்று பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த

விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியும் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:25. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
3: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
3: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358737358.
5: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை,
6: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
5: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வால் கிளாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்
7: டிஜிமார்ட். இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
5: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
7: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
8: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட்.
9: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
10: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
11: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Sciencesல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarshipல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555111.
12: AGK College of Arts and Sciences, autonomous, NAC plus accredited college, 100% placement assistance. Admissions open Coimbatore. Conditions apply.
13: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
14: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

நேயர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெறும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சர்மரோக நிவாரணி சைபால். சேவைச் செய்திகள். கூட்டாலமூடு அருள்மிகு பத்ரேஸ்வரி தேவஸ்தானம் சித்திரை திருவிழாவில் இன்று காலை 11:30 அம்மன் பவனி, 5 யானைகள் மீது அருள்மிகு பத்ரேஸ்வரி அம்மன், அருள்மிகு கணபதி சுவாமி, அருள்மிகு யட்சியம்மன், அருள்மிகு கிருஷ்ணசுவாமி, அருள்மிகு துர்கையம்மன், ஐயப்ப சுவாமி, பாலமுருக சுவாமி, நாகராஜா சுவாமி பவனி. மாலை 4 மணிக்கு அம்மன் தென் வீதி ஆராட்டு. மாங்காவிளையூர் அருள்மிகு சிவசுடலை மாட சுவாமி திருக்கோவில் வைகாசி கொடை விழாவில் இன்று மாலை 4 மணிக்கு பொங்கல் வழிபாடு, 6 மணிக்கு தீபாராதனை. மேலுசங்கரன் குழியூர் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 திருவிளக்கு பூஜை, இரவு 8 மணிக்கு சிறப்பு பூஜை, நாளை காலை 6 மணிக்கு பூஜை. சகாயபுரம் புனித இடைவிடா சகாய அன்னை திருத்தல திருவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு ஜபமாலை திருப்பலி. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் காலை 7:30 இனி கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: வணக்கம் வார் மந்திரியாரே. காலையிலேயே இந்த வெயில் தாங்க முடியவில்லை, உடல் சோர்வாக இருக்கிறது. ஆனாலும் உடற்பயிற்சியை விட முடியாது. இந்த கூடையில் நாம் எப்படி உடற்பயிற்சி செய்ய முடியும், எப்படி செய்ய வேண்டும்?
1: என்னமண்ணா இப்படி கூறுகிறீர்கள்? அதுதான் இடையிடையே கோடை மழையை கொட்ட ஆரம்பித்திருக்கிறதே.
2: சரிதான், ஆனாலும் இந்த வெப்பத்தாக்கம் குறைந்ததாக இல்லையே.
1: அது என்னவோ உண்மைதான் மன்னா. கோடையில் வெப்பம் அதிக வலிமையுடன் இருப்பான். எனவே நாம் பயிற்சியின் தீவிரத்தை விட உடற்பயிற்சி செய்யும் நேரத்திற்கும் உடல் குளிர்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நண்பகல் வேளையில் உடற்பயிற்சி செய்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் மன்னா.
2: சரிதான் மந்திரியாரே, மதிய நேரத்தில் அரண்மனை முற்றம் நெருப்பு போல கொதிக்கிறது. எந்த நேரம் சிறந்ததாக இருக்கும் என்று கருதுகிறேன்?
1: அதிகாலை நேரமே சிறந்தது மன்னா.
3: அதிகாலை
1: முடியாதவர்கள் மாலை நேரத்தை தேர்ந்தெடுக்கலாம். குளிர்ந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் மாலை, அதாவது அந்தி பொழுது, அடுத்த சிறந்த தேர்வாகும். அடர்ந்த மர நிழலிலோ அல்லது காற்றோட்டமான மண்டபங்களிலோ பயிற்சி செய்வது சிறந்தது. அதுதான் அவசியமும் கூட.
2: ஓஹோ, அப்படி. ஆமாம், எனது பயிற்சிகளில் ஏதேனும் மாற்றம் வேண்டுமோ? எனது கனமான கவசங்களை அணிந்து கொண்டு உடற்பயிற்சி செய்வது கடினமாக உள்ளது.
1: உண்மைதான் மன்னா. இந்த வெயிலில் அதிக எடையை தூக்குவதும் வேகமாக ஓடுவதும் உங்கள் இரத்தத்தை அதிக வெப்பமடைய செய்யும். அதற்கு பதிலாக குளிர்ச்சியான பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். யோகாசனம் அல்லது மென்மையான வாழ்வீச்சு பயிற்சிகள் செய்ய வேண்டும். பலத்தை விட கவனத்திற்கு முக்கியத்துவம் தரும் காலம் இது. எல்லாவற்றையும் விட அரண்மனை ஏரியில் நீந்துவது மிக சிறந்த கோடைகால உடற்பயிற்சியாக இருக்கும்.
2: அற்புதம், அற்புதம். நீச்சல் பயிற்சி புத்துணர்ச்சியாக இருக்கும். மந்திரியாரே, நீர் என்ன செய்கிறீர்? நமது அரண்மனை நீச்சல் குளத்தை ரெடி செய்ய கூறுகிறீர். நாளையிலிருந்து பயிற்சி அங்கேதான். ஆமாம், நமது வீரர்களுக்கு என்ன அறிவுரை கூறலாம் இந்த கோடை காலத்தில் பயிற்சிக்கு?
1: வீரர்களுக்கு தண்ணீர் மிக முக்கியம் மன்னா. மண்பானையில் ஊறிய தண்ணீரை அடிக்கடி பருக சொல்லுங்கள். கனமான ஆடைகளை தவிர்த்து மெல்லிய பருத்தி ஆடைகளை அணியட்டும். யாருக்காவது தலை சுற்றலோ அல்லது அதிக உடல் சூடோ ஏற்பட்டால் உடனடியாக பயிற்சியை நிறுத்திவிட்டு நிழலில் ஓய்வெடுக்க கூறுங்கள்.
2: நல்ல ஆலோசனை மந்திரியாரே. நாளை அதிகாலையில் ஏரிக்கரையில் நமது பயிற்சிகளை தொடங்குவோம்.
1: அப்போ மன்னா அந்த நீச்சல் குளம்
2: அதையும் தயார் செய்து வையும். மதிய நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் போது நான் அந்த குளத்தில் சென்று பயிற்சி எடுத்துக் கொள்கிறேன்.
1: இன்றைய குறுஞ்செய்தி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:34.

மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆதலின் மன தூய்மை உடையவர்களாக மனசாட்சிப்படி நடப்பதே நன்னெறிக்கு வழிகாட்டும். வணக்கத்துடன் துவங்குகிறது குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலை. தேனிலையில் முதலாவதாக தித்திக்கப்படுவது பாகுபலி திரைப்பட பாடல். பாடலின் இசையமைப்பாளர் கீரவாணி.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: பிளஸ் டூ முடிச்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், கோச்சிங் கிளாஸ் போகணும், டிகிரியும் படிக்கணும். எந்த காலேஜ்க்கு போலாம்?
3: ரியா, தூத்தூர் செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிற மாதிரி குரூப் 1-4 கோச்சிங் டாப் ஐஏஎஸ் அகாடமியுடன் இணைந்து வழங்கும் TNPSC கோச்சிங்கும் இங்க இருக்கு.
2: அப்போ செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
3: செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ், தூத்தூர்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் கால் செல் 8903065210.
4: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
5: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்.
6: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்.
5: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.

0: முழுவதும் நியூரோ மூமென்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
1: தடிக்காரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9440777704.
0: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம். வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
2: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
0: மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
2: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது. நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
3: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666,
3: செல் நம்பர் 9488230666.
4: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
5: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
6: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
7: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
8: நேரம் காலை 7:41. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலையில் இன்றைக்கான பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னு கேட்கலாம். உடலில் மனித கழிவுகளை சுத்திகரிக்கும் உறுப்பு எது? இன்றைக்கான பொது அறிவு கேள்வி. கேள்வி நேர்முறை சொல்லிடலாம். மனித உடலின் கழிவுகளை சுத்திகரிக்கும் உறுப்பு எது? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே இருங்க. அதுக்கு முன்னதாக கேட்டு விடலாம் புஷ்பா திரைப்பட பாடல்.

0: தென்குமரி தேனிலையில் கேட்டபோது அறிவு கேள்விக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, மனித உடலில் உள்ள கழிவுகளை சுத்திகரித்து வெளியேற்றக்கூடிய அந்த முக்கிய உறுப்பு எது அப்படின்னா இன்றைக்கான பொது அறிவு கேள்வி. இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா, மனித உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை சுத்திகரித்து வெளியேற்றும் முக்கிய உறுப்பு சிறுநீரகம் தாங்க. இந்த சிறுநீரகம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்து இரண்டு சிறுநீரகங்கள் இருக்கு. முதுகெலும்புக்கு வந்து பின்புறமாக, இரண்டு பக்கவாட்டிலுமாக, நம்முடைய வயிற்றுக்கு பின்புறமாக தான் இந்த சிறுநீரகங்கள் அமைந்திருக்கு. சிறுநீரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது கிட்னி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அதுதான் நம்முடைய மனித உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை சுத்திகரித்து இரத்தத்தில் உள்ள கழிவுகள் மற்றும் அதிக நீரை எல்லாம் வடிகட்டி நமக்கு சிறுநீராக வெளியேற்றுகிறது. இன்றைய பொது அறிவு கேள்வியும் பதிலும் இன்னொரு சொல்லிடலாம். மனித உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை சுத்திகரித்து வெளியேற்றும் முக்கிய உறுப்பு எது அப்படின்னா இன்றைக்கான பொது அறிவு கேள்வி. இதற்கான சரியான பதில் சிறுநீரகம். நேரம் காலை 7:46 இனி கேட்கலாம்.
1: தேதியும் செய்தியும் இன்று மே மாதம் 12
2: உலக செவிலியர் நாள் இன்று.
1: செவிலியர்கள் சமூகத்திற்கு ஆற்றும் பங்களிப்பை நினைவு கூர்ந்து அவர்களது சேவையை போற்றும் வகையில் உலக நாடுகள் அனைத்திலும் ஆண்டுதோறும் மே மாதம் 12 நாளன்று உலக செவிலியர் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது.
2: இங்கிலாந்து சமூக செயற்பாட்டாளரும் புள்ளியியலாளரும் நவீன தாதியியலின் நிறுவனருமான ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு இதே நாளில் பிறந்த ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்கள் நவீன தாதியியல் முறையை உருவாக்கிய செவிலியர் ஆவார். போரில் காயம்பட்ட வீரர்களுக்கு ஓய்வின்றி மருந்திட்ட இவர் செவிலியர்களுக்கான பயிற்சி பள்ளியையும் முதன் முதலில் துவக்கினார்.
2: கைவிளக்கேந்திய காரிகை என்று அழைக்கப்பட்ட இவரது பிறந்த நாளையே உலக செவிலியர் தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம்.
1: இந்திய அமெரிக்க மெய்யியலாளர் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: 1895 இதே நாளில் பிறந்த ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்திய மெய்யறிவாளர்களுள் முக்கியமானவர் ஆவார்.
1: உலக அளவிலும் முக்கியமான தத்துவ ஆசிரியர்களுள் ஒருவராக மதிக்கப்படும் இவர் பல நாடுகளில் உள்ள மக்களை சந்தித்து சொற்பொழிவுகளையும் கலந்துரையாடல்களையும் நிகழ்த்தியுள்ளார்.
2: ஒரு மனிதன் தனது அன்றாட வாழ்வில் தனக்குள் தோன்றும் உள் உணர்வுகளையும் எண்ணங்களையும் கூர்ந்து கவனிப்பதன் மூலம் தனக்குள் பல மாற்றங்களை கொண்டு வர இயலும் என்பதை இவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: தமிழக நாதஸ்வர இசைக்கலைஞர் ஷேக் சின்ன மௌலானா அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: 1924 இதே நாளில் பிறந்த ஷேக் சின்ன மௌலானா அவர்கள் தனது ராக ஆலாபனைக்காக பெரிதும் புகழப்பட்ட நாதஸ்வர இசைக்கலைஞர் ஆவார்.
1: இவர் ஏற்படுத்திய சாரதா நாதஸ்வர சங்கீத ஆசிரமம் பல திறமையான கலைஞர்களை உருவாக்கியுள்ளது.
2: உள்நாட்டிலும் பல வெளிநாடுகளிலும் இசை கச்சேரிகளை நடத்தியுள்ள இவர் காந்தர்வ

0: கலாநிதி பட்டம், நாதஸ்வர கலாநிதி பட்டம் போன்ற பல பட்டங்களோடு சங்கீத நாடக அகாடமி விருது, கலைமாமணி விருது, பத்மஸ்ரீ விருதினையும் பெற்றுள்ளார்.
1: தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நம் பாரம்பரிய சின்னமான டெல்லி செங்கோட்டை 1638 இதே நாளில் தொடங்கப்பட்டு 1648 கட்டி முடிக்கப்பட்டது. இத்தாலியில் தயாரிக்கப்பட்ட நோர்ச் எனும் வான்கப்பல் 1926 இதே நாளில் வட துருவத்திற்கு மேலாக சென்ற முதலாவது வானூர்தி எனும் பெயரினை பெற்றது.
0: உலகின் முதலாவது புரோகிராமபிள் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் Z3 1941 இதே நாளில் அறிமுகப்படுத்தப்பட்டது.
1: ஆங்கிலேய வானியலாளர் சர் வில்லியம் ஹக்கின்ஸ் அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: சூரியனில் உள்ளதைப் போலவே விண்மீன்களிலும் வேதியியல் தனிமங்கள் இருப்பதை கண்டுபிடித்த சர் வில்லியம் ஹக்கின்ஸ் அவர்கள் சிரியாஸ் எனும் விண்மீன் நொடிக்கு 47 கிலோமீட்டர் வேகத்தில் விலகிச் செல்வதை கண்டுபிடித்து கூறியதன் மூலம் விண்மீன்களின் இயக்க வேகத்தை முதன்முதலில் உறுதி செய்தவர் ஆவார்.
1: ரூம்ஃபோர்ட் மெடல், காப்லி மெடல் போன்ற பல பதக்கங்களை பெற்றுள்ள இவர் 1910 இதே நாளில் இயற்கை எய்தினார். உளவியல் பகுப்பாய்வாளரான எரிக்சன் அவர்கள் சமூக உளவியல் சார் வளர்ச்சி படிநிலைகளை 8 குறிப்பிட்டுள்ளார்.
0: மனித வாழ்வில் சமுதாயத்தினால் ஏற்படும் விளைவுகள், மாற்றங்கள், தாக்கங்கள் ஆகியன பற்றி ஆய்வு செய்துள்ள இவர் குழந்தைகள் வெறும் உயிர் பிண்டங்கள் அல்ல, அவர்கள் குடும்ப வளர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் முக்கியமானவர்கள் என்றும் வலியுறுத்தி கூறியுள்ளார்.
1: தான் எழுதிய காந்திஸ் ட்ரூத் என்ற நூலிற்கு புலிட்சர் பரிசும் தேசிய புத்தக விருதும் பெற்றுள்ள இவர் 1994 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும்
3: நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில், ரயில்வே நிலையம் அருகில், மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
8: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
10: 12th முடிச்சிட்டீங்களா? 80% அண்ட் அபோவ் வாங்கிருவீங்களா? அப்போ AGK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 rupees ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் விசிட் வாட்டர் டேங்க் ரோட் நியர் YR மஹால், நாகர்கோவில், ஆர் கால் 6384555111.
11: AJK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆட்டோனமஸ், NAAC+ அக்ரெடிட்டட் காலேஜ், 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், அட்மிஷன்ஸ் ஓபன், கோயம்புத்தூர், கண்டிஷன்ஸ் அப்ளை.
12: Ponjesli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
13: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesli Super Speciality Hospital.

நேயர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா. நேரம் காலை 7:54. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலையில் இனி கேட்கலாம் தசாவதாரம் திரைப்பட பாடல்.

0: இனி செய்தி சுருக்கத்திற்கு பிறகு மீண்டும் இணைவோம் தென்குமரி தேனிலையில். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கேற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத்தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31 தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் பஞ்சாப் அணிகளுக்கிடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 8:02. தொடரும் தென்குமரி தேனிலையில் இணைக்கலாம் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம். நாட்டு கத்திரிக்காய் 1 கிலோ 70 ரூபாய், கத்தரிக்காய் சாதா ரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 40 ரூபாய், நாட்டு தக்காளி 45 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 55 ரூபாய், நாட்டு மிளகாய் 65 ரூபாய், பச்சை மிளகாய் 120 ரூபாய், சீனிய வரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 20 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், இஞ்சி 1 கிலோ 160 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 45 ரூபாய், பல்லாரி 30 ரூபாய், கேரட் 60 ரூபாய், முட்டைக்கோஸ் 1 கிலோ 40 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பூசணி 1 கிலோ 24 ரூபாய், தடியங்காய் 1 கிலோ 20 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 1 கிலோ 60 ரூபாய், பீன்ஸ் 140 ரூபாய், சவ் சவ் 55 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், பச்சை மாங்காய் 58 ரூபாய், பீட்ரூட் 40 ரூபாய், முள்ளங்கி 200 ரூபாய், முள்ளங்கி 1 கிலோ 40 ரூபாய், எலுமிச்சை 1 கிலோ 200 ரூபாய், நார்த்திங்காய் 40 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 48 ரூபாய், குடுமி இல்லாதது 51 ரூபாய், வாழை இலை 1 புட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 90 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேம்பு 70 ரூபாய், வழுதலங்காய் 1 கிலோ 70 ரூபாய், கோபிக்காய் 68 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், காராமணி

0: ₹50, கருவேப்பிலை ₹50, வாழைப்பழம் நேந்திரன் 1 கிலோ ₹50, பப்பாளி ₹30. இனி அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் அறிவோம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நகல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு ₹2,500 உள்ளூர் சந்தை விலை ₹1,700 விற்கப்படுகிறது. இனி கன்னியாகுமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். பேச்சுப்பாறை அணை 22.94 அடி, பெருஞ்சாணி அணை 23.80 அடி, சிற்றாறு 1 அணை 5.05 அடி, சிற்றாறு 2 அணை 5.15 அடி, பொய்கை அணை 16.10 அடி, மாம்பழத்துறையாறு அணை 16.57 அடியாக நிலவுகிறது.
1: நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில், ரயில்வே நிலையம் அருகில், மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
2: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
3: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
2: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
4: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
2: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
4: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு பக்கலை.
3: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
0: நேர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ வழங்கும் சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் குழு ஏசி மேளா.
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
6: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
7: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
8: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: நேர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தெங்குச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சர்மரோக நிவாரணி சைபால். நேரம் காலை 8:07 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 தென்குமரி தேனிலை. தென்குமரி தேனிலையில் இனி கேட்கலாம்

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: கல்லீரல், கணையம், குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
3: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
2: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
3: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
2: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
3: போன் 7358737358.
4: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission, visit Water Tank Road near YR Mahal, Nagarkovil or call 6384555111.
5: AGK College of Arts and Science, autonomous, NACA plus accredited college, 100% placement assistance, admissions open, Coimbatore, conditions apply.
6: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
7: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission, visit Water Tank Road near YR Mahal, Nagarkovil or call 6384555111.
5: AGK College of Arts and Science, autonomous, NACA plus accredited college, 100% placement assistance, admissions open, Coimbatore, conditions apply.
9: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் 5.5% வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
10: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
11: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
12: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
13: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10%

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி வரிப்பான்களை 101. நேரம் காலை 8:30. இப்போது கேட்கலாம்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: முகத்தில்
7: கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கு, புயல் சூறாவளி அலையெல்லாம் பெருசு பெருசா ரொம்ப உயரமா உண்டாவது. கடுமையான காற்றிலேயும் வேகமான அலைகள்லேயும் சிக்கி அந்த கப்பல் தடுமாறுது, திசை மாறி போச்சு, எந்த பக்கம் போயிட்டு இருக்கிறோம்னே தெரியல. அந்த கப்பலை செலுத்திக்கிட்டு இருந்த மாலுமி ரொம்ப சாமர்த்தியமா செயல்பட்டார். தன்னுடைய அறிவாற்றலையும் திறமையையும் முழுமையாக பயன்படுத்தினார், அந்த கப்பலை கட்டுப்படுத்தினார். மெதுவாக அந்த சூறாவளியிலிருந்து கப்பலை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டார். மாலுமின்னு ஒருத்தர் இருந்ததுனால அந்த மரக்கலம் காப்பாற்றப்பட்டது. மாலுமின்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கப்பலோட கதி என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு கோபக்காரனுடைய நிலைமையும் அப்படித்தானா? கோபக்காரன்கிறவன் ஒரு மாலுமி இல்லாத மரக்கலம் அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். கொந்தளிக்கிற கடல்ல கொடுமையான அலைகளின் உச்சியில் அல்லல் படுகிற மரக்கலத்தை விட மோசமானது கோபக்காரனின் நிலைமை அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அது மாதிரி இதுன்னு சொல்லலை, அதை விட மோசம் இது அப்படிங்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு கப்பல் கடல்ல தடுமாறினா அதை சரிப்படுத்த மாலுமி இருக்கிறார். அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தினால் அதை கட்டுப்படுத்தி சரியான வழிக்கு கொண்டுட்டு வந்துடுவார். ஆனால் கோபக்காரனுடைய நிலைமை அப்படி இல்லை அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். மனித மனம் ஒரு மரக்கலம், அறிவு அதில் இருக்கிற மாலுமி. மாலுமி மரக்கலத்தை வந்து செலுத்துகிறான், அவனுக்கு கட்டுப்பட்டு அது ஓடுது. ஆனால் கோபக்காரன்கிற மனுஷங்கிட்ட அறிவுங்கிற மாலுமி சரியாக வேலை செய்ய மாட்டான். ஏன்னா கோபம் அந்த மாலுமியின் கண்களை அவிச்சிரும், காதுகளை கேட்காம பண்ணிவிடும். கண்ணையும் காதையும் மூடிவிட்டு கப்பலை ஓட்டுனா எப்படி ஓட்டுறது? அதனால் கோபக்காரன் மாலுமி இல்லாத மரக்கலம். இடி மின்னலில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற கப்பல் மாதிரி கஷ்டப்படுறான். பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? உனக்கு கெடுதல் பண்ணவனுக்கும் நீ நன்மையே செய், எவருடைய விருப்பு வெறுப்பையும் பொருட்படுத்தாதே. பரம எதிரிக்கும் நீ நன்மை செய்ய ஆரம்பித்தா உன்னுடைய தூய நிலையை பார்த்துட்டு அவனும் உனக்கு நெருக்கமான நண்பனாக ஆயிடுவான். இதுதான் பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறது. புனித குரான் சொல்கிறது என்ன? தீமையை நன்மையை கொண்டே நீர் தடுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். செல்வந்தர் ஒருத்தர்கிட்ட ஒரு சிறுவன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா, பெரியவர் அவனை கூப்பிட்டு நீ நேராக போய் ஒரு ஆட்டில் உள்ள ரொம்ப நல்ல பகுதி எதுவோ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாரான். இவன் போனான், ஒரு ஆட்டு உடம்புல இருந்த நாக்கு இருதயம் இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தானான். பெரியவர் வாங்கி பார்த்தார். அதுக்கப்புறம் இப்போ நீ போய் இன்னொரு ஆட்டில் இருக்கிற ரொம்ப கெட்ட பகுதி எதுவோ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாரான். இவன் போய் எடுத்துகிட்டு வந்தான். அவன் கையில் இருந்தது மறுபடியும் அதே மாதிரி நாக்கு இருதயம் இது ரெண்டும் தான். என்னது இப்போவும் அதையே கொண்டுட்டு வந்திருக்கிற அப்படின்னாராம் பெரியவர். இவன் சொன்னானா, ஒரு உடம்பில் உள்ள ரொம்ப நல்ல பொருளும் இது தான், ரொம்ப கெட்ட பொருளும் இது தான் அப்படின்னானா. இளம் வயசில் இப்படி பதில் சொன்னவர் தான் பேரறிஞர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள். கோபப்படாமல் இருந்தால் இது ரெண்டும் நல்லா வேலை செய்யும், கோபப்பட்டால் இது ரெண்டும் மோசமாக வேலை செய்யும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த தகவல். கோபம் வந்துட்டால் நாம் என்ன செய்கிறோங்கிறது நமக்கே தெரியாது. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார் அவசர அவசரமாக, டாக்டர் எனக்கு இப்போ கடுமையான கோப வெறி, எனக்கு கண்ணு மண்ணு ஒன்றும் புரியல, உடனடியாக அதை கட்டுப்படுத்தணும், உடனே இதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னார். அந்த டாக்டரும் உடனே ஒரு மாத்திரையை

0: கொடுத்து இதை உடனே போடுங்க, நான் தண்ணி கொண்டுகிட்டு வரேன்னு உள்ளே போனார். தண்ணியோடு திரும்பி வந்தார். இவர் சொன்னார், டாக்டர் நீங்கள் கொடுத்த மாத்திரை ரொம்ப பெருசாக இருந்தது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு முழுங்கிட்டேன்னார். டாக்டர் சந்தேகத்தோடு மேசையை பார்க்குறார். பார்த்தா மாத்திரை அங்கேயே இருக்குது, பேப்பர் வெயிட்டை காணலை.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேயர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ வழங்கும் சொல்லாடல் திருக்குறள் நேரலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழு ஏசி மேளா. நேரம் காலை 8:36 நிமிடம். குமரி பண்பலை 101 இணைக்கலாம் கே எக்ஸ்பிரஸ். கே எக்ஸ்பிரஸில் முதலில் ஒலிக்கிறது அன்னியின் திரைப்பட பாடல்.

0: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
6: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU and கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
8: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
9: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
10: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
11: Pontius-Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
12: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius-Lee Super Speciality Hospital.
13: குமரி பண்பலை 101 நிறைவு பெறுகிறது கே எக்ஸ்பிரஸ். நேயர்களே, நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 12:00 சொல்லாடல் திருக்குறள் நேரலையில் பங்கேற்க நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 0462-2206-0240 மற்றொரு எண் 2907-722, கைபேசி எண் 8903257-39. இன்னும் சில நொடிகளில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

பயன்பாடு இந்த பிரஷ்கள் வந்து எஸ்கலேட்டர்களில் கட்டாயமாக்கப்பட்டது. மனிதர்களுடைய பாதுகாப்பிற்கு மட்டும் இல்லாமல் எஸ்கலேட்டர்களுடைய இயந்திர பாதுகாப்பிற்கும் இவை உதவுது. நகரும் படிக்கட்டுகளுடைய உள்ளே இருக்கும் இந்த மோட்டார் மற்றும் சங்கிலி அமைப்புகளுக்குள் சிறு குப்பைகள், முடிகள், நாணயங்கள் மற்றும் தூசுகள் விழுவதை தடுக்கிறதுக்காகவும் ஒரு தடையாகவும் இது செயல்படுது. பலரும் அறியாமையால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரஷ்களில் வந்து அவங்களுடைய ஷூஸு இல்லாட்டி செப்பல்ஸை வந்து கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயல்கிறாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு செயல் தான். எஸ்கலேட்டரில் வரையப்பட்டிருக்கிற அந்த மஞ்சள் கோட்டுக்கு உள்ள பாதுகாப்பாக நிற்கிறது தான் விபத்துகளை தவிர்க்கும் ஒரு சிறந்த வழி. நீங்கள் அந்த பிரஷ் மாதிரி இருக்கிறத பார்த்ததில்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள்.

0: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இன்று மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற வானிலை அதிகாரி ER சுகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: சிறிய வயதுல நீங்க வானொலிய ரசிச்சு பார்த்ததுக்கும் அதுக்கப்புறமா நிறைய வானிலை அறிக்கை கொடுக்கும் போது வானொலிய வந்து நீங்க எப்படி பாத்தீங்க, அதை பத்தி?
1: சின்ன வயசுல வந்து பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும். வீட்டுல எல்லாரும் கேட்பாங்க, நாங்களும் கேட்டுட்டு இருப்போம். குடும்பத்தோட ஒட்ட உறவாடுற மாதிரி இருக்கும் பாடல்கள். அதுக்காக சில பாடல்கள் வந்து உருக்கமா இருக்கும், சிலது கண்ட தண்ணி வர மாதிரி இருக்கும். அதனால அந்த பாடல்லாம் திருப்பி கேட்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கும். அப்படி அறிந்து மரியாத பருவத்தில் இது மாதிரி விஷயங்களை கேட்டுட்ருந்தோம். கல்வி நிகழ்ச்சிகள், நாடகங்கள், பொது விஷயங்கள், இதை பற்றியெல்லாம் கேட்குறப்போ ஆக்கம் நல்ல ஜெனரல் நாலேஜை பற்றி எதாவது கொடுக்குறப்போ அதெல்லாம் கேட்கணும் ஆர்வம் இருக்கும். சின்ன சின்னதாக கேட்டுட்ருப்போம். நமக்கு பள்ளி பருவத்தில் படிக்கிறப்போ எது கேட்கணும் எது கேட்கக்கூடாதுன்னு தெரியாது. எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை கேட்டு பழகிட்டு வந்திருப்போம். படிப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு காலேஜ் எல்லாம் முடிஞ்சு வேலைக்குன்னு வர்றப்போ வானிலைத்துறையில் சேர்ந்த உடனே எனக்கு வந்து தமிழில் ஆர்வம் உண்டு. ஏன்னா நான் வந்து இப்போ பெரும்பாலும் பெரிய பெரிய ஆளுகளாம் மீட்டிங் போடுறது, சொற்பொழிவு இதெல்லாம் போய் கேட்பேன். அப்போ அவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க, என்ன பேசுனா கை தட்டுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பழக்கப்படுத்திட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே என்கிட்ட கேட்பாங்க, என்ன பேசுனாங்க, என்ன சொல்லுன்னா அது ஏதோ ஒரு ஆர்வமாக அதை பற்றியெல்லாம் விளக்கமாக சொல்லுவேன். அது அவங்களே என்ன ஊக்கப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரியும் போல இருக்கு.
0: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: சிறிய வயதுல நீங்க வானொலிய ரசிச்சு பார்த்ததுக்கும் அதுக்கப்புறமா நிறைய வானிலை அறிக்கை கொடுக்கும் போது வானொலிய வந்து நீங்க எப்படி பாத்தீங்க, அதை பத்தி?
1: சின்ன வயசுல வந்து பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும். வீட்டுல எல்லாரும் கேட்பாங்க, நாங்களும் கேட்டுட்டு இருப்போம். குடும்பத்தோட ஒட்ட உறவாடுற மாதிரி இருக்கும் பாடல்கள். அதுக்காக சில பாடல்கள் வந்து உருக்கமா இருக்கும், சிலது கண்ட தண்ணி வர மாதிரி இருக்கும். அதனால அந்த பாடல்லாம் திருப்பி கேட்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கும். அப்படி அறிந்து மரியாத பருவத்தில் இது மாதிரி விஷயங்களை கேட்டுட்டு கல்வி நிகழ்ச்சிகள், நாடகங்கள், பொது விஷயங்கள், இதை பற்றியெல்லாம் கேட்குறப்போ ஆக்கம் நல்ல ஜெனரல் நாலேஜை பற்றி எதாவது கொடுக்குறப்போ அதெல்லாம் கேட்கணும் ஆர்வம் இருக்கும். சின்ன சின்னதாக கேட்டுட்ருப்போம். நமக்கு பள்ளி பருவத்தில் படிக்கிறப்போ எது கேட்கணும் எது கேட்கக்கூடாதுன்னு தெரியாது. எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை கேட்டு பழகிட்டு வந்திருப்போம். படிப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு காலேஜ் எல்லாம் முடிஞ்சு வேலைக்குன்னு வர்றப்போ வானிலைத்துறையில் சேர்ந்த உடனே எனக்கு வந்து தமிழில் ஆர்வம் உண்டு. ஏன்னா நான் வந்து இப்போ பெரும்பாலும் பெரிய பெரிய ஆளுகளாம் மீட்டிங் போடுறது, சொற்பொழிவு இதெல்லாம் போய் கேட்பேன். அப்போ அவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க, என்ன பேசுனா கை தட்டுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பழக்கப்படுத்திட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே என்கிட்ட கேட்பாங்க, என்ன பேசுனாங்க, என்ன சொல்லுன்னா அது ஏதோ ஒரு ஆர்வமாக அதை பற்றியெல்லாம் விளக்கமாக சொல்லுவேன். அது அவங்களே என்னை ஊக்கப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரியும் போல இருக்கு.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கேற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற கொடுமையாய், இரவு பொழுதின் இனிமையாய், என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101.
2: நேரம் காலை 9:02. இந்த அழகிய காலை பொழுதில் கனவுகளோடு பயணத்தை தொடங்கியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். பண்பலை 101 நான் உங்கள் அன்பு ஆர்ஜே எஸ் முத்து ஆனந்தி. வேலையின் பரபரப்புக்கு நடுவே ஒரு சிறு புன்னகையை உங்க முகத்தில் பூக்க வைக்க இதோ பண்பலை 101 ஆரம்பமாகியாச்சு. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச சந்தோஷமான உற்சாகமான பாடல்களை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 0462 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602 என்ற எண்ணிற்கும் 2907722 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம். உங்களுக்கான ஒரு அலைபேசி எண்ணும் இருக்கு 8903257309. இன்று நமது நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
2: வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேண்டும்?
3: அது 1995 இருந்து கார்த்திக் நட்டு 83வது படமாக வெளிவந்தது, சின்ன கண்ணம்மா. மனோ பாடியிருப்பாங்க இளையராஜன் இசையமைப்புல. எந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல, அந்த அதாவது குழந்தை பெண் குழந்தை குட்டி தேவதையை வாழ்த்தி பாடுறதுதான் பாட்டு.
2: சரி சார், ரொம்ப அழகான பாடல்.
3: உங்கள் கைங்கரித்து அனைத்து நேர்களும் நீங்களும் நானும் இளையசாரும் சேர்ந்து கேட்க விரும்புகிறேன். நாகர்கோவில் முந்திரமூர்த்தி பேசினேன். நன்றி. வணக்கம்.
2: நன்றி சார். நன்றி.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
3: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
4: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வசந்தன்கோ வழங்கும் சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் குழுக்குழு ஈசி மேளா. நேரம் காலை 9:10 நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேயர்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை மறுமுறை ஞாபகப்படுத்துகிறோம். 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602240 என்ற எண்ணிற்கோ 2907222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண்ணும் இருக்கு 8903257309. நேரம் காலை 9:11 இந்நேரத்தில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க சார்? உங்க லைன் வந்து விட்டு விட்டு கேக்குது, யார் பேசுறீங்க? வில்லுக்குறியிலிருந்து கண்ணன். திருவடைக்கோடுல இருந்து கண்ணன் சார் பேசுறீங்க, சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்? தர்மபத்தினியிலிருந்து கண்டிப்பா சார், உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. உங்களுடைய லைன் வந்து கொஞ்சம் ஃபால்ட்டாவே இருக்கு, இருந்தாலும் நீங்க விரும்பி கேட்ட பாடலை கேட்கலாம். நன்றி சார்.
1: நன்றி.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு. எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் காலை 9:17. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி வசந்தழைப்பு. தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நமது நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் சார். நலம் விசாரிக்கும் நீங்க யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் சார், வணக்கம். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும் சார்?
2: படத்தின் திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு படம், ஒரு பாட்டு. அந்த பாட்டை கண்டிப்பா போதும் எல்லோரும் கேட்போம். வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், நன்றி.

0: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
1: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
0: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
1: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.
2: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
4: நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு இன்று காலை 10:30 நாகர்கோவில் சில்வஸ்டர் கிளையாஸ் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை நம்மோட பகிர்ந்து கொள்றாங்க. என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் நிகழ்ச்சியில் மறக்காம கேளுங்க. நேரம் காலை 9:24. பண்பலை 101 இது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் சார்.
5: புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
4: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன் சார். சார், இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கால்?

0: பண்றீங்களா?
1: இல்ல, இதுக்கு முன்னாடியே பேசிட்டேன்.
0: பேசிருக்கீங்களா? சரி சார், ஓகே. நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும்?
1: மகாபிரபு படத்துல இருந்து சொல்லவா சொல்லவா.
0: சரி சார், உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. நன்றி சார்.
1: நன்றி.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: மே மாசம் வந்தாச்சு, குழந்தைகளுக்கு விடுமுறையும் வந்தாச்சு. ஆனா அந்த விடுமுறை அப்படிங்கிறத விட நம்ம வீட்டு குழந்தைகளோட வாழ்க்கையில அதிக படபடப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் தான், இல்லையா? அந்த ரிசல்ட்ஸை எதிர்கொள்ள வேண்டிய நம்ம வீட்டு குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்கு? பயமா இருக்கா, இல்ல பதட்டமா இருக்கா, இல்ல எதிர்பார்ப்பா இருக்கா அப்படிங்கறத எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெற்றியை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கறத காட்டிலும் தோல்வியோ அல்லது குறைவான மதிப்பெண்ணையோ எப்படி பசங்க எதிர்கொள்ளணும், ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கான ஹாய் ஸ்னேக் டே நிகழ்ச்சியில் நாம் பகிர்ந்துக்க போகிறோம். தோழிகளே, எல்லோருமே மத்தியானம் 1:10 ரெடியாக இருங்க. ஹாய் ஸ்னேக் டே நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்கான தலைப்பு, பள்ளி தேர்வு முடிவுகளை குழந்தைகள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், இதுதான் தலைப்பு. மறக்காமல் எல்லா தோழிகளும் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க.

0: 9:30 ஆகியாச்சு. நேயர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில். நமது நிகழ்ச்சியில் இடையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: கல்யாணம்ல இருந்து மோகன் பேசுறேன்.
0: மோகன் சார், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்?
1: படம் ஜெமினி, அதுல இருந்து பெண்ணொருத்தி பெண்ணொருத்தி படத்தை விட்டான் அந்த பாட்டு.
0: ஓகே சார், உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. நன்றி சார்.
1: நன்றி நன்றி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று காலை 10:02 வசந்தன்கோ வழங்கும் சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் குழுக்குழு ஈசி மேளா. நேரம் காலை 9:37. பண்பலை 101 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. இந்த அழகான நேரத்தில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: அன்பு அறிவிப்பாளருக்கு உற்சாகமான காலை வணக்கம்.
2: உற்சாகமான காலை வணக்கம் சார், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: நான் தர்மபுரி ராஜா பேசுறது. வாத்துக்கிற விஜயம் பேசுறேன். நலமா இருக்கீங்க மேடம்?
2: நலமா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நீண்ட நாள் உற்சாகமா இருக்கேன். இன்னைக்கு பேசுறது முடிஞ்சா
2: என்ன பாட்டு வேணும்? அதே சந்தோஷத்தோட சொல்லுங்க.
3: படம் செருக்கு தேடும் மச்சான் பாடல் வந்து தென்னமலை தோப்பு குயிலே குயிலே என்ற பாடல் அனைத்து நேர்களுக்கும் கொடுங்க.
2: கண்டிப்பா சார், உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. நன்றி சார்.
3: நன்றி மேடம்.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: டுவெல்த் முடிச்சிட்டீங்களா? 80% அண்ட் அபோவ் வாங்கிருவீங்களா? அப்போ AGK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் விசிட் வாட்டர் டேங்க் ரோட் நியர் YR மஹால் நாகர்கோவில் ஆர் கால் 6384555111.
2: AGK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆட்டோனமஸ் NACA பிளஸ் அக்ரிடிட்டட் காலேஜ். 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கோயம்புத்தூர். கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கோடைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விளக்குகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் காலை 9:43 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. நமது நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த அன்பான நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கும். யார் பேசுறீங்கம்மா?
4: ரஹிமாமா,
3: நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
3: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்?
4: புதுபுது அர்த்தங்கள் படத்துல கல்யாண மாலை கொண்டாடும் பெண் என்ற பாடல்.
3: கண்டிப்பா சார், உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. நன்றிம்மா.
4: நன்றி.

0: மற்றும் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
1: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. கணபதிபுரம் வடம்குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய செயல்பாடுகள் வேளாண் நேரலை பங்கேற்கிறார் கணபதிபுரம் வடம்குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய தலைவர் முனைவர் ஏ அனிஷ் விவேக் சந்தியா அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள். நெல்லில் விதை நேர்த்தி தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் காலை 9:40 ஆகியாச்சு, 49 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் சுங்காரன்.
1: எங்க இருந்துமா?
2: சுங்கான்கடை ராதா மனோகரன்.
1: சுங்கான்கடையில இருந்து ராதா மனோகரன். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்?
2: சூரிய வம்சத்தின்.
1: கண்டிப்பாம்மா, உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. நன்றிமா.
2: நன்றி.

0: ஹாய் குட்டீஸ் சுட்டீஸ், உங்களுக்காக இன்று இரவு 8:05 இருக்க பட்டாம்பூச்சிகள் நிரலை நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. மறக்காம எல்லா குட்டீஸும் சுட்டீஸும் கலந்துகிட்டு உங்களுக்கு பிடித்த பாட்டு, கதை, திருக்குறள் இப்படி எதுவா இருந்தாலும் எங்க கூட ஷேர் பண்ணுங்க. நேரம் காலை 9:55 ஆகியாச்சு. நமது நிகழ்ச்சியில் இணையும் நெறிவான நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: நான் மணிவண்டன், செட்டியார் மடம்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்?
1: பாஷா படத்தோட ஆட்டோகார, நான் ஆட்டோகார, சூப்பர் பாட. நன்றி மேடம். நன்றி
0: நன்றி சார்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்நிகழ்ச்சி வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விற்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். இனி கேட்கலாம் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். அதனைத் தொடர்ந்து வருவது சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டுத் தலங்கள்

0: மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூடுவதற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். அஇஅதிமுகவின் ஒரு குழு தாவேக அரசுக்கு ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். இக்குழுவின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு எஸ் பி வேலுமணியும் கொரோனாவாக திரு விஜயபாஸ்கரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31வது தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் குஜராத் அணி ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் பஞ்சாப் அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 10:02. முக்கடல் சங்கமிக்கும் ஓசையை ஒழித்துக் கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம்.
2: வசந்த் அண்ட் கோ வழங்கும்
1: சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

தொன்னூற்றொன்றில் ஆரம்பமாகிறது சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில மொத்தம் 4 சுற்றுகள் இருக்கு. முதல் சுற்று திருக்குறளும் அதன் பொருளும். நேர்கள் தங்களுக்கு பிடித்த திருக்குறளை விளக்கத்தோடு கூறணும். இரண்டாவது சுற்று வார்த்தை விளையாட்டு. ஒரு தமிழ் வார்த்தையினுடைய முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும், அந்த வார்த்தையானது எத்தனை எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை மற்றும் அந்த வார்த்தையை கண்டுபிடிக்க உங்களுக்கான ஒரு குறிப்பும் சொல்லப்படும். நேயர்கள் அது என்ன வார்த்தை அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லணும். மூன்றாவது சுற்று அழகு தமிழ் சொல் அறிவோம். அதாவது பழைய காலத்துல அல்லது சங்க காலத்துல பயன்படுத்திய வார்த்தையை நாங்க ஒரு உதாரண வாக்கியத்தோட சொல்லுவோம். அந்த உதாரண வாக்கியத்தை பயன்படுத்தி நேயர்கள் அது அந்த வார்த்தைக்கான பொருளை நம்ம கிட்ட சொல்லணும். இந்த மூன்று சுற்றிலும் சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கடைசியா நான்காவது சுற்று தலைப்பில், அதாவது கொடுத்திருக்கக்கூடிய தலைப்புல பிறமொழி கலப்பில்லாம தமிழ்ல ஒரு நிமிடம் பேசணும். சோ நேயர்களுக்கு சொல்லாடல் திருக்குறள் நிகழ்ச்சியில என்னென்ன சுற்றுகள் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. இனி நேயர்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் என்ன அப்படிங்கறத சொல்லிடலாம். 0465 2 என்ற முன் இணைப்பு

0: என்னோடு 2602-4 என்ற எண்ணிற்கோ 2907-2 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903-2570-39. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: மேடம், நான் பிரசாந்த், குளச்சல்ல இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார், சொல்லுங்க. நிகழ்ச்சியில போயிடலாமா?
1: போயிடலாம் மேடம்.
0: சொல்லுங்க சார், முதல் திருக்குறள்.
1: 423 குறள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதோட விளக்கம் பாத்தீங்கன்னா, எந்த செய்தியை யார் சொன்னாலும் அதை அப்படியே நம்பாமல் அதன் உண்மையான தன்மையை ஆராய்ந்து அறிவதே உண்மையான அறிவுடனே ஆகும். நன்றி மேடம்.
0: நன்றி சார். சரி, இரண்டாவது சுற்றுக்கு போலாமா?
1: போலாம் மேடம்.
0: அதாவது வார்த்தை விளையாட்டு. இன்னைக்கு வார்த்தை விளையாட்டுல நாம கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் பள்ளி வகுப்பறையில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இதுதான் பொதுவான குறிப்பை சொல்லியாச்சு உங்களுக்கு. இந்த குறிப்பை வச்சு நீங்க எளிதா கண்டுபிடிச்சிடலாம். சரியா?
1: ஓகே மேடம்.
0: ஓகே சரி. வார்த்தை வந்து முதல் இந்த வார்த்தை வந்து மொத்தம் 6 எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. முதல் எழுத்து மா, கடைசி எழுத்து இல்.
1: முதல் எழுத்து மா, குரல் மா இல்ல மேடம்?
0: ஆமா, நெடில் நெடில் மா. மா
1: எழுத்து,
0: முதல் எழுத்து மா, இறுதி எழுத்து வந்து இல்.
1: மாணவர்கள்.
0: சரியா சொல்லிட்டீங்க சார். அடுத்த சுற்றுக்கு போலாமா? அழகு தமிழ் சொல் அறிவோம். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை வந்து கங்கம். கங்கம் அப்படின்னா, இதுக்கு வந்து நான் ஒரு உதாரண வாக்கியம் சொல்றேன். இந்த வாக்கியத்தை பயன்படுத்தி நீங்க அழகா கண்டுபிடிச்சிடலாம். போர்க்களத்தில் வீழ்ந்து கிடந்த உடல்களை சுற்றி கங்கங்கள் வட்டமிட்டன. போர்க்களத்தில் வீழ்ந்து கிடந்த உடல்களை சுற்றி கங்கங்கள் வட்டமிட்டன.
1: கழுகு மேடம்.
0: சார், ரொம்ப அழகா சரியா சொல்லிட்டீங்க சார். கங்கம் அப்படின்னா கழுகு அப்படின்னு அர்த்தம். இனி நான்காவது சுற்று வந்தாச்சு. உங்களுக்கான தலைப்பு என்னன்னா பணிவு.
1: பணிவு என்பது ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக தேவை. எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும், அல்லது பிறர் நம்மளை விட வயது மூத்தவரை நமது பணிவாக அவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டும். வார்த்தையை உச்சரிக்கும் பொழுதும் பணிவு என்பது அவசியம். நமது நாம் பெற்றோர்கள் நமது குழந்தைகளுக்கு அந்த பணிவு என்பதை குறித்த நிறைய தகவல்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெரியவர்களை மதிப்பது, சமுதாயத்தில் நீங்கள் பணிவுடன் நடந்து கொண்டால் நல்ல நிலைக்கு வரலாம். தலைக்கணம் என்பது ஒவ்வொருவருக்கும் இல்லாமல் ஒவ்வொரு செயலையும் நாம் பணிவோடு செய்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம். அருமையான தலைப்பை வழங்கிய குமரி பண்புகளுக்கும் அறிவிப்பாளருக்கும் மிக்க நன்றி.
0: நன்றி ஐயா.
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555111.
5: AGK College of Arts and Science, autonomous, NACA plus accredited college, 100% placement assistance. Admissions open, Coimbatore. Conditions apply.
0: நேரம் காலை 10:10. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேர்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை மற்றொரு முறை ஞாபகப்படுத்துகிறோம். 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602-4 என்ற எண்ணிற்கோ 2907-2 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903-2570-39. நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: வணக்கம், இனிய சகோதரிக்கு உற்சாகமா காலை வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
6: நன்றி அம்மா.
0: சொல்லுங்க.
6: 31 அதிகாரம், அதுல 1வது குறள், தென்னிட காப்பான் தினங்காப்பான் அல்லிடத்து காட்டில் என் காவாக்கு.

0: ஸ்டாலின், அதாவது இதுக்கு வள்ளுவர் பெருமைகள் மிக அழகா சொல்லிக்காங்கம்மா, தன் சினம் பலியாகும் இடத்தில் சினம் கொள்ளாமல் இருப்பவனே சினம் காப்பவன். பலிக்காத இடத்தில் சின காத்தால் காட்டாவிட்டால் என்ன காத்தால் என்னன்ற அருமையா
1: ரொம்ப அழகாக சொன்னீங்கயா. அடுத்த சுற்றுக்கு போலாமா?
0: போயிடலாமா.
1: வார்த்தை விளையாட்டு. இந்த வார்த்தை விளையாட்டுக்கான குறிப்பை முதலே சொல்லிட்டோம், அதாவது பள்ளி வகுப்பறையில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். உங்களுக்கான வார்த்தை வந்து எட்டு எழுத்து வார்த்தை. முதல் எழுத்து தா, குறி. கடைசி எழுத்து இர். இர் இர் அதான் சொல்லிட்டோம் ஐயா. பள்ளி வகுப்பறையில், அதாவது பள்ளிக்கூடத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். முதல் எழுத்து தா, குறில். கடைசி எழுத்து இர். இது வந்து எட்டு எழுத்து வார்த்தை. எட்டு எழுத்து வார்த்தை. பள்ளியில நம்ம என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவோம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எளிதா புரிஞ்சிடும். இன்னைக்கு உங்களுக்கான வார்த்தை வந்து அம்பகம். அம்பகம், இதுக்கான ஒரு உதாரண வாக்கியம் சொல்றேன். நெற்றியில் விளங்கும் மூன்றாவது அம்பகத்தை திறந்தான் அந்த முக்கண்ணன். நெற்றியில் விளங்கும் மூன்றாவது அம்பகத்தை திறந்தான் அந்த முக்கண்ணன். நெற்றி கண் இல்ல, கண். அம்பகம் அப்படின்னா கண், கண். கண். சரி, இப்போ நான்காவது சுற்றுக்கு போயிடலாமா?
0: போயிடலாமா.
1: உங்களுக்கான தலைப்பு கடிதங்கள்.
0: கடிதங்கள். ஆஹா, என்னுடைய வாழ்நாளிலே மறக்க முடியாத பல கடிதங்கள் உண்டு. அன்று ஒரு காலங்களிலே நாம் கடிதங்களை எடுத்து அதற்குரிய பதில்களை எதிர்பார்த்திருந்த காலங்களெல்லாம் போய் இன்று அடைப்பே என்று ஒன்று வந்து அந்த கடிதம் எழுதுவதையே குறித்து விட்டது. ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த கடித சோராட்சிய அலைபேசியிலோ அல்லது வேறு எதுவுமோ இல்லை. உண்மையிலேயே கடிதத்தை நான் மீண்டும் ஊக்குவிக்க வேண்டும். இன்று நான் குமரி பண்பலைக்கு ஏராளமான கடிதங்களை எழுதி இன்று அலைபேசியில் தான் தகவலை குறுஞ்செய்தி அனுப்பி கொண்டிருக்கிறேன். காரணம் என்னவென்றால் அதனுடைய தாக்கங்கள் இப்ப குறைந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய ஆசிரியர்களும் மாணவர்களும் இந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கடிதங்கள் எப்படி எழுத வேண்டும், அதனுடைய பலன்கள் என்னங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க. இருந்தாலும் மாணவர்களுடைய இது பக்குவம் குறைந்திருக்கிறது. கடிதம் எழுதுவோம், நாமும் சந்தோஷமாக இருப்போம், பிறரையும் சந்தோஷப்படுத்தோம் என்று என்னுடைய அன்பு சகோதரிக்கும் குமரி பண்பலைக்கும் நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றியம்மா.
1: நன்றி சார், நன்றி.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
1: நேரம் காலை 10:14. நேர்களை இணைந்திருப்பது சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில். நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், நல்லமா இருக்கும். யார் பேசுறீங்க?
6: எல்லா எழுத்துக்களுக்கும் முதல் எழுத்தாக குறிப்பது போல உலக உயிரெழுத்தெல்லாம் கடவுள் முதன்மையானவர். இதுதான் திருக்குறளுடைய பொருள்.
1: சரியா, ரொம்ப அழகா சொன்னீங்க.
6: வாழ்த்துக்கள்.
1: இரண்டாவது சுற்றுக்கு போயிடலாமா? வார்த்தை விளையாட்டு.

0: இன்னைக்கு உங்களுக்கான வார்த்தை, அதாவது முதலே நாங்க குறிப்ப சொல்லிட்டோம், பள்ளி வகுப்பறையில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த வார்த்தை வந்து ஐந்து எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை.
1: ஐந்து எழுத்து.
0: முதல் எழுத்து ஏ. குரில்.
1: சரி.
0: கடைசி எழுத்து இல்.
1: இல். முதல் எழுத்து ஏ, கடைசி எழுத்து
0: இல்.
1: எழுதுபோன்.
0: ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. இனி அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா? அழகு தமிழ் சொல் அறிவோம். உங்களுக்கான வார்த்தை வந்து கேகயம். கேகயம். கேகயம். மேகத்தை மேகத்தை கண்டதும் அந்த நீல கேகயம் தன் தோகையை விரித்து நடனம் ஆடியது. கேகயம்னா மயில். உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஆமா, கேகயம் அப்படின்னா மயில். சரிங்க ஐயா. இனி நான்காவது சுற்று. உங்களுக்கான தலைப்பு வந்து மௌனம்.
1: மௌனம்.
0: ஆமா.
1: என் உடம்பிலும் உயிரிலும் கலந்து என்னை ஆட்கொண்ட திருப்ப சொல்ல சொல்லி எனக்கு மௌனம் இந்த தலைப்பலை இந்த பண்பலையே நீ வாழ்வதில் கொண்டு வளர். மௌனம் முக்கியமாட்டு நல்லிடங்களுக்கு மௌனம் கண்டிப்பாக தேவை. மௌனம் எந்த பிரிவை சம்பளம் என்று அர்த்தம் சொல்லும். மௌனம் இருந்தால் வாழ்க்கையிலே பல வெற்றி அடையலாம். மௌனம் இல்லாமல் இருந்த வீட்டிலே ரொம்ப ரொம்ப சிரமம். நாம் வாழ்நாளையே பல மக்கள் பார்த்துக்கிட்டே வரோம். எந்த இடத்தை கொடுத்து பார்க்கிறதா மௌனமா இருந்து அமைதி காத்து அறிவை பார்க்கும் போது எனக்கு முக்கிய வாழ்க்கை சொல்லிக் கொண்டு வாழ்க்கை நன்றி வணக்கம் சபா.
0: நன்றிங்க ஐயா.
2: நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்து. ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: நேரம் காலை 10:18. நேர்களை இணைந்திருப்பது சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில். நமது நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம்.
5: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
5: வேலூர் மாவட்டம் கற்படியிலிருந்து சந்திரசேகர்.
0: வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியில பேரலாம்.
5: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
5: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம், ஒரு குறையும் இல்லை.
0: சரிங்கய்யா, நிகழ்ச்சியில முதல்ல திருக்குறள் சொல்லுங்க.
5: ஓகே. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. ஒருவரை மனது காயப்படுத்தும்படி பேசக்கூடாது. தீயினால் சுட்ட புண் கூட ஆறிடும், ஆனா ஒருவரை மனதால காயப்படும்படி ஒரு வார்த்தைகள் சொல்லி காயப்படுத்தினா அது அவருக்கு மனசு புண்படும்படி என்றும் நிலைத்து இருக்கும் அவருடைய மனதில். அதனால தீய சொற்கள்
0: பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கான வார்த்தை வந்து ஆறு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை.
5: ஆறு எழுத்துக்கள்.
0: முதல் எழுத்து கா, குரில். கடைசி எழுத்து கை.
5: கரும்பலகை.
0: கரும்பலகை, கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, இனி அடுத்த
5: குறிப்பு கொடுத்துட்டீங்கல்ல, அதனால அது அந்த சுத்தியே யோசிக்கிறோம் நாங்க.
0: கண்டிப்பாங்க. அடுத்த சுற்று வந்து அழகு தமிழ் சொல் அறிவோம். இன்னைக்கு உங்களுக்கான வார்த்தை வந்து வது. வது. ஆமா, வது. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? வது அப்படின்னா யார சொல்லுவோம் அப்படிங்கறது ஏதாவது உங்களுக்கு தோணுதா? பொன் ஆபரணங்கள் அணிந்து வந்த அந்த வது மனமேடையில் நாணத்துடன் அமர்ந்திருந்தாள். பொன் ஆபரணங்கள். மணப்பெண். ரொம்ப அழகா சரியா சொல்லிட்டீங்க. வது அப்படின்னா மணமகள், மணப்பெண். சரியா?
5: சிறப்பு. ஆமா ஆமா.
0: சரி, உங்களுக்கான தலைப்பு தோல்வி ஒரு படிக்கட்டு. நான்காவது சுற்று.
5: மனிதர்களுக்கு தோல்வி அப்படிங்கறத கண்டு துவண்டு விடக்கூடாது. அடுத்த படிநிலைக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறத எடுத்துக்கணும். பல்வேறு அறிஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதத்திலையும் தோத்துதான்

0: மத ஒரு படிநிலையாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கை கற்றுக்கொண்டு சாதித்து காண்பித்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில தோல்வி வரும் பொழுது அதுக்காக அஞ்சி துவண்டு விடக் கூடாது. ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு அனுபவம், வாழ்க்கையை செதுக்கக்கூடிய அனுபவமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தோல்வி, அது யாருக்கும் மன தளர்ச்சி அப்படிங்கிறது தரக்கூடாது. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் அந்த எரி விளக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு முறை தோல்வியிற்றார், 1000 முறைக்கும் மேலாக தோல்வியிற்றுதான் அதை கண்டுபிடித்தார். ரஜினி முகமது அவர்கள் 17 முறை தோற்று 18th முறைதான் ஜெயித்தார். எனவே மனிதர்களுக்கு தோல்வி என்பது ஒரு அனுபவம் தானே தவிர்த்து அது சர்க்கல் கிடையாது. அவர்கள் வாழ்க்கைக்கு அடுத்த படிநிலை தருவதுதான் அற்புதமான தோல்வி என்பதை எடுத்துக்கொண்டு பயணித்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.
1: சரிங்கய்யா, ரொம்ப அழகா பங்கேற்றுக்கிட்டீங்க, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி.
2: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
4: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
5: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
4: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
5: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
4: சேர்க்கை நடைபெறுகிறது.
6: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: நேரம் காலை 10:26. நேர்களை இணைத்திருப்பது பண்பலை 101 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில். நமது நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேய வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க ஐயா?
1: நான் அருமணி, கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
1: வருவந்த சேர்மை வந்து கடி தோச்சி மெல்ல எரிய நெடிதாக்கம் நீங்கவே வேண்டுபவா. அதாவது ஒரு ஒருத்தர் தடிக்க போகும்போது பால் செல்வது போல் பண்ண வேண்டும், ஆனால் அமுதம் இல்லாமல் மதிப்பாக செய்ய வேண்டும். ஆமா,
0: சரிங்கய்யா. அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா? வார்த்தை விளையாட்டு. உங்களுக்கான வார்த்தை வந்து 5 எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. முதல் எழுத்து வந்து பா, குரில். கடைசி எழுத்து வந்து பை.
1: கடைசி எழுத்து
0: பை. பை பை
1: பையா? படப்பை.
0: நான் வந்து முதலே உங்களுக்கு சொன்னேன், அதாவது இது வந்து பள்ளி அறையில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். முதல் எழுத்து வந்து பா, கடைசி எழுத்து பை, 5 எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. தெரியலையா? சரிங்க, வேற நேயர்களுக்கு அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
1: சரி.
2: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
0: நேரம் காலை 10:28. நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேய வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் வணக்கம்
4: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
4: கோட்டார்ல இருந்து முத்தம்மாள்.
0: கோட்டார்ல இருந்து முத்தம்மாள். முத்தம்மாள் சொல்லுங்க, என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
4: அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு இருக்க வேண்டும்.
0: சரிம்மா, அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா?
4: போயிடலாம்.
0: வார்த்தை விளையாட்டு. உங்களுக்கான வார்த்தை வந்து 5 எழுத்து வார்த்தை. முதல் எழுத்து வந்து பா, குரில். கடைசி எழுத்து பை. குறிப்பு வந்து முதலே சொன்னோமே, இது வந்து பள்ளி வகுப்பறையில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்.
4: பள்ளி.
0: நெருங்கி வந்துட்டீங்க. பள்ளி, பள்ளிதான்.
4: பள்ளி, பள்ளி,
0: பள்ளிக்கு என்ன கொண்டு, பள்ளி வகுப்பறை, பள்ளிக்கு என்ன கொண்டு போவோம்? பள்ளி புத்தகத்தெல்லாம் எதுல வச்சு, புத்தகத்தெல்லாம் எதுல வச்சு கொண்டு போவோம்? புத்தகங்கள்ல எல்லாம் எதுல? அதான்ப்பா, பள்ளி பை. பள்ளி பை. சரிம்மா, சரி. உங்களுக்கான அடுத்த சுற்று போயிடலாமா? அழகு தமிழ் சொல்ல அறிவோம். தன்னுடைய மகனை சான்றோனாக்க வேண்டும் என்பதே அந்த தாதனின் வாழ்நாள் கனவாக இருந்தது. தாதன் அப்படின்னா தந்தை, சரியா? ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்கான தலைப்பு வந்து நிதானம்.
4: நிதானம் எல்லோருக்கும் அவசியமான வந்து நிதானம் இல்லாமல் தான் நிறைய தவறு நடக்கிறது. குடும்பங்கள்லயும் சரி, வெளியிடங்கள்லயும் இது மாதிரி நிதானம் இல்லாம தவறு நடக்கு. அந்த நிதானம் கிடைக்க நம்ம தியானம் பண்ணணும். நிறைய நல்ல நூல்கள் படிக்க வேண்டும், அப்பதான் நமக்கு நிதானம் கிடைக்கும். நிறைய அனுபவ நூல்களையும் படிக்கணும்.
0: சரிம்மா, ரொம்ப அழகா, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில் கலந்துருக்கிட்டதுக்கு நன்றி. நேர்கள் இதுவரை கேட்ட ரசித்த இந்நிகழ்ச்சி சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி.

0: திட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 10:32. நேர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
2: என்றும் இளமை, தனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
3: நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கிறார் நாகர்கோவில் சில்வெஸ்டர் கிளேயாஸ் அவர்கள்.
4: வணக்கம் சார்.
5: வணக்கம் மேம்.
4: சென்ற வாரம் உங்களுடைய ஆரம்ப கால படிப்புகள், பணி இதெல்லாம் தெரிஞ்சிட்டோம். இந்த வாரம் வந்து நீங்க ஃபாரின் போன பிறகு உங்களுடைய அனுபவங்கள், நீங்க சந்தித்தவைகள், அங்க உள்ள சூழ்நிலைகள், இந்தியாவுக்கும் அந்த வெளிநாட்டு சூழ்நிலைகளும் எப்படி இருந்தது, இது குறித்து நாங்க தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம் சார்.
5: நான் வந்து சென்னையில ஒர்க் பண்ணும் போது ஃபாரின் போறது கூட சான்ஸ் கிடைச்சது. ஃபாரின் போனேன். ஏன்னா கூட பிளைன்ல யாத்திரை பண்ணவங்க ஒரு 6-7 பேர் வந்தாங்க. அவங்க எல்லாருமே ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. அவங்களுக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாது. இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தி தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஸோ ஏர்போர்ட்டில் எங்களை ரிசீவ் பண்ண வந்தாங்க. ஒரு ஃபாரினர் வந்தார், அவரை ரிசீவ் பண்ணி வந்து நாங்கள் எல்லோரும் ஏர்போர்ட்லேருந்து அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கும்போது காரில் இருக்கும்போது அவருக்கு நிறைய கொஸ்டின் கேட்டார். அது அவங்களால பதில் சொல்ல முடியல. அப்போ நான் தான் அவங்கள்ட்டேருந்து கேட்டு இவ அந்த ஃபாரினர்ஸுக்கு எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஈவன் அங்கே போய் சேர்ந்த பிறகு எனக்கு வேலை வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்தது. ஆனாலும் முதல்ல நான் வந்து இங்கிலீஷ் நல்ல எல்லாருடையும் ஒர்க்கர்ஸ் கூட இங்கிலீஷில் பேசுகிறத எப்படி சொல்லி கொடுக்கறது, ஒர்க்கர்ஸ் சொல்கிறது எங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுக்காக என்ன அப்படி பாயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு 1 இயராக இதே தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னால் எங்களுக்கு நீங்கள் வந்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சில சர்டன் லேபர் தே கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ். நாங்கள் சொன்னதை அவங்ககிட்ட தமிழில் அழகாக சொல்லி கொடுத்தனா அவங்களுக்கு புரிந்தது அப்படின்னு சொன்ன. அதுக்கப்புறம் என்னுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்.
4: சரி, அங்க போன உடனே உங்களுடைய இங்கிலீஷ் ஆர்வத்திற்கு ஒரு தீனி கிடைச்சிருச்சு இல்லையா? சரி, உங்க பணியும் நல்லபடியா உங்க மன திருப்தியோட செஞ்சிருக்கீங்க இல்லையா? அப்புறமா நீங்க வந்து ஃபாரின் போயாச்சு, அங்க உள்ள தட்பவெப்பநிலை, அதாவது இந்த சூழல், இதெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்கிட்டுச்சா எப்படி சார்?
5: மஸ்கட் போனேன். ஆனா அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணதுக்கு ஒரு சான்ஸ் இல்ல. போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட்ல ஏசி, ஆபீஸ் ஏசி, திருப்பி வந்து அகாமடேஷன் ஏசி, அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸும் இல்லாமல் இருக்கு.
4: இல்லை
5: இல்லை.
4: அங்கே சமையல்லாம் எப்படி சார்?
5: சமையல் என்ன கம்பெனி இருக்கும்,
4: சாப்பாடு
5: மெஸ்
4: மெஸ் வந்து நமக்கு இந்தியன் மெஸ்ஸா எப்படி?
5: இந்தியன்ஸ் இருக்காங்க, அரபுடைய இது இருக்காங்க, அப்புறம் பிலிப்பினோஸ் இருக்காங்க.
4: தேவையானதை தேர்ந்தெடுத்துக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது மாதிரியே தான் உங்களுக்கு அங்கேயும் ஒரு ஃபீலிங் இருந்திருக்கு.
5: எல்லாமே அதே மாதிரி இருந்தது. எக்ஸெப்ட் இங்கே நம்ம ஏசி கண்டிஷன்ல இருக்க மாட்டோம், அங்கே ஏசியில் இருந்தோம். பிளஸ் ஃபுட்டு வந்து ரொம்ப நம்மளுடைய டேஸ்ட்டுக்குள்ள தமிழ் ஃபுட்டு, அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்டெல்லாம் எனக்கு கிடைச்சிது.
4: ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஃபாரின் போனா அங்க உள்ள சாப்பாடை மிஸ் பண்றோம், இங்க உள்ள வெதரை மிஸ் பண்றோம் சொல்றத கேட்டிருக்கோம். ஆனா நீங்க எதுவுமே மிஸ் பண்ணல இல்லையா?
5: வெளியில ஒர்க்கர்ஸ்க்கு வந்து லேபரர்ஸ் கஷ்டப்படுவாங்க, அது நான் பார்த்திருக்கேன். எனக்கே சங்கடமா இருக்கும். ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இல்லை. சின்ஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் தி ஆபீஸ்.
4: மஸ்கட்டுக்கு போன அனுபவத்தை சொன்னீங்க, அப்புறமா துபாய்க்கு போனேன்னு சொன்னீங்கல்ல, அங்க என்ன பணி செஞ்சீங்க சார்?
5: அங்க இதே மாதிரி தான் ஆபீஸ். அது ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸில் வந்து ஆப்ரேஷன் மேனேஜராக இருந்தேன். பெஸ்ட் கண்ட்ரோல் ஆப்ரேட்டர்ஸ் எந்தெந்த இடத்துக்கு போகிறது, அவங்கள டைரக்ட் பண்ணி விடுறது, அவங்களோட எப்படி எப்படி அவங்கள்ட்ட பேசணும், இந்த மாதிரி இதெல்லாம் நான் யூஸ் பண்ணேன். ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு கைட் பண்ணேன்.
4: நம்ம ஊரில் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துவோம். துபாயில் வந்து அவங்க எதுக்காக இந்த பெஸ்ட் கண்ட்ரோலை யூஸ்
5: பண்ணுங்க? எதுக்குன்னா ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் மோஸ்ட்லி எம்பசியோட ஆஃபீஸ்ல எல்லாம் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல், சின்ன சின்ன பாய்ச்சாங்க இதெல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் இருக்கக்கூடாது. இட்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் இன்செக்ட்ஸ். அந்த மாதிரி ரெகுலரா பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் பண்ணதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் பிரகாரம் எவ்ரி 20 டேஸ் 15 டேஸ் கூட அங்கே போய் இவங்க நம்ம எங்கள் கம்பெனியில் லேபர்ஸ் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் ஆப்ரேட்

0: எஸ் போய் பெஸ்ட் கண்ட்ரோல் அந்த ஸ்ப்ரே எல்லாம் படித்து நல்லா பண்ணிடுவோம். உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணது, எந்த டிரைவர் போகிறது, எந்தெந்த இடத்துக்கு போகிறது, அதெல்லாம் நான் டைரக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணேன்.
1: அங்கே உள்ள அனுபவங்களை சொல்லலாமா சார்?
0: துபாயிலும் இதே மாதிரி தான். கம்பெனியோட அகாமடேஷன் இருந்தது, அப்புறம் கம்பெனி வெஹிக்கிள் வித் ஏர் கண்டிஷன், அப்புறம் வந்து டைமுக்கு கரெக்டாக எங்களுக்கு சேலரி கொடுத்துவாங்க. அது ஒரு சிரியன் மேனேஜ்மெண்ட்,
1: பிரிட்டிஷ்
0: மேனேஜர். அவருக்கு வந்து நல்ல இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க வேணும்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்படியே நான் அங்கே போனேன். இங்கே நான் ரிசைன் பண்ணிட்டேன். இந்த ஜாப் ரிசைன் பண்ணி ஃபேமிலி அவங்களுக்கு ரினியூ பண்ணதுக்கு வேண்டாம்னு சொன்னாங்க. ஸோ ஐ சென்ட் த ஃபேமிலி, ஐ ரிசைன் த ஜாப் அண்ட் ஐ வென்ட் டு துபாய். 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டேன்.
1: திருப்பி வந்து இங்கே வந்த காரணம் என்ன சார்?
0: ஊருக்கு வந்து எப்போ அங்கே பெர்மனண்ட் ஆகி ஃபேமிலியோடு இருந்துட்டு அப்புறம் ஃபேமிலியோடு இல்லாமல் இருக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ ரிசைன் த ஜாப் இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த நாகர்கோவில் காலேஜஸ்லாம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரெயினர்டாக பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. டில் நாவ்
1: இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வேலைகள் இருக்கு?
0: ஆமாம், ஃபுல்லாக இதே தவிர ப்ரைவேட்டை நான் வீட்டில் எடுக்கிறேன். சிலவங்க வந்து சில லேடிஸ் வந்து சில அசோசியேஷனில் இருக்காங்க இல்லையா, மாதர் சங்கம் இந்த மாதிரி சில அசோசியேஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த அஃபிஷியல் மீட்டிங் நடக்கும்போது அவங்க இங்கிலீஷில் பேசுகிறேன்னு அந்த ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம்.
1: மாணவர்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் கொடுத்துட்ருக்கீங்க.
0: யங்ஸ்டர்ஸ் அண்ட் எல்டர்ஸ்.
1: இவ்வளவு நேரமும் நீங்கள் உங்களுடைய அனுபவங்கள்லாம் சொன்னீங்க. ஆனால் வந்து ஃபாரினுக்கு போகணுன்னு ஒரு இளைஞரோ ஒரு நடுத்தர வயதினரோ நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சார்?
0: மெயினாக அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில். அது நானே அவங்கள ட்ரெயின் பண்ணிடுவேன். இங்கிலீஷ் மட்டும் இல்லை, ஹிந்தி ஆல்சோ. எனக்கு ஸ்போக்கன் ஹிந்தியும் தெரியும்.
1: ஹிந்தி எப்போ கற்றுக்கிட்டீங்க?
0: ஹிந்தி நான் அங்கே போய் கற்றுக்கிட்டேன். ஃபாரின்ல ஒர்க் பண்ண இல்லையா, அப்போ அங்கே வந்து சில லேபரர்ஸ் கூட இல்லைன்னா வேற கண்ட்ரியில் உள்ளவங்களாம் இருக்காங்க, நார்த் இண்டியன்ஸ் நிறைய பேர் இருக்கு, அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோ புரியாதனால அவங்க கூட பேசி ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்கிட்டேன். இப்போ ஸ்போக்கன் ஹிந்தின்னு சொன்னால் ஐ கேன் ஓன்லி ஸ்பீக் இன் ஹிந்தி, நாட் டு ரீட் அண்ட் ரைட். எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் ஹிந்தி தெரியாது.
1: எழுத தெரிஞ்சா வாசிக்க தெரிஞ்சிடும் இல்லையா?
0: எழுத தெரியாது.
1: அந்த பயிற்சி எடுத்துக்கல? நீங்க
0: பயிற்சி எடுத்துக்கல, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நெசசிட்டியும் இல்ல. ஹிந்தி ஸ்போக்கன் மட்டும் அதை வச்சு நான் எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஃபாரின் கண்ட்ரிஸ், முக்கியமா அரப் கண்ட்ரிஸ்க்கு போகணும் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு எழுத படிக்கிறதுக்கு தெரிஞ்சோ தெரியலையோ ஆனா ஆங்கிலமும் ஹிந்தியும் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப பெட்டர்ன்னு நினைக்கிறேன்.
0: அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க சான்சஸ் இருக்கு, அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்க சான்சஸ் இருக்கு.
1: நீங்க வந்து தமிழ்ல இருந்து காலேஜுக்கு போகும்போது ஆங்கில வழி கல்வி கற்கும் போது என்னென்ன கஷ்டங்கள் ஏதாவது சந்திச்சீங்களா? உங்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் கஷ்டங்கள் இருக்கும்ல சார்?
0: எனக்கு அது கஷ்டம் மாதிரி தோணல. ஏன்னா அதை தவிர எக்ஸ்ட்ரா நிறைய புக் ரீடிங் இருந்தது, நியூஸ் பேப்பர் ரீடிங் இருந்ததுனால அவங்களோட கம்யூனிகேஷன் எனக்கு ரொம்ப கஷ்டமா தெரியல. அவங்க 50% தான் தமிழ்ல பேசுவோம், 50% தான் இங்கிலீஷ்ல பேசுவோம். As far as the teachers is concerned,
1: உங்களுக்கு கஷ்டமா இல்ல? ஆனா இப்போ வந்த குழந்தைங்களுக்கு வந்து சிரமமா இருக்கும் போது அவங்களுக்கு என்ன நீங்க அட்வைஸ் கொடுக்க போறீங்க?
0: அப்படிதான் சொல்றேன், அவங்க நல்ல மார்க் வாங்கிறாங்க. They get a very good mark. மக பண்ணி மெமரைஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்கிறாங்க. லைக் அதர் சப்ஜெக்ட் மாதிரி இங்கிலீஷ் அதே மாதிரி பண்றாங்க. எஸ்ஏ ரைட்டிங், அப்புறம் கிராமர்லாம் அப்படியே பிராக்டிக்கலா இல்லாம தியரிட்டிக்கலா படிச்சு வச்சிருக்கான். தே கெட் வெரி குட் மார்க். அப்புறம் அவங்க பேசும்போது மிஸ்டேக் நிறைய வரும்.
1: அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்ல வளர்க்கணும்னா அவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கறீங்க சார்?
0: அவங்களுக்கு ரீடிங் நம்பர் ஒன், ரீடிங். அப்புறம் இஃப் யூ ஃபைண்ட் அ பர்சன் ஹூ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ், அவங்க கூட நல்ல கான்டாக்ட் வச்சுங்க, அவங்க கூட அடிக்கடி பேசுங்க, அப்புறம் ரீடிங் வரும்.
1: ஆனா எல்லாருக்கும் உங்களை மாதிரி ஒரு தைரியம் இருக்காது. ஏன்னா நம்ம ஏதாவது தப்பா பேசிடுவோமோ, அவங்க கிண்டல் பண்ணுவாங்களோன்னு ஒரு தயக்கம் இருக்கும். அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: நான் சொல்றேன், அவங்க என்னன்னா முதல்ல இனிஷியலா தே ஷுட் நாட் வரி அபவுட் த மிஸ்டேக்ஸ். மிஸ்டேக் எவ்ரிபடி மேக்ஸ் மிஸ்டேக் இட் த பிகினிங். சும்மா சரளமா பேசணும். பேசி அதுல மிஸ்டேக் இதை பர்ஃபெக்டா தான் பேச முடியும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. இப்ப நிறைய படிச்சவங்களுக்கு கூட, இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ அம் சேயிங், தேர் ஆர் பீப்புள் வெரி குவாலிஃபைட் பீப்புள், அவங்க ஸ்டேஜில் போய் பேசும்போது மிஸ்டேக் போடுறாங்க. இவ்வளவு ஹைலி குவாலிஃபைட். இது என்ன பிராக்டிக்கல் நாலேஜ். இன்னொன்று செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஷைனஸ் இருக்கக்கூடாது, தென் ஃபியர் இருக்கக்கூடாது. இங்கிலீஷ் இஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ், ஐ கேன் நாட் ஸ்பீக், அந்த ஒரு ஃபியர். நான் வந்து தப்பாக பேசினா அடுத்தவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது. அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அதெல்லாம் மறந்துடணும்.
1: நான் சொல்றதுதான் கரெக்ட்.
0: இந்த மூணு, ஒன்னு வந்து தி ஃபியர்னஸ் எடுத்துணும், ரெண்டாவது ஷைனஸ், மூணாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும். இந்த மூணு இருந்தா டெஃபினெட்லி வில் கம் அப்.
1: பயம் இருக்கக்கூடாது, தன்னம்பிக்கை முக்கியம். அடுத்தவங்க என்ன சொல்லிருவாங்களோங்கிற ஒரு தயக்கமும் இருக்கக்கூடாது.
0: அது அவங்கள முதல்ல அப்படித்தான் இருந்திருப்பாங்கன்னு நம்ம நினைக்கணும்.
1: அதான் மனசு வரமாட்டேங்குது சார்.
0: அதான் விஷயம், நினைக்க மாட்டாங்க. கம்பாரிசனே இருக்கக்கூடாது. ஷுட் நாட் ஹவ் த கம்பேரிசன். அவர் நல்லா பேசுறாரு, எனக்கு அதே மாதிரி பேச முடியல.

0: தன்னைத்தான் நம்ம தாழ்த்தி கூடாது. இட்ஸ் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ சி.
1: எல்லாருக்கும் இருக்கிறது தான். நீங்க சொல்றது வந்து ஒரு 50% குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் அது இருக்க தான் செய்யுது சார்.
0: இருக்கு,
1: நம்மளால பேச முடியாது
0: அப்படின்னு, அவங்கள மாதிரி பேச முடியல. நம்மளுக்கு பேசினா கிராமர் மிஸ்டேக் வந்து, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வந்து, தப்பா புரிஞ்சிருவாங்களோ, எப்படி இவ்வளவு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும்.
1: நம்ம பேசும்போது எது தப்புல இருக்கிறவங்க சும்மா விளையாட்டா சிரிச்சா கூட நம்மள கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்களோன்னு தோணும். அதுக்காக என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க சார்?
0: அதுக்காக அடுத்தவங்களுடைய கமெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து கேட்க கூடாது. ஒன்ஸ் அப்பான் அ டைம் அவங்களும் அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கணும்.
1: அவர் எப்படி பயிற்சி எடுத்துக்கலாம் சார்?
0: பயிற்சி வந்து இந்த கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றது, ரீடிங், ரீடிங் இஸ் தி பெஸ்ட். நாவல்ஸ் ரீட் பண்ணலாம். நாவல்ஸ் என்ன, தே ஹாவ் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்டோடு நாவல் அடுத்து நெக்ஸ்ட் என்ன நடக்கும் போது, அது அஸ் ஃபார் புக் இஸ் கன்சர்ன். பட் நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்.
1: நியூஸ் பேப்பர் படிக்கும் போது அன்னைக்கு தமிழ் நியூஸ் பேப்பரும் படிச்சுட்டு இங்கிலீஷும் படிச்சோம்னா அதுல உள்ள சில வேர்ட்ஸ் தெரியாட்டி கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம், யாரோட கைடன்ஸ் இல்லாம தெரிஞ்சுக்கலாம்.
0: நாட் ஓன்லி தேட், இப்போ இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கும் போது நம்ம ஜிகே வரை இம்ப்ரூவ் ஆகும். ஜெனரல் வாட் இஸ் ஹேப்பனிங் அட் பிரசன்ட், கரண்ட் அஃபேர் என்ன நடந்துட்டு இருக்கு. சிலவங்க எல்லாம் புக்கை மட்டும் படிச்சிருப்பாங்க, என்ன நடந்துருக்கு தெரியாது. கிராமரை படிப்போம், அதை படிப்பது ஓகே, பட் தே டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் ஆன் அரவுண்ட்.
1: வெறும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல மட்டும் நம்ம வந்து புலமை பெற்றிருந்தா போதாது, ஜெனரல் நாலேஜும் கொஞ்சம் வேணும்.
0: நாட் 100%, அட்லீஸ்ட் 20% ஜிகே இருக்கணும்.
1: அப்புறம் நீங்க வந்து கத்து கொடுத்ததுல வந்து வயதானவங்களும் இருப்பாங்க. முதியவர் ஒருத்தருக்கு கத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படத்தக்க வகையில ஒருத்தங்க கத்துக்கிட்டாங்க அப்படி ஒரு நபரை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா சார்?
0: ஆமா, என்னுடைய ஒரு ஃப்ரெண்டுடைய அப்பா, அவர் கூட என்னுடைய கிளாஸுக்கு வந்திருந்தாரு. அவருக்கு இங்கிலீஷ் பேசணும் ஆர்வம் இருந்தாலும் அவர் கத்துக்கிட்டாரு. அவர் என்ன வந்து, உங்களால நான் இந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேச வந்தது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா.
1: இங்கிலீஷ் கத்துக்கிட்டா எந்த நாட்டுல போய் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்?
0: அதாவது இங்கிலீஷை பொறுத்தவரை பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷோட ஸ்லாங் வேற, அமெரிக்கன் இங்கிலீஷோட ஸ்லாங் வேற. ப்ரொனன்சியேஷன் டிஃபரெண்ட், இங்கே ப்ரிஃபரன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணது பிரிட்டிஷ் ஆகும். வி வில் சே வாட்டர், தேர் இஸ் எ வாட்டர். அமெரிக்கன் தேர் இஸ் எ வாட்டர். அதே மாதிரி நம்ம ஆஃபன் சொல்றோம் இல்லையா, பிரிட்டிஷர்ஸ் மாதிரி அவங்க ஆஃப்டன் தான் சொல்லுவாங்க, டீயை ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனால் போத் ஆர் அக்செப்டட். அமெரிக்கன் காரன்ஸ் விட மாட்டாங்க. பிரிட்டிஷ்கார நீ நேட்டிவ் ஸ்பீக்கர், பட் ஐ ஆம் ஆல்சோ நேட்டிவ் ஸ்பீக்கர், ஐ நோ மை ப்ரொனன்சியேஷன் இஸ் டிஃபரெண்ட், உங்க ப்ரொனன்சியேஷன். இப்ப நம்ம லிப்ட் சொல்லுவாங்க, எலிவேட்டர் சொல்லுவாங்க, சில வேர்ட்ஸ் எல்லாம் ஈவன் த ஸ்பெல்லிங் COLOUR நம்ம பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங், அமெரிக்கன்ஸ் வந்து COLOR யூ கிடையாது, போத் ஆர் அக்செப்டட்.
1: ரொம்ப எளிதுதான் இல்லையா கத்துக்கிறதுக்கு, முயற்சி பண்ணா போதும்.
0: சில ஸ்லாங் எல்லாம் அப்படி கொஞ்சம் ஒரு ஸ்லாங், இந்த ப்ரொனன்சியேஷன், இந்த ஆக்சென்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, அவ்வளவுதான். அமெரிக்கன் இங்கிலீஷும் நல்லா பேசுவீங்க. அதை எப்படி கத்துக்கிட்டீங்க சார்? அங்க ஒரு அமெரிக்கன் இருந்தாங்க. அதுல வந்து இந்த இன்டர்வியூவர் அமெரிக்கனா இருக்கலாம், பிரிட்டிஷனா இருக்கலாம், அவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்க, இவங்க எப்படி ஆன்சர் கொடுக்கறாங்க, இதெல்லாம் நான் கவனிப்பேன்.
1: ஃபாரின் போகணும், ஃபாரின்ல படிக்கணும்,
0: நல்லா
1: அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்க, ஃபாரின்ல வேலை பார்க்கணும் நினைக்கிறவங்க, அவங்க கூட இப்படிப்பட்ட இன்டர்வியூக்குள்ளயும் பார்க்கணும் இல்லையா.
0: பிளஸ் தி நியூஸ் கேட்கணும். இப்ப நமக்கு யாரு கூட பேசலாம்.
1: ஃபாரினுக்கு படிக்க போறவங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்?
0: யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல தேர் ஆர் 27 கண்ட்ரீஸ் இருக்கு. அந்த 27 கண்ட்ரீஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது மெயினா வந்து இங்கிலீஷ். இன் அடிஷன் டு தேர், அவங்களுடைய நாட்டுடைய லாங்குவேஜும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனிக்கு போகிறாங்க, இப்போ ஓட்டுக்கு ஜெர்மனி, அந்த இங்கிலீஷ் அஃப்கோர்ஸ் த ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தானே அவங்களுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணது உதவியாக இருக்கும்.
1: அந்தந்த நாட்டோட
0: மொழியை தெரிஞ்சு வச்சுக்கணும். இட்ஸ் நாட் அ கம்பல்சரி, தெரிஞ்ச நல்லது.
1: உங்க வயது எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்?
0: தெரிஞ்சுக்கலாம். உங்களால கெஸ் பண்ண முடியுதா?
1: இப்போ வந்து யாரையுமே கெஸ் பண்ண முடியல சார். வயதானவங்க வந்து யங்ஸ்டர் மாதிரி இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வயதானவங்க மாதிரி இருக்காங்க. அதனால யாருக்கு என்ன வயசுன்னு யாருமே சொல்ல முடியல.
0: மோர் தென் 70, 73 இயர்ஸ் ஓல்ட்.
1: ஆனா வந்து ரொம்ப பிரிஸ்கா ஆக்டிவா இருந்த மாதிரி தான் இருக்கு.
0: அது எவ்ரிபடி அப்ரிஷியேட்ஸ். ஏன்னா நான் ஒரு இடத்துல ஒரு ஒரு பிளேஸ்ல மோர் தென் ஹாஃப் அன் அவர் உட்கார மாட்டேன். சில இடங்கள்ல கிளாஸ் எடுக்கும் போது ஸ்டெப்ஸ்ல ஏறி போவேன். ஒரு நாள் 3-4 கிளாஸ் நடத்துவேன். பட் ஸ்டில் ஐ எம் ஆக்டிவ், ஸ்டில் ஐ எம் எனர்ஜெட்டிக். நோபடி வில் பிலீவ்.
1: இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்?
0: காட்ஸ் கிஃப்ட்.
1: உடற்பயிற்சிகள் ஏதாவது செய்றீங்களா?
0: நோ நோ நோ, உடற்பயிற்சிகள் செய்ய கேட்டேன். கெட் டைம் ஐ டூ. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து ஐ கீப் மை செல்ஃப் என்கேஜ்ட். ஒரு இடத்துல சும்மா உட்காந்து இதை யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். ஜஸ்ட் வாண்ட் டு லேர்ன் சம்திங் நியூ நியூ. அப்படி தான் மகளிட ரெண்டு பிள்ளைங்கள் இருக்காங்க இல்லையா, பேர பிள்ளைங்க, ஒரு ஆண் ஒரு பொண்ணு. அவங்களுக்கு கூட நான் பேசி பேசி அவங்களுக்கு கூட இது அவங்களே நல்லா சொல்லி வைப்பேன். கிராண்ட்சன் வந்து ஒரு புக் வோமன் சொல்லலாம், எப்போ என்சைக்ளோபீடியாவ படிச்சுட்டு இருப்பான்.
1: எத்தனை வயசு சார்
0: அவனுக்கு? 11 இயர்ஸ்.
1: அது உங்களோட ட்ரைனிங் தான் நினைக்கிறேன் இல்லையா.

0: என்ன மார்னிங் நான் நியூஸ் பேப்பர் எடுக்கும்போது அவன் எனக்கு கூட வந்து சண்டை போட்டுவாங்க.
1: ஓஹோ, பேப்பர் படிக்கிறதுக்கு
0: சண்டை.
1: சண்டை
0: ரியலி இந்த காலத்து பிள்ளைங்க நியூஸ் பேப்பர் படிக்க ரீடிங் ஹேபிட்டே கிடையாது, எல்லாம் மொபைல பாத்துட்டு இருக்கு.
1: பெரியவங்களுக்கும் அப்படிதான் ஆயிடுச்சு இல்ல?
0: எனக்கு தெரியாத சில விஷயம் கூட அவனுக்கு தெரியுது.
1: பெரியவங்க செய்யறதா அவங்க அறியாமலேயே குழந்தைங்க அதை ஃபாலோ பண்றாங்க.
0: ஒரு கண்ட்ரி பத்தி சொன்னா நமக்கு கண்ட்ரியோட ஹிஸ்டரியே சொல்லிடும். சோ லக்கி, ஐ அம் பிளஸ்ட் கிராண்ட்சன் லைக் ஹிம்.
1: பிள்ளைங்களை பற்றி பேசும்போது கூட உங்கள் முகத்தில் அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் தெரியல, ஆனால் பேர குழந்தைங்களை பற்றி பேசும்போது அவ்வளோ சந்தோஷம் இல்லையா?
0: ஸோ வென் ஐ கெட் டைம் ஐ பிளே வித் மை சில்ட்ரன் கிராண்ட் சில்ட்ரன்.
1: இருந்தாலும் உங்களுடைய மற்ற ஆக்டிவிட்டீஸில் அதுலேயும் பிஸியாக இருக்கு.
0: அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது அப்படியே தான் இருக்கேன். ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கு. இந்த கம்யூனிகேட் இங்கிலீஷ் கிளாஸஸ் இருக்குல்ல, அப்படியே நடந்துகிட்டே இருக்கு.
1: வயது ஏற ஏற உங்களுடைய பணியோட நேரமும் கூடிட்டு தான் இருக்கு இல்லையா?
0: ஆமாம்.
1: இவ்வளவு நேரமும் ஆங்கிலம் கற்றுக்கொள்றது ஒரு கடினம் இல்லை, வயது இதற்கு ஒரு தடையும் இல்லை அப்படிங்கிறதையும், தொடர்ந்து முயற்சி செஞ்சா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதையும் அழகாக எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய அனுபவங்களையும், உங்களுடைய கல்வி அனுபவம் அதோட உங்களுடைய பணி அனுபவங்களையும் அழகாக எங்களோடு இவ்வளவு நேரமும் மக்களுக்கு பயனுள்ளதாக பேசியதற்கு மிக்க நன்றி சார்.
0: மிகவும் நன்றி.
2: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
3: நிகழ்ச்சியில் இதுவரை பங்கேற்றவர் நாகர்கோவில் சில்வெஸ்டர் கிளையாஸ் அவர்கள்.
2: அமைப்பு எஸ் நவரத்னா.
4: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
5: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியு அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: நெஞ்சை வருடம் மெல்லிசைய இடைவிடாத இசை பயணமாய் ஒழித்துக் கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் காலை 10:48. பண்பலை 101 ஆரம்பமாகிறது திரை இசை நிகழ்ச்சியில். முதலாவதாக ஆறாம் நிலை திரைப்பட பாடல், பாடலை பாடியவர்கள் சின்மயி, ஆனந்த், அரவிந்த்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நீர்களை இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கோடைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விளக்குகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நாகர்கோவில்
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
2: நீர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் அந்தோனி தாசன் மற்றும் சுபலாஷினி குரலில் வருவது மாஸ்க் திரைப்பட பாடல்.

0: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
1: தோழிகளே, இது உங்களுக்கான நினைவூட்டல். இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நேரலை நிகழ்ச்சியில உங்களுக்கான தலைப்பு, பள்ளி தேர்வு முடிவுகளை குழந்தைகள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும். தலைப்புல தோழிகள் எல்லாருமே கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நிகழ்ச்சியில் நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 0465 2 என்ற முன் இணைப்பியனோடு 2602 4 என்ற எண்ணிற்கோ 2907 2 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
1: கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல் தேரே இஷ்க் மே, திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன் பாடியது.

0: மனமயக்கும் கானங்களை செவிக்குளிர கேட்ட இந்நிகழ்ச்சி திரை இசை. இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். சட்டப்பேரவையில் அனைத்து உறுப்பினர்களின் கருத்துகளுக்கும் சமமாக வாய்ப்பளிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கு பல்வேறு கட்சிகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளன. தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். அஇஅதிமுக தாவேக அரசுக்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு எஸ் பி வேலுமணியும் கொறடாவாக திரு விஜயபாஸ்கரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் தொடர்ந்த வழக்கில் தவேக உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி சட்டப்பேரவையில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்று

0: தீர்க்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31 தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் முற்பகல் 11:02 நிமிடம். எக்ஸூர் கேட்கலாம்.

நேர்முற்பகல் 11:08 நிமிடம். உங்கள் எண்ணங்களின் ஓசையாய் பல வண்ணங்களில் வலம் வந்து கொண்டிருக்கும் குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில் இன்று கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். நேயர்களின் நெஞ்சம் கவர்ந்த பாடல்களை கடித வழி எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். நம் நிலையத்தின் நேயர் எஸ் அகிலா அவர்கள் நாகர்கோவிலிருந்து தாய்க்கு பின் தாரம் படத்திலிருந்து அவர் கேட்டுள்ள பாடல் இதோ.

0: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

நேர்முற்பகல் 11:14. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக திட்டுவிளை ஷாமி என்ற நேயருடைய நெஞ்சு கவர்ந்த பாடலாக விவசாயி திரைப்படத்திலிருந்து.

0: அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் கும்பலை. இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டிலே.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: நேர்முகல் 11:19. கடிதவழி நேயர் விருப்ப பாடல்களில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது வெள்ளச்சந்தை தா ரூபா கிறிஸ்டோபர் அவர்களது விருப்ப பாடலாக கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555111.
3: AGK College of Arts and Science, autonomous, NAK plus accredited college, 100% placement assistance. Admissions open. Coimbatore. Conditions apply.
4: Ponjasli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjasli Super Speciality Hospital.
6: பதினோரு மணி 25 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். எஸ் அன்பழகன் கட்டிமாங்கூடிலிருந்து இந்த நேயருடைய விருப்ப பாடலாக பாதுகாணிக்கை திரைப்படத்திலிருந்து.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களா?
4: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியு அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: நேயர்கள் நினைவிற்கு நம்ம ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம். நேரம் பகல் 11:32 தொடும் இந்த வேளையில் நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மண்டைக்காடு டி முருகன் என்ற நேயரின் நெஞ்சம் கவர்ந்த பாடலாக நான் ஆணையிட்டால் திரைப்படத்திலிருந்து.

0: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
1: கடிதவழி நேயர் விருப்ப பாடல்களில் அடுத்த நேயர் மாத்தூர் செம்மன்பிளை செல்லன் இந்த நேயருடைய விருப்ப பாடலாக கல்யாண பரிசு திரைப்படத்திலிருந்து.

0: இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
1: காற்றலை வழி உங்கள் நெஞ்சாலைகளின் கீதமாக முழங்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 கடத்து வழி நேயர் விருப்ப பாடல்கள். நேரம் முற்பகல் 11:40. நிகழ்ச்சியில் தொடர்ந்து தித்திக்கவிருக்கும் பாடல் கல்லுக்கூட்டம் ரா வருவேல் என்ற நேயருடைய விருப்ப பாடலாக வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து.

நேர்முகப்புகள் 11:45. நேர்களே, நம் பண்பலையில் இன்று மதியம் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி. பள்ளி தேர்வு முடிவுகளை குழந்தைகள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் நேரலை இடம்பெறும். நேரலையில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722. முன்னிணைப்பு எண் 04652. கைபேசி எண் 8903257739.

குமரி பாண்டியுடன் நிகழ்ச்சியில் கடித வழி நேயர் விருப்ப பாடலாக, அடுத்த பாடல் கோட்டாறு ஆ கோலப்பன் என்ற நேயருடைய விருப்ப பாடலாக குங்குமச்சமிழ் திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையன்குடி எஸ்எம் இக்பால், சித்தி கதிஜா, அப்துல் மஜீது, ரிபாபா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா இந்த நேயர்களுடைய விருப்ப பாடலாக மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து.

கடிரவள்ளி நேரு பாடல்களில் நிறைவாக லீபுரம் பி பொன்குமார் என்ற நேயருடைய விருப்ப பாடலாக நான் அடிமையில்லை திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டு பாடலுடன் நிறைவு புரிகிறது குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில் கடித்துவெளி நேயர் விருப்ப பாடல்கள்.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் நண்பகல் 12 மணி. குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்பதற்கு முன்,
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில் வள்ளியூர் தூத்துக்குடி.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
7: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
8: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட் நாகர்கோவில்.
0: குமரி பண்பலை 101 இன்று மதியம் 12:10 மண் நனையும் மதுரமொழி, இது தேரில் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கோடைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விளக்குகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஷ்வானா அவர்கள். பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. நேரலையில் பள்ளி தேர்வு முடிவுகளை குழந்தைகள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் நேயர்கள் கலந்து கொண்டு பேசலாம். 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், 2:15 திரை இசை, மதியம் 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம், இதில் பொது அறிவு பாசறை நேரலை இடம்பெறும். மாலை 4:02 வானிலை அறிக்கையை தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 3 in 1, 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் நந்தகோ.

பாலவர்கள் இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, தொடர்ந்து கணபதிபுரம் வளம்குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய செயல்பாடுகள் வேளாண் நேரலை. பங்கேற்கிறார் கணபதிபுரம் வளம்குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய தலைவர் முனைவர் ஏ அனிஷ் விவேக் சந்தியா அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். நெல்லில் விதை நேர்த்தி தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை இடம்பெறும். இரவு 8:30 9:15 திரைசை. இரவு 10:05 நிலாமுற்றம் பழைய திரைப்பட பாடல்கள் நேரலை. 11 மணிக்கு மனசு மயங்கும் திரைசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரைசை. நாளை அதிகாலை 5:54 முதல் 6 மணி வரை மங்களநாதம் இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் அதிகம் 12:10. தென்றலின் இனிமையில் இசை மந்தமாய் முழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை 101 இனி தித்திக்கவிருப்பது மனம் நனையும் மதுரமொழி. இது தேரல் சுவையில் சாரல் இசை. சிறகை விரிக்க தெரிந்ததும் உறவை மறக்க துணிந்த மமதையால் நிறைந்த காயம் ஆறுமோ. ஒலிக்கிறது கௌரவம் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.
3: நீ எங்கடா போவே?
4: நான் எங்க போகும் தெரியுமா? எனக்கு யார தெரியும்? போகணும்னு மட்டும்தான் தோன்றது. ஆனா எங்க போறதுன்னு தோன்றியே
3: கண்ணா.
5: செல்மா, எங்கடி இந்த பையன்?
3: போயிட்டா?
5: அதை விட்ட போயிட்டானா? என்ன கண்டிக்கலாம்? நான் அவனை கண்டிக்கப்படாத இழுக்கி ரக்கம் முளைச்சு எடுத்து

0: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: நேரமதியம் 12:15. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரி இசை. அலை போல குழலசைய, சிலை போல நடைப்பயில, வலை ஓசி இசை கொடுக்க வருவானா இணைந்திருக்க? எழும் கேள்விக்கு பதிலாய் பி சுசிலா, டி எம் சவுந்தரராஜன் பாட, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் உயர்ந்த மனிதன் படப்பாடல்.

0: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: நேர்முகம் 12:20. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் நினையும் மதுரமலை. இது தேரில் சுவையில் சாரணிசை. மக்களுக்கு புத்தி சொல்லி மனைவி கண்ணில் முத்தமிட்டு பெற்றவர்க்கு தாழ் வணங்கி பேரெடுக்க போர் முடிக்க புறப்பட துடிக்கும் இந்த பாடல் கேவி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய ரத்த திலகம் திரைப்பட பாடல்.

0: ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.

நேர்மதியும் 12:24 நிமிடம். மனமுண்மையும் மதுரமொழியில் அடுத்த பாடல். வாசல் ஒன்றிருக்கும், ஆசை கொண்ட நெஞ்சம் தன்னில் வழி இரண்டிருக்கும், இனிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லும். இந்த பாடல் குங்குமம் திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: சமுதாயம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
1: நேர்மதியம் 12:30. நீங்கள் இணைந்திருப்பது காசலிகளில் தேநிலையாக தவழ்ந்து கொண்டிருக்கும் கோரை பண்பலை 101 மனம் நனையும் மதுரம் மொழி. இது தேரில் சுவையில் சாரல் இசை. ஆடும் நாடகம் 1000, பாடும் பாடலோ காவியம். காதல் தேவனின் ஆலயம் இது, காண கிடைக்காத கலைநயம். ராகமும் தாளமும் கூட இது ஊடலில் உலர்ந்த பாடல். பவன் வருகிறது காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுசிலா, பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.

சூரியன் ஒளியில் மின்ன, தோகையின் விழிகள் பின்ன, பொன் வண்ண கலசம், பூ வண்ண கவசம், கண்ணோடு கலப்பதும் சுகம்தானே. கேட்போம் பிராப்தம் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல்.

0: கேட்டு பாடலுடன் நிறைவு பெறுகிறது மனம் நனையும் மதுரமொழி. இது தேரில் சுவையில் சாரல் இசை நிலையத்தில் இதுவரை உங்களுடன் பி வைஷ்ணா. தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்குவங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் கோஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 12ஆம் தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு செவிலியர் தினம் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் என்ற கருப்பொருளில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இந்நாளை முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரை காப்பாற்றுவதில் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்துள்ளார். சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்தி மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதன் மூலம் தேசத்தின் முன்னேற்றத்திலும் அவர்கள் பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னலமின்றி செயல்படும் செவிலியர்களை மக்கள் போற்ற வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார்.

அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை தூணாக செவிலியர்கள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செவிலியர்களின் அர்ப்பணிப்பும் தன்னலமற்ற சேவையும் ஆரோக்கியமான இந்தியாவிற்கான அடித்தளத்தை அமைப்பதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாகாலாந்தின் கோஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு நெப்யூரியோ விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழகத்தில் நெல்லை, தூத்துக்குடி, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் நெல்லை மற்றும் திருப்பூர் செவிலியர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள அரசு செவிலியர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் நினைவு பரிசுகளை வழங்கினார். அசாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்றது. திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். குவஹாத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சருடன் திரு ரமேஸ்வர் தேலி, திரு அதுல் போரா, திரு சரண் போரா, திரு அஜந்தா நியாக் ஆகிய நான்கு அமைச்சர்களும் பதவியேற்றனர். நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். அறிவியல் மற்றும் கணிதத்தில் இந்தியாவின் பங்களிப்பு அளப்பரியது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஐநாவில் நடைபெறும் கணிதத்துறையில் இந்தியாவின் பங்களிப்பு குறித்த கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார். மூன்றாம் நூற்றாண்டில் இந்தியாவில் உருவான கணித முறையே தற்போதைய டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடித்தளமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் அரசியல் மற்றும் பொருளாதார சூழலில் அறிவியல் மற்றும் கணிதம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மாநாடு இத்துறையில் இந்தியா வலுவாக உள்ளதை எடுத்துக்காட்டியதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை உலக தரத்திற்கு மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். குஜராத்தின் கெவாடியாவில் இத்தொடர்பான இரண்டு நாள் பயிலரங்கை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சுற்றுலா தலங்களை மேம்படுத்த மத்திய அரசுடன் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பயிலரங்கில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி, சுற்றுலா தலங்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். இந்த பயிலரங்கின் இரண்டாம் நாளான இன்று தமிழகம், கர்நாடகா, சத்தீஸ்கர் மாநிலங்களின் சுற்றுலா மேம்பாடு தொடர்பான பிரத்யேக அமர்வுகள் இடம்பெறுகின்றன. நிலக்கரி உற்பத்தியை அதிகரிக்க தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் முக்கிய திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இத்துறையின் செயல்பாட்டை மேம்படுத்தும் வகையிலான சீர்திருத்தங்களை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா ஹோண்ட்ராஸ் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு யாசர் ஹண்டல் கர்க்கமருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நான்கு நாடுகள் அரசுமுறை பயணத்தின் இரண்டாம் கட்டமாக ஹோண்ட்ராஸ் என்ற அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கிடையே கலை, திரைத்துறை, யோகா மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் கடந்த மூன்றாம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்த தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், மறு தேர்வு நடத்தப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமையின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களை தடையின்றி சென்றடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் மேற்கொண்ட அமைச்சரவை முடிவுகளை பிரதமர் பாராட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மேற்கு வங்கத்தில் செயல்படுத்துவது என்ற முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் மக்களின் நலனுக்கு புதிய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அவர் கூறியுள்ளார். அரசின் இந்த முடிவால் உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பயன்கள் இனி மேற்குவங்க மாநில மக்களையும் சென்றடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் இனி தடையின்றி மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்குவங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. கடந்த 2014 முதல் 2016 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தெற்கு டம்டம் நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பணி நியமன முறைகேட்டில் அவருக்கு தொடர்பு இருந்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சுமார் 10 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் பண மோசடி புகாரில் திரு சுஜித் போஸை கைது செய்தனர். இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் காவல்துறையினருக்கான புதிய குடியிருப்புகளை கட்ட 1768 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சுமார் 5000 மேற்பட்ட காவலர்களுக்கு குடியிருப்புகள் கட்டப்படும் என்று கூறியுள்ளார். மக்களை பாதுகாக்கும் காவலர்களின் நலனுக்காக மாநில அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான அறிவிப்பை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா பேரவையில் இன்று வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்து அவையில் உரையாற்றினர். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கின் ஒருசில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அசாம், மேகாலயா, மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் சீனாவின் எச்சிங் ஜாங்கை வென்றார். 48 கிலோ எடைப்பிரிவில் குஷி சந்தும் 57 கிலோ எடைப்பிரிவில் நவ்யாவும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்கு வங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்கள் குமரி பண்பிலே நூற்று ஒண்ணு.
1: நேரம் பிற்பகல் 12:51. நெஞ்சை வருடும் மெல்லிசையாய் இடைவிடாத இசைப்பயணமாய் ஒழித்துக் கொண்டிருப்பது குமரி FM 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
2: நலமாய் வாழ்வோம்.
3: கோடை கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விளக்குகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள்.
4: கோடை கால வெயில் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. அதனால உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுது. இத பத்தி கவர்மெண்ட்டும் நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம உடம்புல இருக்கிற கழிவு நீர் வியர்வை மற்றும் சிறுநீர் மூலமா வெளியேற்றப்படுது. கோடை காலத்துல குறிப்பிட்ட அளவோட அதிகமாவே அது நம்ம குடிக்கிற தண்ணி வியர்வையாவும் சிறுநீராகவும் வெளியாயிட்டே இருக்கு. இத சரி செய்யறதுக்கு அதுக்கேத்த அளவு தண்ணீரையோ இல்ல நீர் சத்துள்ள வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்காம இருந்தா நம்ம உடல்ல உள்ள தண்ணி சத்து ஃபுல்லா வெளியேறி உடல் வறட்சி ஆயிடும். இந்த நிலையில நம்மள தாக்குறது தான் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெப்ப பக்கவாதம் அப்படின்னு

0: சொல்றாங்க. அதிக வெப்பம் காரணமா நம்ம உடல் உறுப்புகள் செயல் இழக்கிறதுதான் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏற்பட்டா அதிக தலைவலி ஏற்படலாம், தலை சுற்றல் ஏற்படலாம், தலை பாரமா இருக்கிற மாதிரி இருக்கலாம், அதிக தாகம் ஏற்படும், திடீர்னு மயங்கி விழுந்துடுவாங்க, ரொம்ப அதிகமா வியர்வை ஏற்படும், ஸ்கின் செவந்த மாதிரி இருக்கும், கை கால் நடுக்கம்ல இருந்து வலிப்பு வரைக்கும் வரும். இத ட்ரீட் பண்ணாம விட்டா அது உயிர் இழப்ப கூட ஏற்படுத்தலாம். யார் யார் இதனால அதிகமா பாதிக்கப்படுற ரிஸ்க்ல இருக்காங்கன்னு பார்த்தா குழந்தைகள் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய மூளை முழுமையா வளர்ச்சி அடையாம இருக்கும். நம்ம உடம்புடைய வெப்பநிலையை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஹோமியோஸ்டேசிஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு சக்தி அந்த பிரெயின்ல இருக்காது. அதனால குழந்தைகள் வயசானவங்க இதனால ஈஸியா பாதிக்கப்படுவாங்க. அதிகமா வேலை செய்யக்கூடியவங்க இதனால பாதிக்கப்படலாம். அதிகமா மதியானம் டைம்ல வேலைக்காக டிராவல் பண்ணக்கூடியவங்க இதனால பாதிக்கப்படலாம். இதை எப்படி எப்படி தடுக்கலாம், என்னென்ன முறைகள்ல தடுக்கலாம்னு பார்க்கலாம். டெய்லியும் 3-4 லிட்டர் அளவு தண்ணீர் கண்டிப்பா குடிக்கணும். தாகமே இல்லைனாலும் இடையிடையில தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். மதிய வேளையில தேவையில்லாம வெளியே டிராவல் பண்றத தடுக்கணும். அப்படியே வெளியில டிராவல் பண்ணக்கூடிய தேவை ஏற்பட்டா குடை இல்லைன்னா துணி வச்சு உடலை கவர் பண்ணிக்கணும். லேசான காட்டன் ஆடைகளை போடணும். டைட்டா இல்லாம காற்றோடமா இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ போடணும். ஹீட் அப்சார்ப் பண்ணக்கூடிய பிளாக் கலர் ட்ரெஸ்ஸஸ அணியக்கூடாது. அதுக்கப்புறம் உடலுக்கு குளிர்ச்சி தரும் உணவுகளை அதிகமா எடுத்துக்கணும். அதாவது இளநீர் எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம், தர்பூசணி, கிருணிப்பழம், வெள்ளரிக்காய், சுரக்காய், இதெல்லாம் தண்ணி சத்து அதிகமா இருக்கு. அப்புறம் சப்ஜா விதைகள், பாதாம் பிசின் இதெல்லாம் போட்டு ஜூஸ் குடிக்கலாம். விட்டுவேர் குடிநீர், நன்னாரி குடிநீர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கம்பங்கூழ், லசி, அப்புறமா ரைஸ் வடிச்ச அந்த கஞ்சி, இதெல்லாமே ரொம்ப தண்ணி சத்து அதிகமான உள்ள பொருட்கள். நம்மளோட ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம அப்போ அப்போ ஃப்ரெஷ் ஜூஸ், கம்மியான சர்க்கரை போட்டு எடுத்துக்கலாம். வெளியில வைக்கக்கூடிய பாட்டில் அடைச்ச கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கிறத தவிர்த்துட்டு வீட்டிலேயே செய்யக்கூடிய சுத்தமான ஃப்ரெஷ் ஜூஸை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஆயில் பாத் எடுக்கிறது இந்த மாதிரி வெயில் காலத்துல ரொம்ப நல்லது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வாரத்துல ஒரு முறையாவது உடம்பு ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. அது உடம்புடைய சூட்டை தணிக்கும், உடம்பு சீக்கிரமா ஹீட் ஆகாம தடுக்கும். குழந்தைகளுக்கும் வீட்டுல உள்ள பெட்ஸ், வீட்டுல வளர்க்கக்கூடிய பெட்ஸுக்கும் அப்போ அப்போ தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களால தண்ணி தாகம் ஏற்பட்டாலும் அவங்களால கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. பெட்ஸால அந்த மாதிரி வாய் திறந்து கேட்கவும் முடியாது. அதனால நம்ம அப்பப்போ வீட்டுல இருக்கக்கூடிய பெட்ஸுக்கும் சின்ன குழந்தைகளுக்கும் தண்ணீர் கொடுத்துட்டே இருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்றதன் மூலமா ஹீட்னால வரக்கூடிய பாதிப்புகளை தடுக்கலாம்.
1: கோடைகால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விளக்கியவர் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள்.
2: Pontius Lee Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
4: இது உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கான தலைப்பு, பள்ளி தேர்வு முடிவுகளை குழந்தைகள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும். இதை பத்தி தான் நாம பேச போறோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க எங்களோட பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 0-4652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602-240 என்ற எண்ணிற்கோ 9-0-7-2-2 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8-9-0-3-2-5-7-0-3-9.
5: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டே.
6: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
7: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. உங்களுக்காக நாங்கள் நிறைய கேள்விகள் வச்சிட்ருக்கோம். ஸோ எல்லா நேர்களும் கலந்துக்கிட்டு உங்களுடைய பொது அறிவை வளர்த்துக்கோங்க.
8: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
9: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: நேரம் பிற்பகல் 12:57 இது ஆகாஷ்வாணி.

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
1: நேரம் பிற்பகல் 1 மணி. செய்தி தெரியுமா? இன்னைக்கு மே மாதம் 12ஆம் தேதி. கேலண்டர்ல இது வெறும் தேதியா இருக்கலாம், ஆனா மருத்துவ உலகத்துல இது ஒரு மகத்தான தேவதையோட பிறந்த நாள். அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம கைவிளக்கேந்திய காரிகை ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார். அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நாம செய்தி தெரியுமாவில தெரிஞ்சுக்க போறோம். திரைமணியர்களே, இவங்க ஒரு பக்கா இத்தாலியன் பொண்ணு. 1820ல் இத்தாலியில இருக்கிற ஃப்ளாரன்ஸ் அப்படிங்கிற ஊர்ல பிறந்ததுனால அவங்களுடைய அப்பா அம்மா அந்த ஊர் பேரையே இவங்களுக்கு வச்சிட்டாங்க. நம்ம ஊர்ல பெரிய இடத்த பிள்ளை அப்படின்னு சொல்வோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்களும் ரொம்பவே வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த காலத்துல பொண்ணுங்களுக்கு படிப்பே கொடுக்காதப்ப இவங்களுடைய அப்பா இவங்களுக்கு மேத்ஸ், ஹிஸ்டரி அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்ஸையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா 16 வயசுல இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுது. நான் என்ன என்ன அப்படின்னா, நாம மத்தவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் தோணுச்சு. இன்னைக்கு அந்த எண்ணம் தான் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாத்துற செவிலியர் அப்படிங்கிற ஒரு புனிதமான துறைக்கு வித்திட்டது அப்படின்னு சொல்லலாம்.

0: அதனால தான் அவங்களுடைய பிறந்த நாளான இன்று உலகம் முழுக்க சர்வதேச செவிலியர் தினமாக நாம் கொண்டாடுறோம். 1974 இருந்து இவங்க பிறந்த நாளை தான் செவிலியர்களுக்கான கௌரவமாக அறிவிச்சும் இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு வர்றப்ப ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் பேர்ல தான் உறுதிமொழி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? கண்டிப்பா எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இவங்களுக்கு கைவிளக்கேந்திய காரிகை அப்படின்னு ஏன் பெயர் வந்துச்சு அப்படின்னு தெரியுமா? 19ஆம் நூற்றாண்டுல ரஷ்ய பேரரசுக்கும் அதற்கு எதிரான ஒரு கூட்டணிக்கும் இடையே கிரிமியன் போர் அப்படின்னு ஒன்று நடந்துச்சான். இந்த போர்ல குண்டடிப்பட்டு இறந்தவங்களை விட முறையான சிகிச்சையும் சுகாதாரமும் இல்லாததுனால தொற்றுநோய் தாக்க இறந்த வீரர்களுடைய எண்ணிக்கை தான் ரொம்பவே அதிகமா. இதை கேள்விப்பட்டு நைட்டிங்கேல் அவர்கள் தனது 38 செவிலியர்கள் கொண்ட குழுவோட துருக்கிக்கு வராங்க. போர்ல அடிபட்ட வீரர்களை ஒரு பழைய குடோன் மாதிரி இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்தாதான் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அந்த இடம் வந்து ரொம்ப அழுக்கா, சுத்தம் இல்லாத சாப்பாடா, இது எல்லாமே பார்த்த ஃப்ளாரன்ஸுக்கு அப்படியே அந்த இடத்துல தங்கி அந்த வீரர்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றுச்சான். அப்போ டெய்லி அவங்க அங்கே பண்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, ராத்திரி நேரத்தில் எல்லாருமே தூங்குறப்ப காயப்பட்ட வீரர்கள் மட்டுமே ரொம்ப வலியால துடிச்சிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த நேரத்தில் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கையில் ஒரு விளக்கை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீரர்கிட்டையும் போய் பேசுவாங்களாம். உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்களாம். சரியாயிரும், சீக்கிரமே சரியாயிரும், பயப்படாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஆறுதல் வார்த்தைகள் நிறைய சொல்லுவாங்களாம். அவங்க சொல்ற இந்த ஆறுதல் வார்த்தைகள் தான் மருந்தை விட வேகமாக வேலை செஞ்சுதான். அதனால தான் அவங்களுக்கு த லேடி வித் த லேம்ப், அதாவது கை விளக்கேந்திய காரிகை அப்படின்னு பேர் வந்துச்சான். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மே மாதம் 12ஆம் தேதி அன்று உலக சுகாதார நிறுவனம் செவிலியர் தினத்தை முன்னிட்டு ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளை அறிவிக்கும். அதன்படி இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் தீம் என்னன்னா, ஆர் நர்சஸ் ஆர் ஃபியூச்சர் தி எக்கனாமிக் பவர் ஆஃப் கேர், அதாவது நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம், பராமரிப்பின் பொருளாதார வலிமை. இதுதான் இந்த ஆண்டிற்கான கருப்பொருள். ஸோ இந்த நாளில் உலக அளவில் செவிலியர் துறையில் மிகச்சிறந்த சாதனை புரிந்தவங்களுக்கு சர்வதேச செஞ்சிலுவை சங்கமானது மிக உயரிய விருதான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் பதக்கத்தை வழங்கி கௌரவிக்குமா? நம்ம நாட்டிலையும் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அந்த பதக்கத்தை வழங்கி கௌரவிக்க இருக்காங்க. என்ன நேயர்களை, ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் அவர்களை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட இன்னைக்கான செய்தி தெரியுமா நிறைவு பெற்றது.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: 12th முடிச்சிட்டீங்களா? 80% அண்ட் அபோவ் வாங்கிருவீங்களா? அப்போ AGK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் விசிட் வாட்டர் டேங்க் ரோட் நியர் YR மஹால் நாகர்கோவில் ஆர் கால் 6384555111.
4: AGK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆட்டோனமஸ், NACA பிளஸ் அக்ரிடிட்டட் காலேஜ், 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், அட்மிஷன்ஸ் ஓபன், கோயம்புத்தூர், கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்கள் இப்பொழுது மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒன்றை கேட்கலாம்.
6: மனதில்

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: தேனோரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

அலைக்கடலோரம் அழகான தமிழ் கீதம். இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 1:11. பண்பலை 101 ஆரம்பமாகிறது ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நாம் பேச போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. எக்ஸாம் ரிசல்ட் வந்தாலே வீட்டில் ஒரு பக்கம் ஸ்வீட் பாக்ஸ் ரெடியாக இருக்கும், ஆனால் இன்னொரு பக்கம் ஹார்ட் பீட் அப்படியே எகிரிட்டுருக்கும். ஆனால் ஸ்நேகிதிகளை, இந்த மதிப்பெண் அட்டையை விட நம்ம வீட்டு குட்டீஸ்களுடைய மனநிலை தான் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு தோழிகளை ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சிகளை நாம் அதை பற்றி தான் பேச போகிறோம். பள்ளி தேர்வு

0: கழிவுகளை குழந்தைகள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தலைப்புல. கொஞ்சம் ஜாலியா அதே சமயம் ரொம்ப ஆழமா இதை பத்தி நாம பேச போறோம். நிகழ்ச்சியில கலந்து கொள்ள தோழிகளை நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602240 என்ற எண்ணிற்கோ 2907722 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண்ணம் இருக்கு 8903257309. தலைப்பு கொடுத்தாச்சு, தோழிகளும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் தோழி யார், எங்கேருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: வணக்கம், கல்லடி விளையிலிருந்து ஜெயஸ்ரீ பேசுறேன்.
0: கல்லடி விளையிலிருந்து ஜெயஸ்ரீ, கரெக்டா? சொல்லுங்க, டாபிக் கேட்டீங்களா?
1: மாணவர்கள் எப்படி எதிர்கொள்வது? இப்போ நம்ம எக்ஸாம் எழுதி இருக்கோம், ரிசல்ட் வந்தாச்சு, இவ்வளவு மார்க் தான் நமக்கு கிடைக்கும், நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஆனா எதிர்பார்த்த மார்க் நமக்கு கிடைக்கல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சோர்ந்து போக கூடாது. சரி, நமக்கு இதுக்கு ஏற்ற நல்ல படிப்பு, அது எப்படி தேர்வு செய்வது, அது எந்தெந்த நிறுவனத்தில் இருக்கிறது, அது எல்லாம் கல்வியாளர்களிடம் இருந்து ஆராய்ந்து கேட்டு அறிந்து நல்ல வேலை வாய்ப்பு உள்ள கல்விகளை நாம் கற்க வேண்டும்.
0: கண்டிப்பா.
1: அதனை தொடர்ந்து அதற்கு மேற்படிப்புகளை படித்தா இன்னும் கொஞ்சம் நன்றாக இருக்கும். அந்த மாதிரி நல்ல கல்வியாளர்களிடம் நம்ம ஆலோசனை பெற்று அதற்கு ஏற்ப நாம் சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டும். சரி, நம்ம எதிர்பார்த்த மார்க் நமக்கு கிடைக்கலையே, அதற்காக வருத்தப்படக்கூடாது. தடை கற்களும் படிக்கற்களாக மாற்றக்கூடிய சக்தி நம்முடைய இளைய சமுதாயத்துக்கிடையும் மாணவர்களிடமும் ஏராளம் ஏராளம் கொட்டி கிடைக்கிறது. அதனால முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்கலையே, எதிர்பார்த்த கல்வி நமக்கு அமையலையே, அதற்காக நாம் சோர்ந்து போக கூடாது. கிடைத்த வாய்ப்புகளை நல்ல வாய்ப்புகளாக மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
0: நேரம் பிற்பகல் 1:16 ஆகியாச்சு. தோழிகள் வந்துகிட்டே இருக்காங்க. அடுத்த தோழி யார் பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேம், என்ன
0: நலமா இருக்கும். நீங்க யார் பேசுறீங்க?
6: சவரியம்மாள், வடக்கு கோணம் மேம்.
0: வடக்கு கோணம் சவரியம்மாள், எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன் மேம்.
0: சொல்லுங்கம்மா, நீங்க தலைப்பு கேட்டீங்களா?
6: ஆமா.
0: சரி, உங்க வீட்ல யார் எக்ஸாம் எழுதி இருக்காங்க, யார் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க?
6: எங்க வீட்ல எல்லாமே பெரியவங்க மேம்,
0: எல்லாமே
6: பசங்க, பேர பிள்ளைங்க தான், சின்ன பிள்ளைங்க இருக்காங்க.
0: சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. சரி,
6: உங்க
0: பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க இருக்கப்ப அவங்களுக்கு ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கும். நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்க அந்த டைம்ல? எப்படி அவங்கள வந்து தேத்துனீங்க, இல்ல நீங்க எப்படி இருந்தீங்க? பசங்க அழல, நீங்க தான் அப்ப பயந்துருக்கீங்க. நீங்க பயந்து பிள்ளைங்களையும் பயமுறுத்திருக்கீங்க.
6: இல்ல மேம், நம்ம நினைச்ச மார்க் கிடைக்கலன்னு சொல்லுங்க,
0: பிள்ளைங்க ரொம்ப துவண்டு போறாங்க. எதிர்கொள்ளணும்
6: மார்க் எடுக்கும் அப்படி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தா எனக்கும். அப்ப மார்க் குறை வந்த உடனே நானும்
0: அழுறேன்.
6: அப்புறம் மனசு கேட்டேன், இப்படிதான் இருக்கும், நமக்கு எது கிடைக்குமோ அதான் கண்டிப்பா கிடைக்கும், நம்ம வந்து தவணை போக கூடாது.
0: கண்டிப்பா
6: இந்த மார்க் ஏத்து என்ன படிப்பு இருக்கோ அதை நம்ம எடுக்கணும். பிள்ளைங்களும் நம்ம பிரிக்க சொல்லணும்.

0: அப்படின்னு சொல்லி நான் என் மகள் சார்ந்து சொன்னேன் மேம்.
1: கண்டிப்பா
0: வெற்றியும்
1: கண்டிப்பா.
0: தோல்வியும் எப்பவுமே சமம் இல்ல, இன்னைக்கு கொண்டு வரோம் நாளைக்கு கொண்டு வரோம், எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது.
1: ஆமா,
0: ஆனா ரெண்டுமே நம்ம பழகிக்கிடணும்
1: உண்மைதான்
0: அப்படின்னு எங்க பிள்ளைங்களும் சொல்லி கொடுத்து தோல்வி வரைக்கும் தைரியமா இருக்கணும்.
1: கண்டிப்பா, தோல்விங்கிறது ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு திருப்பு முனை. நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம், என்ன தப்பு பண்ணிருக்கோம், திருப்பி திருத்திக்கணும்.
0: திருத்தி நம்ம பாக்குறதுக்குள்ள நமக்கு ஒரு தான் தோல்வி.
1: கண்டிப்பா,
0: நம்ம என்ன பண்ணுனா நம்ம இன்னும் முயற்சி எடுத்தா நம்ம இதை தோல்வியில வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் நாங்க தெரிஞ்சு நாங்க அந்த மாதிரி மாதிரி இருக்கோம்.
1: சூப்பர் சூப்பர்மா, ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
0: நன்றி மேம்.

0: டுவெல்த் முடிச்சிட்டீங்களா? 80% அண்ட் அபோவ் வாங்கிருவீங்களா? அப்போ AGK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் விசிட் வாட்டர் டேங்க் ரோட் நியர் YR மஹால் நாகர்கோவில் ஆர் கால் 6384555111.
1: AGK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆட்டோனமஸ், NAAC+ அக்ரெடிட்டட் காலேஜ், 100% பிளேஸ்மென்ட் அசிஸ்டன்ஸ், அட்மிஷன்ஸ் ஓபன், கோயம்புத்தூர், கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: SS நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
3: நேரம் பிற்பகல் 1:22 ஆகியாச்சு. இது பண்பலை.

0: 101 ஒளிபரப்பாகிட்டு இருக்க ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் கொடுத்துக்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, பள்ளி தேர்வு முடிவுகளை குழந்தைகள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும். இது தாங்க தலைப்பு. இந்த தலைப்பில் தோழிகள்லாம் கலந்துக்கிட்டு அழகாக தங்களுடைய கருத்துக்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துட்டுருக்காங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த தோழி யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
0: சுல்தானிமா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? எல்லாரும்
0: எல்லாரும் நல்லா இருக்கும். சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
1: ஆமா கேட்டேன்.
0: சரி, உங்க வீட்ல எந்த பசங்க யாரும் எழுதி இருக்காங்களா?
1: யாரும் 10 எழுதி இருக்காங்க.
0: சரி,
1: நம்பர் கேட்டா தர மாட்டான்.
0: நம்பர் கேட்டா தர
1: வாட்ஸ்அப் வந்து தான் சொல்லுவேன்ங்குவா.
0: சரி,
1: அதே மாதிரி போன வருஷம் என் பேர ஒருத்தன் 10 எழுது, நான் அது என்னுடைய இதுலதான் அவன் இருந்தான். 10 இல்ல இருந்ததுனால மார்க் வந்துட்டு.
0: சரி,
1: மார்க் வந்த உடனே மோர போந்துட்டு ரொம்ப. நான் சொன்னேன், உன்னுடைய சிச்சுவேஷன்ல நீ உனக்கு இது நல்ல மார்க். எங்க மருமனும் ஒரு ஆள் அப்படித்தான் போன் பண்ணி, அவன் இருந்த இதுக்கு அவன் நல்ல மார்க் எடுத்துறான், இவன் போதும், எல்லாரும் நம்ம ஸ்கூல் ஃபர்ஸ்டும் எடுக்க முடியுமா?
0: அது கரெக்ட் தான், எல்லாரும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்க முடியுமா?
1: சோர்ந்து
0: போயிடக்கூடாது. இந்த மார்க் வந்து பெரிய விஷயம் கிடையாது இல்லையா?
1: ஆமா, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. நான் அடக்கிக்கிட்டு
0: மேடம்
1: நான்லாம் 10 ஃபெயில் தான். ஆனா எனக்கெல்லாம் மறு வருஷம் தான் எழுதணும். இப்ப அப்படி அடுத்த மாசமே
0: எழுதிடலாம். அது உண்மைதான், உண்மைதான் இல்லையா? பிள்ளைங்க அதுக்கு தயாராகணும். நீங்க வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. அடுத்து உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இப்ப இருக்கு. நமக்கு மாதிரி அப்ப
1: கிடையாது. நாங்க படிக்கும் போது அப்படி கிடையாதுல்ல.
0: மனநிலைமை, அதாவது எதையும் தாங்க கூடிய சக்தி வந்து இந்த இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கு.
1: ரொம்ப கம்மி. அதனால நீங்க எவ்வளவுக்குள்ள நீங்க பிள்ளைய இதை அதே அரவணைத்து கொள்ளுங்களா? மார்க் குறைஞ்சிட்டான்னு ஒன்னும்
2: பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
3: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
2: சேர்க்கை நடைபெறுகிறது.
4: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்டேன்.
5: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
6: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
0: நேரம் பிற்பகல் 1:26. ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில கலந்துக்க கூடிய அடுத்த தோழி, வணக்கம்.

0: அதாவது ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா. இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன அந்த குழந்தைங்கக்கிட்ட இருக்கிற ஒரு திறமையை சோதிச்சு பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட், அவ்வளோதான். ஆனால் இதுவே அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறத எல்லா பேரண்ட்டும் எல்லா குழந்தைகளும் புரிஞ்சுக்கணும். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சாமி தோப்புல இருந்து திலகவதி.
0: சாமி தோப்புல இருந்து திலகவதி அம்மா, நிகழ்ச்சி தலைப்பு கேட்டீங்களா?
1: ஆமா கேட்டேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்க கருத்தை சொல்லுங்க.
1: எனக்கு

0: சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கா,
1: ம்
0: பஸ்ட்டு
1: ம்
0: எழுதியிருக்கா,
1: ம்
0: என்ன ரிசல்ட் வரையிலையா.
1: ம்
0: நல்ல மார்க் எடுப்பான்னு எதிர்பார்த்தோம்.
1: சரி,
0: ஆனா எல்லாரும் ஒண்ணு போல, ஒரு அம்மா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க்
1: எல்லாருமே எடுக்க
0: ஃபிஃப்டி
1: முடியாது.
0: ஃபர்ஸ்ட்
1: ஆ கண்டிப்பா.
0: எல்லாரும் எடுக்க முடியாது. அதுல கொஞ்சம் ஃபெயில் ஆனாலும் சரி, அடுத்த மாசம் நம்ம எழுதிக்கலாம், மக்களை போட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை
1: கண்டிப்பா.
0: அப்படின்னு அதோட சேர்த்தனும். அதே போல இன்னொரு பிள்ளைய கம்பேர் பண்ணி பேசக்கூடாது.
1: மெயினா
0: அந்த பையனை
1: இதுதான். அவன் பக்கத்து வீட்டில் அவங்க இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க,
0: ஆமா
1: உங்க அக்கா இப்படி எடுத்திருக்கா, நீ இப்படி எடுக்கலாமா, அப்படின்லாம் கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா
0: கம்பேர்
1: எல்லா
0: பண்ணவே கூடாது.
1: குழந்தைகளுக்குமே ஒவ்வொரு
0: அதுதான்
1: தனித்திறமை இருக்கும்.
0: பிள்ளைகளுக்கு முத கஷ்டமா இருக்கும். ஐயா போய் எல்லாரும் விட நம்ம மோசமா போயிட்டோமோ அப்படின்னு நினைக்கும்.
1: கண்டிப்பாமா.
0: அதனால அப்படி ஒன்னும் சொல்லாம தகி எடுத்தது. எத்தனை மார்க்க முறை என்ன என்னதான் செய்ய முடியும்.
1: உண்மைதான்,
0: அது கிடைச்சது நமக்கு தான்.
1: கரெக்ட்.
0: அதனால இனி அதுக்கு மேல அதுக்கு என்ன வழி, எங்க வழிய பார்க்கணும்.
1: அந்த
0: கிடைச்ச
1: தோல்வியில
0: மார்க்க வச்சு
1: அப்படியே.
0: அது விட்டு இருந்து ஒரு பிரயோஜனமே இல்லை. அதனால அடுத்த மாசமே நீ எழுதலாம். இன்னும் கொஞ்சம் படிமா இந்த

0: வரணுமோ அப்படின்னு நினைக்கும்.
1: கண்டிப்பாமா.
0: அதனால அப்படி ஒண்ணும் சொல்லாம கை எடுத்தது எடுத்த மறக்க போறது என்ன என்னதான் செய்ய முடியும்.
1: உண்மைதான்,
0: அது கிடைச்சது நமக்குதான். அதனால எது அதுக்கு மேல அதுக்கு எந்த வழி எங்க வழிய பாக்கணும்.
1: அந்த தோல்வியில அப்படியே
0: விட்டு ஒரு பிரயோஜனமே இல்ல. அதனால அடுத்த மாசமே நீ எழுதலாம். இன்னும் கொஞ்சம் படிமா, எந்த படத்துல மார்க் குறைவோ சொல்லு அப்படின்னு நம்ம பார்க்க.
1: கண்டிப்பாம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி. நாம எப்பவுமே தோல்வியை கண்டு துவண்டு விடக்கூடாது, அதே மாதிரி வெற்றி பெற்ற தலைக்கணமும் கொள்ளக்கூடாது. ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நீண்ட பயணம், அதில் ஒரு சிறிய மைல்கல் மட்டுமே நாளைய பொழுது ஒரு புதிய வாய்ப்போடு இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். நேரம் பிற்பகல் 1:29 ஆகியாச்சு. நமது நிகழ்ச்சியில் கடந்து கொள்ளும் அடுத்த தோழி, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி காலையில வர ஊசி போட்டுதான் அனுப்ப கூடிய சூழ்நிலை ஆயிட்டு. அப்படி இருக்கும்போது அவனும் வந்து நம்ம எவ்வளவுதான் சொல்லிக்கிட்டலாம், அவன் ஏத்துக்கிடல. எக்ஸாம் எழுதிட்டு வந்து
1: கண்டிப்பா
2: நான் ஃபெயில் ஆயிருட்டு, அடுத்த ட்ரிப் நான் எழுதுவேன், எனக்கு மார்க் இல்ல இல்லன்னு ஏக டென்ஷன்
1: ஆகுனான்.
2: அதுக்கு அடுத்த பரிசை கூட அவனால எழுத முடியாத ஒரு மனக்குழப்பம் ஆயிரும். அது இயல்பா எல்லாருக்கும் உள்ளது.
1: ஆமா,
2: அப்ப அவன் அப்படிதான் இருந்தான். நாங்க எவ்வளவு மெதுவா சொல்லும் போதும் அவனால தாங்கிக்க முடியல அந்த தோல்விய. ஆனா அப்படி பாக்கும் போது இன்னைக்கு வந்திருக்க மார்க் ஓரளவு நல்ல மார்க்ல வந்துட்டான். அவன் இப்ப நாங்க கஷ்டப்படுவோம், ஏன்னா அவன் படிச்சது ஓரளவு 550 மேல மார்க் வரும். அப்ப இவ்வளவுக்கு இருக்கும்போது அவனுக்கு அதை விட ஒரு 50-55 மார்க்குக்கு தள்ளப்படும் போது நாங்க கொஞ்சம் மனசளவுல உழையும். அவன் என்ன பண்றானா, ஏமா எனக்கு கட் ஆஃப் மார்க் நல்ல மார்க் இருக்கு, என்ன நீங்க கஷ்டப்படுறாங்க, எனக்கு எங்க போனாலும்
1: கிடைக்கும்
2: ஒண்ணு இல்ல அப்படின்னு எங்களை ஆறுதல் சொன்னான்.
1: பாத்தீங்களா, நம்ம பேரண்ட் தான் கண்டிப்பா நம்ம தான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுடைய ஏஜ் வந்து ரொம்ப சின்ன வயசு தான் இல்லையா, நமக்கு தான் அனுபவம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த மார்க் வச்சு ஒண்ணும் இல்லடா, அடுத்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை நம்ம குழந்தைகளுக்கு நாம எல்லாருமே கொடுக்கணும். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றிமா.
2: நன்றி மேடம்.
1: ஒவ்வொரு குழந்தையுமே ஒரு யூனிக் பீஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா திறமையும் இருக்கும் அப்படிங்கிறத நாம் சொல்ல முடியாது. எப்படி ஒரு மீனை பார்த்து நம்ம வந்து அதை மரத்தில் ஏற சொன்னால் அதெல்லாம் ஏற முடியுமா? முடியாது கண்டிப்பாக. ஆனால் அதுதான் தண்ணிக்குள்ள அந்த மீன் தான் ராஜா. அதை மாதிரி தான் நம்மளுடைய குழந்தைகளும், அவங்களுக்குன்னு ஒரு தனி ட்ராக் இருக்கும். ஸோ ஒரு குழந்தை வந்து மேத்ஸில் வீக்காக இருக்கலாம், ஆனால் அந்த குழந்தை வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லா போட்டிகள்லேயும் பங்கேற்கும், ரொம்ப தைரியமாக இருக்கும், வெளி உலகத்தை தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய திறமை அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கும். ஆனால் படிப்பில் வந்து கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து சொல்லி, நீ பரவாயில்லடா, நீ படித்தது போதும், நீ வந்து ஸ்போர்ட்ஸில் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணு, அதில் உன்னுடைய டேலண்ட்டை நிரூபி அப்படின்னு நம்ம வந்து குழந்தைகளுக்கு எப்போதுமே தட்டி கொடுத்துட்டே இருக்கணும். அவங்கள சோர்ந்து போகவே விடக்கூடாது.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேர்களை, இந்த உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. கணபதிபுரம் வளம் குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய செயல்பாடுகள் வேளாண் நேரலை பங்கேற்கிறார். கணபதிபுரம் வளம் குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய தலைவர் முனைவர் ஏ அனிஷ் விவேக் சந்தியா அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள். நெல்லில் விதை நேர்த்தி தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
4: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: நேரம் பிற்பகல் 1:40. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில். இன்னைக்கான நிகழ்ச்சியில நாம கொடுத்துக்கூடிய தலைப்பு என்னன்னா, பள்ளி தேர்வு முடிவுகளை குழந்தைகள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதான். ஸோ நிறைய வீட்டில் வந்து தேர்வு முடிவு வந்த உடனே பேரண்ட்லாம் பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு, அது அவங்க வேணுக்குனே பண்ணுறது கிடையாது. ஆனால் அந்த சூழ்நிலையில் டக்குன்னு அவங்களுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, பக்கத்து வீட்டு பசங்களோடையோ இல்லை நம்ம ஃபேமிலியில் யாரோடையாவது இந்த பசங்களோடையாவது நம்ம கம்பேர் பண்ணிடுவோம். இந்த பார்த்தீங்களா, அவன் எப்படி எடுத்திருக்கான், மார்க் எடுத்திருக்கான், உன்னை அவனை விட நான் வந்து நீ நிறைய படித்த, உன்னை வந்து அந்த கிளாஸுக்கு அனுப்பினேன், இந்த கிளாஸுக்கு அனுப்பினேன், ஏன் உனக்கு மார்க் கூட எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குழந்தைகளை வந்து கண்டிப்பாக ஏதாவது திட்டிடுவோம். ஏதாவது ஒரு சமயத்தில் நம்ம வந்து திட்டிடுவோம். கண்டிப்பாக அந்த தப்பை எந்த பேரண்ட்டுமே பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசில் அந்த மனசில் வந்து அந்த தாக்கம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் அது வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே பாதிப்பாக இருக்கும். அவங்க வந்து நம்ம யாரை கம்பேர் பண்ணுறோமோ அவங்கள வந்து ரொம்பவே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
6: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கே பி ரோட், நாகர்கோவில்.

நற்றோழிகளே, இன்னைக்கான தலைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன தெளிவை தந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா இப்போ உள்ள வந்து வாய்ப்புகள் வந்து குழந்தைகளுக்கு நிறையவே இருக்குது. இந்த எக்ஸாமில் நீ பாஸ் ஆகட்டினா என்ன பரவாயில்ல, அடுத்த ஒரு மாதத்தில் உனக்கு திருப்பி ஒரு எக்ஸாம் இருக்குது, திருப்பி இன்னொரு வாய்ப்பு இருக்குது, அதில் நீ நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை நம்மளால் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும். அந்த நம்பிக்கையை கொடுக்கறது தான் நம்ம பெற்றோர்களுடைய முக்கியமான கடமை அப்படிங்கிறத எல்லா பேரண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை தோழிகளுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். இனி கேட்கலாம் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று பொறுப்பேற்றனர். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு பேரவைத் தலைவருக்கு உள்ளதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூறியுள்ளார். செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டினார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத்தலைவர் திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வானார். தமிழக சட்டப்பேரவை இன்று கூடியதும் தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா, பேரவைத் தலைவர் பதவிக்கு திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத்தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கரும் மனு தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இவர்கள் இருவரையும் தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் போட்டியின்றி ஒருமனதாக இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவை முன்னவர் திரு செங்கோட்டையனும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஜே சி டி பிரபாகரை கைப்பிடித்து அழைத்து சென்று இருக்கையில் அமர வைத்தனர். பின்னர் அவை நடவடிக்கைகளை தொடங்கிய திரு ஜே சி டி பிரபாகர் பேரவைத் தலைவரையும் துணைத் தலைவரையும் முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களும் வாழ்த்தி பேசுவார்கள் என்று அறிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு சட்டப்பேரவை தலைவருக்கு உள்ளதாக குறிப்பிட்டார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சீராக செம்மையாக நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினர் இருந்தாலும் அவரது கருத்துக்கு மதிப்பளிக்கப்படும் என்றார். பின்னர் வாழ்த்தி பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், பேரவைத் தலைவர் நடுநிலைமையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும் பேரவையில் ஆரோக்கியமான விவாதங்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அஇஅதிமுக சார்பில் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு எஸ் பி வேலுமணி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மதிமுக, கொங்கு மக்கள் தேசிய கட்சி,

0: மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, பாமக, தேமுதிக சார்பில் அக்கட்சியின் சட்டமன்ற தலைவர்கள் வாழ்த்தி பேசினர். இதனைத் தொடர்ந்து பேசிய அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், சட்டப்பேரவையில் ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் சம வாய்ப்பும் உரிமையும் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். அவையின் மாண்பை பாதுகாத்து தரமான விவாதங்களுக்கு இடமளிப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். வாழ்த்துரை வழங்கிய அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். துணைத்தலைவர் திரு ரவிசங்கரும் வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையில் தவிக அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானம் நாளை இடம்பெறுகிறது. தமிழ்நாட்டில் பொதுமக்கள் நலன் கருதி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரங்களுக்குள் மூடுமாறு முதலமைச்சர் திரு விஜய் ஆணை பிறப்பித்துள்ளார். தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தால் செயல்படும் 4765 மதுபான கடைகளில் இவற்றை கண்டறிந்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அசாம் மாநில முதலமைச்சராக பிஜேபி மூத்த தலைவர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தொடர்ந்து 2வது முறையாக இன்று பதவியேற்றார். குவஹாட்டியில் நடைபெற்ற விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். சர்வதேச செவிலியர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு இன்று வழங்கி பேசிய அவர், சவாலான தருணங்களில் தன்னலம் கருதாது தரமான மருத்துவ சேவையை வழங்குவதில் செவிலியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குறிப்பிட்டார். நோயாளிகளை கருத்துடனும் அயர்வின்றியும் அர்ப்பணிப்புடனும் கவனித்து உத்வேகத்துடன் செயலாற்றும் அனைத்து செவிலியர்களையும் குடியரசுத் தலைவர் பாராட்டினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கீழ் பணியாற்றும் செவிலியர்களுக்கும் தன்னார்வ அமைப்பை சேர்ந்தவர்கள் உள்ளிட்டோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. செவிலியர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் பாராட்டு சான்றிதழும் விருதுகளும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் மருத்துவர்கள் இணைந்து மெழுகுவர்த்தி ஏந்தி இத்தினத்தை உற்சாகத்துடன் கொண்டாடினர். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற பேரணியில் 500க்கும் மேற்பட்ட செவிலியர் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தி ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மருத்துவ சேவையில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் செவிலியர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேரணி நடைபெற்றது. பேரணியில் 500க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேரணி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திலிருந்து புறப்பட்டு மருத்துவமனை வளாகத்தை சுற்றி மீண்டும் மருத்துவமனை முதல்வர் வரை முன்பு நிறைவு பெற்றது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திருப்பூரில் செவிலியர்களின் சேவையை போற்றும் வகையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட செவிலியர் பயிற்சி பள்ளி மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். தூத்துக்குடி அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன், 90% நோயாளிகளை செவிலியர்கள்தான் கவனிப்பதாக எடுத்துரைத்தார். செவிலியர்களின் குறைகளை களைய மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய தேர்வு முகமை சார்பில் கடந்த 3ஆம் தேதி நடத்தப்பட்ட இளநிலை மருத்துவ சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிந்ததாக கூறப்படும் புகார்களை தொடர்ந்து மாணாக்கரின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இவ்விவகாரம் குறித்து மத்திய புலனாய்வு முகமையின் விரிவான விசாரணைக்கு பரிந்துரைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ள இம்முகமை, இந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளது. நீட் மறுதேர்விற்கான தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறிய தேசிய தேர்வு முகமை, இதற்கான பதிவு, தேர்வு தொடர்பான தகவல்கள், தேர்வு மையங்கள் போன்றவற்றில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் கூறியுள்ளது. மறுதேர்விற்காக யாரும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியுள்ள தேசிய தேர்வு முகமை, கூடுதல் தேர்வு கட்டணமும் பெறப்படாது என்று அறிவித்துள்ளது. உள்நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 36,000 மெட்ரிக் டன்னிலிருந்து 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியம் எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார்.

0: டெல்லியில் வருடாந்திர வர்த்தக உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியை சாராமல் இந்நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். மதுரை மாவட்டத்தில் தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி வாகனங்களின் பராமரிப்பு குறித்த ஆய்வை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன் இன்று தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஒவ்வொரு பள்ளி வாகனத்துக்கு கூட நம்ம அரசாணை கிணங்க ஒரு 16 அம்சங்கள் நான் வச்சிருக்கோம். போதுமான அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ் அந்த பள்ளி வாகனத்துல இருக்க, ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடத்தினா ஓட்டுநர்கள் உடனடியாக கொடுக்கறதுக்கு போதுமான அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஐட்டம்ஸ்கள், பேண்டேஜ் இருக்கட்டும், பேண்ட் எய்ட் இருக்கட்டும், டீச்சர் போன்ற பொருள்கள் எல்லாமே இருக்கான்றதுதான் உறுதி பண்றோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்பவம் நடக்கும் போது மாணவர்களுக்கு பாதுகாப்பு ரீதியில பள்ளி வாகனத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கான அந்த எமர்ஜென்சி நல்லபடியா இருக்கா கூட நான் இந்த கூட்டாய்வுல நான் உறுதி செய்ய போறேன்.
0: நாகை நெல்கடை மாரியம்மன் கோவில் செவில் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நாகப்பட்டினம் நகராட்சி மையப்பகுதியில் அமைந்துள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற நெல்லுக்கடை மாரியம்மன் கோவிலின் செடி உற்சவம் சிறப்பாக நிறைவடைந்தது. குழந்தைகள் செடில் மரத்தில் ஏற்றி தங்கள் நேர்த்திக்கடன் நிறைவேற்றியுள்ளனர். செடிலில் எழுந்தருளியுள்ள காத்தவராயன் நாகப்பட்டினத்தின் 4 வீதிகளிலும் பக்தர்கள் முழக்கத்துடன் வீதி விழா எடுத்துச் செல்லப்பட்டார். வீதி விழா நிறைவில் கோவிலை வலம் வந்து திரும்பினார்கள். இந்த ஆண்டு 5000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் செடில் உற்சவத்தில் பங்கேற்று செடில் சுற்றி வந்தது தங்கள் நேர்த்திக்கடன் நிறைவேற்றிக்கொண்டனர். 4 வீதிகளிலும் பக்தர்கள் காத்தவராயனுக்கு அவள் பொறிகடலை உள்ளிட்ட பொருட்களை வைத்து அர்ச்சனை செய்து பக்தியுடன் இறைவனை வழிபட்டு நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: தென்மேற்கு பருவமழை, தெற்கு வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகள், நிக்கோபார் தீவு பகுதிகளில் இந்த வார இறுதியில் தொடங்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு JCD பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று பொறுப்பேற்றனர். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு பேரவைத் தலைவருக்கு உள்ளதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கூறியுள்ளார். செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 1:55. நேர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை அளிக்கும் தேசிய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். நேஷனல் ஸ்கீம் ஆஃப் இன்சென்டிவ் டு கேர்ள்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன். பெண் குழந்தைகள் கல்வி பயிலும் போது இடைநிற்றலை தடுப்பதற்காகவும் அவர்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் தொடர்ந்து பயில மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை அளிக்கும் தேசிய திட்டம், நேஷனல் ஸ்கீம் ஆஃப் இன்சென்டிவ் டு கேர்ள்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன். இதனை 2008 முதலாகவே மத்திய அரசு நடத்தி வருகிறது. 14 முதல் 18 வயதுடைய பெண் பிள்ளைகளுக்கு கல்வி பயிலும் உரிமையை இந்த திட்டம் வழங்குகிறது. குறிப்பாக 8 வகுப்பு தேர்ச்சி அடைந்த பெண்கள் மேல்நிலை கல்வி பயில வசதியை ஏற்படுத்தி தருகிறது. இந்த திட்டத்தில் சேர தகுதியுடைய பெண்கள் யார் என்றால், பட்டியலின பெண் பிள்ளைகள் 8 வகுப்பு தேர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். அதேபோல் கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயா பள்ளிகளில் 8 வகுப்பு தேர்ச்சி அடைந்த மாணவிகள், அவர்களில் பட்டியலினத்தவர், அவ்வாறு அல்லாதோர் என்ற நிபந்தனை கிடையாது. அவர்கள் மாநில அரசு அல்லது யூனியன் பிரதேச அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறும் பள்ளிகளிலோ, ஊராட்சி பள்ளிகளிலோ 9 வகுப்பில் சேர்க்கை பெறலாம். அவர்களது வயது 16 கீழே இருத்தல் அவசியம். திருமணமான அல்லது தனியார் பள்ளிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவிகளும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் பள்ளிகளில் பயிலும் மாணவிகளும் இந்த திட்டத்தின் பயனாளிகள் ஆக முடியாது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் ஒவ்வொரு மாணவியின் பெயரிலும் பொதுத்துறை வங்கியிலோ

0: தபால் நிலைய கணக்கிலோ நிலையான கால வைப்பு என்று 3000 ரூபாய் சேமிக்கப்படும். இந்த தொகை செலுத்தப்பட்ட நாளிலிருந்து அந்த பெண்ணிற்கு 18 வயது ஆகும் வரை இதற்கான வைப்பு காலமாக கருதப்படும். இதற்கு முன்னதாக இந்த வைப்பிலிருந்து பணத்தை எடுக்க இயலாது. இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்தும் முகமைகள் இந்த வங்கி நடவடிக்கைகளுக்கு பொறுப்பு ஏற்றுக் கொள்வார்கள். அந்த மாணவி வசிக்கும் பகுதியின் அருகே உள்ள பொதுத்துறை வங்கி அல்லது தபால் நிலையம் தேர்ந்தெடுக்கப்படும். இதற்கு சான்றாக அந்த மாணவிக்கு பாஸ்புக் அல்லது சான்றிதழ் வழங்கப்படும். இதன் மூலமாக அவர் இந்த திட்டத்தின் பயனாளியாகவும் அடையாளம் காணப்படுவார். இதில் பயன்பெறும் மாணவிகளுக்கு இருக்கும் ஒரே நிபந்தனை, அவர் 9ஆம் வகுப்பில் சேர்க்கை பெற்ற பிறகு அவர் குறைந்தது 2 ஆண்டுகளாவது அந்த படிப்பை தொடர வேண்டும். அப்போது மட்டுமே இந்த திட்டத்தின் பயன்களை அனுபவிக்க இயலும். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் அந்தந்த பள்ளிகளின் முதல்வர்கள் சான்றளிக்க வேண்டும். இவர்கள் பெயரில் வைக்கப்பட்டுள்ள நிலையான வைப்பு தொகையின் காலத்திற்கு முன்னதாக எடுத்துக்கொள்ள விரும்பினால் இந்த மாணவிகள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பின்னர் அதனை மேற்கொள்ளலாம். இந்த திட்டத்தின் பயனாளிகளான மாணவிகளுக்கு 18 வயது பூர்த்தியான பிறகு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்த சான்றிதழ், 9ஆம் வகுப்பில் சேர்க்கை பெற்ற பிறகு தொடர்ந்து 2 ஆண்டுகளாவது படிப்பை தொடர்ந்ததற்கான உத்தரவாதமாக பள்ளி முதல்வரிடமிருந்து சான்றிதழ் பெற்றுள்ள பட்சத்தில் அந்த மாணவிகளுக்கு அந்த நிலையான வைப்பின் முதிர்வு தொகையுடன் அதற்கான வட்டித் தொகையும் சேர்த்து அவரது வங்கிக் கணக்கிற்கு மாற்றம் செய்யப்படும். இந்த திட்டத்திற்கான ஆன்லைன் விண்ணப்பம் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் என்ற இணையதளத்திலிருந்து பெறலாம். இணையதள முகவரி https://scholarships.gov.in. இணையதள முகவரி மீண்டும் https://scholarships.gov.in. பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நேஷனல் ஸ்கீம் ஆஃப் இன்சென்டிவ் டு கேர்ள்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன், மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை அளிக்கும் தேசிய திட்டம்
1: வில்லியம்ஸ் வித் தி மிட் டே நியூஸ். தி ஹெட்லைன்ஸ். NEET exam for admission to undergraduate medical education cancelled over paper leak allegations, CBI probe ordered. Himanta Biswa Sarma takes oath as Chief Minister of Assam for second consecutive term. CBI takes over probe into murder of West Bengal Chief Minister Shubhendu Adhikari's aide Chandranath Rath. President Draupadi Murmu confers National Florence Nightingale Awards on 15 nursing professionals. And in IPL cricket, Gujarat Titans to take on Sunrisers Hyderabad in Ahmedabad this evening. The National Testing Agency, NTA, has decided to cancel the NEET-UG 2026 examination conducted on the 3rd of this month for admission to undergraduate medical education. In a social media post, NTA informed that the decision has been taken in the interest of students and in recognition of the trust on which the national examination system rests. The agency also stated that the government has decided to refer the matter to the Central Bureau of Investigation for a comprehensive inquiry into the allegations of paper leak. The agency said it will extend full cooperation to the Bureau and provide all materials, records and assistance required for the investigation. It said the decision was taken following inputs examined by the NTA in coordination with central agencies and investigative findings shared by the law enforcement agencies. The NTA said the examination will be reconducted on dates to be notified separately. Registration details, candidature information and examination centres selected for the May 2026 cycle will remain unchanged and be carried forward to the reconducted examination. The agency informed that no fresh registration will be required and no additional examination fee will be levied. Senior BJP leader Himanta Biswa Sarma has taken oath as the Chief Minister of Assam for a second consecutive term. Governor Lakshman Prasad Acharya administered him the oath of office in secrecy at a ceremony held at the Veterinary College ground in Kanapara, Guwahati.
2: মই শ্রী হিমন্ত বিশ্ব শর্মা ঈশ্বরের নামত শপথ লও যে বিধির দ্বারা স্থাপিত ভারতের সংবিধানের প্রতি মই প্রকৃত বিশ্বাস আর আনুগত্য পোষণ করি।

0: Mr. Starmer said this while giving a speech in London. Back home, benchmark domestic equity indices declined around 1.4% in the afternoon session today. The Sensex plunged 1,048 points to 74,967, while the Nifty shed 305 points to 23,511 when reports last came in. The broader market at the National Stock Exchange also declined. The Intermeteorological Department, IMD, has forecast heat wave conditions at isolated places over Gujarat, Madhya Maharashtra, Marathwada, Rajasthan and West Madhya Pradesh till tomorrow. The Met Department has issued an orange-coloured warning for heavy to very heavy rainfall over Assam and Meghalaya and also predicted heavy rainfall conditions over Arunachal Pradesh, Sub-Himalayan, West Bengal and Sikkim tomorrow. Bihar and Uttarakhand are also likely to witness thunder squall with wind speed reaching up to 60 kilometers per hour tomorrow. Meanwhile, warm night conditions are expected to prevail at isolated places over Rajasthan throughout this week. In IPL cricket, Gujarat Titans will take on Sunrisers Hyderabad in Ahmedabad today. The match will begin at 7:30 p.m. Indian time. And now before we end the bulletin, the headlines once again. NEET exam for admission to undergraduate medical education cancelled over paper leak allegations, CBI probe ordered. Hemanta Biswa Sarma takes oath as Chief Minister of Assam for second consecutive term. CBI takes over probe into murder of West Bengal Chief Minister Shubhendu Adhikari's aide, Chandranath Roth. President Draupadi Murmu confers National Florence Nightingale Awards on 15 nursing professionals. And in IPL cricket, Gujarat Titans to take on Sunrisers Hyderabad in Ahmedabad this evening. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. With that, we end the Midday News.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: நேரம் பிற்பகல் 2:15. நேசத்தால் இணைவோம், இசையால் நினைவோம். இது உங்கள் குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இன்னிசை ராகங்களை அரங்கேற்றப் போகும் இந்நிகழ்ச்சி திரை இசை. நெஞ்சுக்குழியில் தாளம் போட வைக்கும் இசையோடு செங்காட்டு பூவாய் நம் மனங்களை வருடிச் செல்ல வருகிறது பராசக்தி திரைப்பட பாடல். பாடலை பாடியவர்கள் ஷீன் ரோல்டன், தி

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்டேன்.
3: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
4: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
5: இது உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 தேனி நேரம். இதில் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மறக்காம எல்லா நேயர்களும் கலந்துகிட்டு உங்களுடைய பொது அறிவு திறனை வளர்த்துக்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 0465 2 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602 4 என்ற எண்ணிற்கோ, 2907 2 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903-2-57-03-9. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் இனி வருவது ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன் குரல்களில் அமரன் திரைப்பட பாடல். மௌனமே சுகமாய் இரு இதயங்கள் இணைந்து நனையும் இசை தூரலாய் கொஞ்சம் ஒரு காதல் கவிதை.

0: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555511.
1: AGK College of Arts and Science, autonomous, NAC plus accredited college. 100% placement assistance. Admissions open. Coimbatore. Conditions apply.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காத்து வாக்கில் ரெண்டு காதல். பாடலை பாடியவர்கள் ரவி மற்றும் ஷாஷா திரிபாட்டி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 2:30. நேர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 செவிலியர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. கருத்துக்களை பகிர்கிறார் கல்லூரி முதல்வர் சரயுப்ரியா அவர்கள்.
2: அகில இந்திய வானொலி குமரி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நான் டாக்டர் சரயுப்ரியா. இன்று மே 12 உலகம் முழுவதும் செவிலியர் துறை என்ற உன்னத பணியை கொண்டாடும் ஒரு பொன்னான நாள். நவீன செவிலியர் முறையின் முன்னோடி ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களின் பிறந்த நாளை நாம் சர்வதேச செவிலியர் தினமாக அனுசரிக்கின்றோம். ஒரு செவிலியர் கல்லூரி முதல்வராக இந்த புனிதமான நாளில் எனது கருத்துக்களை பகிர்வதில் பெருமிதம் கொள்கிறேன். செவிலியர் பணி என்பது வெறும் வேலைவாய்ப்பல்ல, அது ஒரு வாழ்வியல் அர்ப்பணிப்பு. எங்கள் கல்லூரிகளில் நுழையும் ஒவ்வொரு மாணவியையும் மாணவனையும் நாங்கள் வெறும் மருத்துவ பணியாளர்களாக மட்டும் உருவாக்குவதில்லை, மாறாக நோயாளியின் வழியை தன் வழியாக உணரும் கருணை உள்ளங்களாகவே செதுக்குகிறோம். ஒரு நோயாளிக்கு மருந்து வேலை செய்கிறதோ இல்லையோ, ஒரு செவிலியரின் கனிவான பார்வையும் ஆறுதலான சொல்லும் நிச்சயம் வேலை செய்யும் என்பதை பாடமாக புகட்டுகிறோம். இன்றைய மருத்துவ உலகம் அதிநவீன தொழில்நுட்பங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எவ்வளவுதான் இயந்திரங்கள் வந்தாலும் ஒரு மனித உயிரை தொட்டு பராமரிக்கும் செவிலியரின் கரங்களுக்கு ஈடாக எதுவும் இல்லை. பேரிடர் காலங்களிலும் தொற்று நோய் காலங்களிலும் தங்கள் உயிரை பணயம் வைத்து குடும்ப சூழ்நிலைகளை தள்ளி வைத்துவிட்டு மருத்துவமனையே உலகம் என வாழும் எனது செவிலியர் சமுதாயத்தை எண்ணி நான் வியக்கிறேன். இந்த ஆண்டு சர்வதேச செவிலியர் அமைப்பானது செவிலியர் துறையில் முதலீடு செய்வதன் அவசியத்தையும் அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதையும் வலியுறுத்தி அதன் கருப்பொருளாக கொண்டிருக்கிறது. தரமான மருத்துவம் கடைக்கோடி மனிதனுக்கு சென்றடைய வேண்டுமெனில் அங்கு தகுதியான மற்றும் தன்னிறைவு பெற்ற செவிலியர்கள் இருப்பது மிகவும் அவசியம். மருத்துவம் என்பது தேங்கி நிற்கும் குட்டை அல்ல, அது ஒரு ஓடும் நதி. ஒவ்வொரு நாளும் புதிய நோய்களும் அவற்றுக்கான நவீன சிகிச்சை முறைகளும் கண்டறியப்படுகின்றன. எனவே ஒரு செவிலியர் தனது பட்டப்படிப்போ பட்டய படிப்போ முடித்து அதோடு நிறுத்திவிடக் கூடாது. இன்றைய காலகட்டத்தில் அதிநவீன மருத்துவ கருவிகளை கையாளுவதிலும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதிலும் செவிலியர்கள் சிறந்து விளங்க வேண்டும். தொடர் செவிலியர் கல்வி கண்டினியூங் நர்சிங் எஜுகேஷன் மூலம் உங்கள் அறிவை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அறிவார்ந்த செவிலியரே நோயாளியின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். நுணுக்கமான கவனிப்பும் உடனுக்குடன் முடிவெடுக்கும் திறனும், அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங், உங்கள் அனுபவத்தால் மட்டுமல்ல தொடர் கற்றலால் மட்டுமே அது சாத்தியம். பலரும் நினைப்பது போல செவிலியர் பணி என்பது வெறும் மருத்துவமனை வார்டுகளில் மட்டும் முடிந்து போவதில்லை. இதன் எல்லைகள் இன்று மிகவும் விரிந்துள்ளன. அதாவது நாம் குறிப்பிட்டோம் என்றால் அவசர சிகிச்சை ICU, இதய சிகிச்சை, புற்றுநோய் சிகிச்சை மற்றும் சிறுநீரக சிகிச்சை என பல துறைகளில் நீங்கள் நிபுணராக வேலை பார்க்கலாம். மற்றும் செவிலியர் கண்காணிப்பாளர் நர்சிங் சூப்பர்டென்டென்ட் கல்லூரிகளில் பேரா

0: ஆசிரியர் மற்றும் முதல்வர் போன்ற உயரிய பதவிகளையும் நீங்கள் அடையலாம். இது மாத்திரமல்லாமல் ஆராய்ச்சி துறை புதிய சிகிச்சை முறைகளை கண்டறியும் மருத்துவ ஆராய்ச்சிகளில் செவிலியர்களின் பங்களிப்பு இன்று உலகளவில் போற்றப்படுகின்றது. இது மாத்திரமல்லாமல் இப்போது நாம் பரவலாக எல்லா இடங்களிலும் பார்ப்பது வெளிநாட்டு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளது. செவிலியர் துறைக்கு மொழித்திறனையும் சர்வதேச தரத்தையும் வளர்த்து கொண்டால் கண்டிப்பாக உலக நாடுகள் எங்கு சென்றும் பணியாற்றலாம். உங்களுக்கு அது போன்ற முகத்தான வாய்ப்புகள் காத்து கிடக்கின்றன. பொது சுகாதார செவிலியராக, அதாவது பப்ளிக் ஹெல்த் நர்ஸாக மாறி கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த சமூக பணியிலும் ஈடுபடலாம். இந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கும் மாணவ செல்வங்களே, நீங்கள் அணிந்திருக்கும் இந்த வெள்ளை உடை வெறும் சீருடை அல்ல, அது நம்பிக்கையின் அடையாளம். நீங்கள் நுழையும் இடத்தில் அமைதியும் ஆரோக்கியமும் மலர வேண்டும். அர்ப்பணிப்பு உணர்வோடு பயிலுங்கள். உலகதரம் வாய்ந்த சேவையை வழங்குங்கள். நலம் பெறட்டும் உலகம் என்ற ஒற்றை நோக்குடன் உழைக்கும் அனைத்து செவிலியர்களுக்கும், பேராசிரியர்களுக்கும் மற்றும் வருங்கால செவிலியர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களின் சேவை என்றும் போற்றத்தக்கது. வாய்ப்பளித்த அகில இந்திய வானொலிக்கு, குமரி பண்பலை அலைவரிசைக்கு நன்றி, வணக்கம்.
1: இதுவரை செவிலியர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். கருத்துக்களை பகிர்ந்தவர் கல்லூரி முதல்வர் சரை பிரியா அவர்கள்.
2: வீசம் தென்றலாய் உங்கள் பயணத்தின் துணையாய் இருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 2:35. மனமயக்கும் கணங்களை செவி குளிர கேட்டுக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி திரை இசை. பெற்றது நானா இல்லை, உன் மகனே நான் தான் அம்மா என உருக வைக்கும் தந்தை மகள் பாசத்தின் வெளிப்பாடாக வருகிறது மகாராஜா திரைப்பட பாடல். பாடலை பாடியவர் சித் ஸ்ரீராம்.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேரம் பிற்பகல் 2:39 நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி திரை இசை. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து தனுஷ் ஜோனிட்டா காந்தி பாடிய பாடல். சொல்ல துடித்த ஏதேதோ பேச்சுக்கள் மௌனமாய் மாற விளியோரம் காதல் வளர்க்கும் ஒரு மெல்லிய சாரலாய் பாடல் வருகிறது.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: ஹாய் குட்டீஸ் சுட்டீஸ், உங்களுக்காக இன்று இரவு 8:05 இருக்கு பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி காத்துட்ருக்கு. மறக்காமல் எல்லா குட்டீஸும் சுட்டீஸும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு தெரிந்த பிடித்த பாடல், கதை, திருக்குறள் இப்படி எதுவாக இருந்தாலும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: நேரம் பிற்பகல் 2:49. திரை இசையில் இனி கேட்கலாம் பார்க்கிங் திரைப்பட பாடல். பாடலை பாடியவர் கபில் கபிலன். வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் நினைவுகளால் நிரப்பி வானவில்லாய் மாற்றும் ஒரு பேரன்பின் சங்கீதமாய் வருகிறது

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. இனி வருவது வானிலை அறிக்கை.
1: தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 21.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.5 டிகிரி செல்சியஸ். மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியாறு 5 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளத்தி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், உப்பாசி, உதகமண்டலம், கோட்டூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ஆனைமலை, வட்டாட்சியர் அலுவலகம், பவானிசாகர், அன்னூர், வால்பாறை, பெரியநாயக்கன் பாளையம், சோலையாறு, சின்கொனா, பொள்ளாச்சி, தொண்டாமுத்தூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் மதுரை மாவட்டத்தின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கோயம்புத்தூர், நீலகிரி, கன்னியாகுமரி, கரூர், மதுரை, நாமக்கல், திருநெல்வேலி, கடலூர், சேலம், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு குறைந்திருந்தது. சென்னை, கடலூர், திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் இலங்கையை ஒட்டி உருவான குறைந்த அளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கில் நகர்ந்து தற்போது தென்மேற்கு வங்க கடற்பகுதியிலேயே மையம் கொண்டுள்ளது. அத்துடன் தொடர்புடைய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று 5.8 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் வலுத்து நிலை கொள்ளக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் கடலோர தமிழ்நாட்டிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில்

0: இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 14ஆம் தேதியன்று புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 34.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். சர்வதேச செவிலியர்கள் தினத்தை ஒட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் மீண்டும் பதவியேற்றுள்ள திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சிலி நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மெக்கன்னாவுடன் பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உள்நாட்டு சமையல் எரிவாயு உற்பத்தி நாளொன்றுக்கு 36,000 டன்னிலிருந்து 54,000 டன்னாக அதிகரித்துள்ளது என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த 3 நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையில் அனைத்து உறுப்பினர்களின் கருத்துகளுக்கும் சமமாக வாய்ப்பளிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதற்கு பல்வேறு கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் தொடர்ந்த வழக்கில் தவேக உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி சட்டப்பேரவையில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31 தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ரக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனை வைப்பது குமரி பண்பலை 101.
2: நேரம் பிற்பகல் 3:02. முக்கடல் சங்கமிக்கும் குமரி முனையிலிருந்து உங்கள் மனங்களில் சங்கமிக்க வருகிறது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம்.
3: வணக்கம் நேயர்களே, உடலுக்கு சுறுசுறுப்பு கொடுக்கும் நேரம் தேநீர் நேரம். அந்த தேநீர் நேரத்தில் மைண்டுக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பு கொடுக்கலாமா? ஆமாங்க, இன்றைய தேநீர் நேரத்தில் உங்களுக்காக பலம் வருகிறது பொது அறிவு பாசறை.
2: தோல்வி உங்களை துரத்தினால் நீங்கள் வெற்றியை நோக்கி ஓடுங்கள். களம் எதுவாக இருந்தாலும் அதில் கலக்குபவனே வீரன். இன்றைய களத்தில்

0: உங்களுக்காக பல கேள்விகளோடு இணைகிறோம். நான் ஆர்ஜே எஸ் முத்து ஆனந்தி,
1: ஆர்ஜே டி ஜெபின் நெக்ஸ் லைன்.
0: நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602240 என்ற எண்ணிற்கோ 2907222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903252709.

0: ஓகே, நம்பர் சொல்லியாச்சு, நம்ம நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. அப்போ நேயர்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. உங்களுக்கான முதல் கேள்வியை சொல்லும் நேரம் இது.
1: கேள்வி கேட்கலாமா?
0: யா, கண்டிப்பா.
1: தங்கம்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப குஷியா இருக்கும். அந்த தங்கத்தோட விலை ஏறிட்டே போகுதுன்னு நம்ம எல்லாருக்குமே கவலையா இருந்தாலும் அதை வாங்கணுங்கிற ஆசை மட்டும் குறையவே குறையாது
0: இல்லையா?
1: சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேட்க போகிற முதல் கேள்வியும் தங்கத்தை பத்தி தான். கேள்வி என்னன்னா, உலகத்திலேயே அதிக அளவு தங்கம் சேமித்து வைத்துள்ள வங்கி எது? இதுதான் இன்னைக்கான முதல் கேள்வி. கேள்வி மறுபடியும், உலகத்திலேயே அதிக அளவு தங்கம் சேமித்து வைத்துள்ள வங்கி எது?
0: ஆம், கேள்வி நம்ம ஒருக்கா கூட நேயர்களுக்காக சொல்லிடலாம். உலகத்திலேயே எந்த வங்கி வந்து தங்கத்தை அதிகமா சேமிச்சு வச்சிருக்காங்க? இதுதான் கேள்வி. ஆன்சர் தெரிஞ்சா நீங்க கூப்பிடலாம். 04652 முன்னிணைப்பினோடு 2604040 என்ற எண்ணிலோ, 2907722 என்ற எண்ணிலோ, அல்லது 8903352703 என்ற அலைபேசி எண்ணிலோ. இப்ப நம்ம முதல் நேயர் வந்துட்டாங்க. அவங்கள சந்திக்கும் நேரம் இது. வணக்கம் ஆகாஷ்வாணி பொதறிவு பாசறை.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: இதற்கான சரியான பதில்
0: அழகா ஆன்சர் சொல்லிட்டீங்க. முதல் நேரா வந்து ஆன்சர் சொன்னது ரொம்ப பெருமையா இருக்கு. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.
1: நன்றி சார்.
2: இருவருக்கும் நன்றிகள்.
1: இந்த கேள்விக்கான கூடுதல் பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: யா, கண்டிப்பா.
1: இந்த உலகத்தோட மிகப்பெரிய தங்க நிலவர இங்கதான் இருக்கு. இந்த தங்க நிலவர பூமியினுடைய தரைமட்டத்தில இருந்து சுமார் 80 அடி ஆழத்துல, அதாவது பூமிக்கு அடியில
0: இருக்காங்க.
1: அங்க ஒரு பெரிய இரும்பு கதவோ இல்ல பூட்டோ கிடையாது. அதுக்கு பதிலா 90 டன் எடை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான உருளை வடிவ இரும்பு தூண் தான் கதவா இருக்கு.
0: அப்ப யாராலையும் எடுக்க முடியாது. அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸ்ட்ராங்கா
1: எடுக்கவே முடியாது. இந்த கதவை சுழற்றணும். அதாவது இந்த கதவை சுழற்றதுக்கு கம்ப்யூட்டர் கிடையாதான். அதுக்காக நபர்களை நியமிச்சிருக்காங்க. அவங்க தான் இந்த கதவை வந்து
0: சுத்தணும்.
1: ஆமா, அதே மாதிரி இங்க வந்து இங்க இருக்கிற தங்கத்துல வெறும் 5% மட்டும்தான் நியூயார்க், அதாவது அமெரிக்காவுக்கு சொந்தமான தங்கம். மீதி எல்லாமே இந்தியா உட்பட உலகத்துல இருக்கிற 60க்கும் மேற்பட்ட நாடுகளோட தங்கம் தான் இங்க வந்து ரொம்ப பாதுகாப்பா நியூயார்க் வந்து பாதுகாப்பா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொண்டு போய் அங்க சேஃப்டியா வச்சிருக்காங்களாம். அதே மாதிரி இந்த தங்கங்கள்லாம் எப்படி சேமிச்சு வச்சிருக்காங்கன்னா, தங்க கட்டிகளா வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கட்டியுமே 12-13 கிலோட வெயிட்டா இருக்குமா?
0: ஓகே, ஓகே.
1: சோ அந்த அதனால எல்லாருமே ரொம்ப அந்த தங்க கட்டியை எடுக்கணும் அப்படின்னா அங்க உள்ள அங்க அதை போய் எடுக்கக்கூடிய பர்சன் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்களா? ஏன்னா இந்த தங்க கட்டி கால்லயோ இல்லையா விழுந்துருச்சு
0: அப்படின்னா.
1: உலகத்திலேயே அதிக அளவு தங்கம் சேமித்து வைத்துள்ள வங்கி எது? நியூயார்க்கில் இருக்கிற ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்.
0: சூப்பர்.
3: மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.

0: நேரம் பிற்பகல் 3:08.
1: குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பொது அறிவு பாசறை ஒரு கேள்விதான் கேட்டிருந்தோம், நேயர் அழகா பதில் சொல்லிட்டாருங்க. அடுத்த நேயர் வந்து வெயிட் பண்ணிட்டே கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் அட்டன் பண்ணலாம். அடுத்ததாக வந்து ஒரு கடல் சார்ந்த ஒரு கேள்விதான் நம்ம கேட்க போறோம். என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவின் முதல் கடல் சார்ந்த உயிர்கோள காப்பகம் எங்கு உள்ளது, அதாவது எது? இந்தியாவின் முதல் உயிர் கடல் சார்ந்த உயிர்கோள காப்பகம் எது, எதுங்கிறது தான் நம்ம கேள்வி. நேர் வந்துட்டு இருக்கிறாங்க, சந்திக்கலாம், ஆன்சர் தெரியுதான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநாகம், சண்முகசுந்தரம்.
0: சண்முகசுந்தரம், மதுரை மாவட்டம்.
1: கேள்வி கேட்டீங்களா? அதற்கான ஆன்சரும் நம்ம நேயர்கள் சொல்லிட்டாங்க, அடுத்த கேள்விக்கும் நம்ம போயிட்டோம்.
0: அடுத்த கேள்வி இன்னொரு தடவை உங்களுக்காக கேட்டலாமா?
1: இந்தியாவின் முதல் கடல் சார்ந்த உயிர்கோள காப்பகம் எது? உயிர்கோள காப்பகம் எது? ஆஹா, அது ஃபர்ஸ்ட் நேரா வந்து க்ளூ கேட்டுட்டீங்கன்னா எப்படி? எது எது அப்படிங்கறதுதான் கேள்வி. ராமநாதபுரம்.
2: ராமநாதபுரம்,
1: அதுக்கான ஒரு பேர் இருக்கு, கரெக்டா அதை சொல்லிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா கரெக்டான ஆன்சர் தேவைப்படுது. என்னையா
0: பேப்பர்ல படித்தாங்களா?
1: ஓகே
0: ஓகே, ஆனாலும் கரெக்டா வந்துட்டாங்க இல்லையா? சோ நீங்க வந்து ஆன்சரை சொல்லிடலாம்.
1: அதுதான் மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நன்றி ஐயா.
0: நன்றி சார், நன்றி.
1: ஓகே, நம்ம கேள்விக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கான எக்ஸ்ட்ரா தகவல் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்தியாவின் முதல் கடல் சார்ந்த உயிர்கோள காப்பகம் மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம், கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ். அதாவது இது தமிழ்நாட்டு மாநிலத்தில் ராமேஸ்வரம் முதல் தூத்துக்குடி கடற்கரை வரை அமைந்திருக்கு. இது இந்தியாவின் முதல் கடல்சார் உயிர்கோள காப்பகம். இது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா 1989 நிறுவப்பட்டு விட்டது. அதாவது இது வந்து 21 சிறிய தீவுகளை கொண்டதுதான் இந்த மொத்த உயிர்கோள காப்பகம். இங்க வந்து பவளப்பாறைகள், கடற்புல், கடல் ஆமை, டுகோம், சீகவ், இது போன்ற அரிய வகை உயிரினங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதுதான் வந்து தென் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் முதல் உயிர்கோள காப்பகமாக அறியப்படுகிறது.
0: சூப்பர், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. நேர்களுக்காக மறுபடியும் கேள்விங்க பதிலும் சொல்லிடலாம்.
1: ஒரு கூட சொல்லிடலாம். இந்தியாவின் முதல் கடல் சார்ந்த உயிர்கோள காப்பகம் எது? மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம். இதுதான் அதற்கான ஆன்சர். ஓகே, நம்ம நிகழ்ச்சி அழகா சூப்பரா போயிட்டு இருக்கு. ரெண்டு கேள்வி கேட்டோம், ரெண்டு கேள்விக்கும் நேர்கள் அழகான பதில் சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். அதாவது ஒரு மைண்ட ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஒரு சாங் கேட்கலாம். என்ன சாங் வருது நேர்களுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிருங்க.
0: வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்துல இருந்து பாடல் வருது.

0: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science-ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship-ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission, visit Water Tank Road near YR Mahal, Nagarkovil or call 63845-5511.
1: AGK College of Arts and Science, autonomous, NACA plus accredited college, 100% placement assistance, admissions open, Coimbatore, conditions apply.
2: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
3: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
4: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் பிற்பகல் 3:17.
6: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரிப்பண்பலை 101 தேநீர் நேரம் பொது அறிவு பாசறை.
5: பொது அறிவு பாசறையில 2 கேள்வி கேட்டாச்சு. 2 கேள்விக்குமே நேர்கள்
6: ஆன்சர் உடனே கிடைச்சிடுச்சு. 3வது கேள்வியும் கேட்டுருவோம். ஆன்சர் எப்போ எப்படி கிடைக்குது அப்படின்னு உடனே கிடைக்கும் நம்புவோம். சரி, ஓகே, இப்போ கேள்வி கேட்டலாம்.
5: கேட்டலாம். முதல்ல தங்கத்தை பத்தி கேட்டோம் இல்லையா? தங்கம் வந்து எதோட வரும் அப்படின்னா நவரத்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நவரத்னங்கள்ல என்னென்னலாம் இருக்கும்? தங்கம், வைரம், வைடூரியம், பவளம் அப்படி எல்லாமே நிறைய இருக்கு. சோ இதுல வந்து நிறைய இல்ல, 9 இருக்கும். இதெல்லாம் பூமியிலிருந்து தோண்டி எடுக்கக்கூடிய ரத்னங்கள். சோ இன்னைக்கு இப்போ கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னா, உலகின் ஒரே திரவ ரத்தினம் அதாவது லிக்விட் ஜெம் ஸ்டோன் என்று அழைக்கப்படுவது எது? இதுதான் கேள்வி. உலகின் ஒரே திரவ ரத்தினம், லிக்விட் ஜெம் ஸ்டோன் அப்படின்னு அழைக்கக்கூடிய ரத்தினம் எது?
6: அந்த ரத்தினம் எது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க உடனே நமக்கு டயல் பண்ணலாம். 0462 அப்படிங்கிற கோட் நம்பரை பயன்படுத்தி 2602 என்ற எண்ணிலோ, 2907 722 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம்.

0: அல்லது 8903257039 இந்த எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். இந்த நம்பரை நீங்க உங்க போன்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம குமரி பந்தலின் யூடியூப்ல வர எல்லா லைவ் ஷோக்குமே இந்த நம்பரை நீங்க பயன்படுத்தி டயல் செய்து அழைத்து உங்கள் திறமையே இல்ல, உங்கள் விளையாட்டு திறமையா இருந்தாலும் எந்த திறமையா இருந்தாலும் நீங்கள் வெளிப்படுத்தலாம்.
1: நேயர்கள் வந்து வந்துட்டே
0: இருக்காங்க, அவங்களை சந்திச்சிடலாம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
2: வணக்கம் சார். வணக்கம் மேடம், வடசேர்ல இருந்து லட்சுமி.
0: இங்க லட்சுமி அம்மா வடசேர்ல இருந்து பேசுறீங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: ஆமா சார்.
1: பாதரசம் நான் சொன்னது வந்து ரத்தினங்கள். பாதரசம் வந்து நம்ம ரத்தனம் சொல்ல மாட்டோம் இல்லையா, நவரத்னம்.
2: நவரத்னங்கள்.
1: சரிம்மா, ரொம்ப நல்லா அழகா முயற்சி பண்ணீங்க, நன்றிமா. கேள்வி நேயர்களுக்காக மறுபடியும்
0: கண்டிப்பா சொல்லிடலாம்.
1: உலகின் ஒரே திரவ ரத்தினம், அதாவது லிக்விட் ஜெம் ஸ்டோன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ரத்தினம் எது? இதுதான் கேள்வி. நேயர்கள், அடுத்த நேயர் யாராவது வராங்களா? வந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்மளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.
0: நேயர்களுக்கு அப்போ ஒரு நினைவுபடுத்திடலாம், இன்று இரவு குட்டி சுட்டீஸுக்கான ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இன்றிரவு 8:05 இருக்கு. நம் குமரி பண்பலை 101 பட்டாம் பூச்சிகள் சிறுவர் நேரலை. இதில் உங்கள் வீட்டு சின்ன குழந்தைகள், ஸ்கூல் படிக்கிற உங்க பிள்ளைங்களுக்கு என்ன திறமை இருந்தாலும், அதாவது பாடுறது, கவிதை சொல்றது, கடி ஜோக் சொல்றது, இந்த மாதிரி எந்த திறமை இருந்தாலும், பேச்சு சம்பந்தமா எந்த திறமை இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு டயல் பண்ணி கொடுங்க. 04652 அப்படிங்கிற கோட் நம்பரை பயன்படுத்தி 26020 என்ற எண்ணிலோ, 9072 என்ற எண்ணிலோ நீங்கள் டயல் செய்து கொடுக்கலாம். அல்லது 8903257039 இந்த எண்ணிலும் நீங்கள் டயல் செய்து உங்கள் திறமையை எங்களோடு வெளிக்கொணலாம். இப்போது நம்ம பொதறிவு கேள்விக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வந்த வேகத்துல லைன் கட் ஆயிடுச்சு போல. ஓகே, அடுத்த நேரம் சந்திக்கும் வரை நமக்கு நிகழ்ச்சியில ஒரு பாட்டு வருது, கேட்டு ரசிச்சுட்டே இருங்க. ஆன்சரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன பாடல் இப்போது வரப்போகுது அப்படின்னா,
1: சரோஜா திரைப்படத்திலிருந்து.

0: பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, என்ன கேட்டிருந்தோம், உலகின் ஒரே திரவ ரத்தினம் அதாவது லிக்விட் ஜெம் ஸ்டோன் அப்படின்னு அழைக்கப்படும் ரத்தினம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதற்கான பதில சொல்றதுக்காக நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
0: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க, இங்க இருந்து பேசுறீங்க?
0: ஜெயந்தி மாம், கேள்விக்கான பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா? நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி. சோ கேள்விக்கான பதில சொல்லிட்டாங்க, நம்ம அத பத்தின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கலாம். உலகின் ஒரே திரவ ரத்தினம் லிக்விட் ஜெம் ஸ்டோன் அப்படின்னு அழைக்கக்கூடிய ரத்தினம் எது அப்படின்னா முத்து. இது ஏன், அதாவது மித்த ரத்தினங்கள்லாம் வந்து நம்ம வந்து எங்கிருந்து எடுக்கிறோம் அப்படின்னா வந்து மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கிறோம். இது ஒண்ணுதான் திரவ ரத்தினம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். முதல்ல முத்து எப்படி உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிப்பிக்குள்ள தேவையற்ற மணல் துகளோ அல்லது ஏதாவது ஒரு அந்நிய பொருளோ நுழையிறப்ப அந்த சிப்பிக்கு பயங்கரமான ஒரு வலி ஏற்படுமா.
1: ஓகே.
0: சோ அந்த வழியில இருந்து தன்னை பாதுகாத்துக்க அது ஒரு சுரக்கிற ஒரு திரவம் தான் வருடக்கணக்க அப்படியே படிஞ்சு ஒரு அழகான முத்தா
1: மாறுதான்.
0: சோ சிப்பியோட வலிதான் உலகத்துக்கே அழகான ஒரு ஆபரணத்தை தருது. ஆமா. சோ மற்ற ரத்தினங்கள் எல்லாமே சூட்ட கிளப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா முத்து மட்டும்தான் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியை தருமா. வைரம் மாதிரி முத்து ரொம்ப காலத்துக்கு இருக்காது அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அது உண்மை கிடையாது. சரியான பராமரிப்பு இருந்தா முத்து 100 வருஷத்துக்கு மேல அப்படியே ஜொலிக்குமா. முத்துக்களை பாக்ஸ்ல போட்டு ரொம்ப நாளா பூட்டி வைக்க கூடாது, அப்பப்ப காத்தோட்டமா வச்சிருக்கணுமா, அப்பதான் அந்த முத்து வந்து பளபளப்பா இருக்குமா.
1: ஓ, டிப்ஸ் வேற சொல்லிட்டீங்க.
0: சோ எல்லாரும் யாரெல்லாம் முத்து வச்சிருக்கீங்களோ நீங்க கேட்டுக்கோங்க, முத்து எல்லாம் அப்படியே பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு வச்சிடாதீங்க. அப்பப்ப கொஞ்சம் வெளியே எடுத்து சூரியனை காமிங்க, அப்பதான் அது வந்து பளபளன்னு 100 வருஷத்துக்கு அப்படியே மின்னிட்டு இருக்குமா. நேர்களுக்காக கேள்வியும் பதிலும் மறுபடியும் சொல்லிடலாம். உலகின் ஒரே திரவ ரத்தினம் லிக்விட் ஜெம் ஸ்டோன் அப்படின்னு அழைக்கக்கூடிய ரத்தினம் எது? முத்து. இதுதான் ஆன்சர்.
1: ஆன்சர். ஓகே, தகவலும் ஆன்சரும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: இனி ஒரு சிறிய இடைவேளை.
3: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
4: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
3: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
4: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
3: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
4: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு பக்கத்தில். டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட்.

0: கோயில்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேரம் பிற்பகல் 3:29. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. கணபதிபுரம் வளம் குன்றா நீர்உயிரி வளர்ப்பு மைய செயல்பாடுகள் வேளாண் நேர்களை பங்கேற்கிறார். கணபதிபுரம் வளம் குன்றா நீர்உயிரி வளர்ப்பு மைய தலைவர் முனைவர் ஏ அனீஷ் விவேக் சந்தியா அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள், நெல்லில் விதை நேர்த்தி, தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல்.

0: சம்பவங்கள். நெல்லில் விதை நேர்த்தி. தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: ஓகே, நம்ம பொதறிவு பாசறையில நேர்கள் கேள்விக்கான ஆன்சரை டக்கு டக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே, எல்லாருக்குமே வந்து இவங்க ரிலேட்டபிளா இருப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு டே தான். இன்று வந்து செவிலியர் தினம் கொண்டாடுறோம். ஏன்னா செவிலியர் வந்து உதவி இல்லாம ஒருத்தங்க இருப்பாங்களா அப்படின்னு கேட்டு அது ஒரு கேள்விக்குறிதான். சோ அது ரிலேட்டடான ஒரு கேள்வி தான் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் இந்த எந்த போரில் வந்து அவங்க செவிலியராக பணியாற்றினார்கள், அதுதான் வந்து கேள்வி. ஏன்னா அது ஒரு அந்த போர்ல அவங்க பணியாற்றின சம்பவத்தினாலதான் இன்னைக்கு அவங்க நம்ம கொண்டாடுறோம், அவங்க பேர்ல இந்த தினமே கொண்டாடுறோம். சோ அதனாலதான் அந்த போர் எந்த போர் அப்படிங்கறத பதில் நீங்க தெரிஞ்சா சொல்லலாம். நேரும் வந்துட்டாங்க, ஆன்சர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: மதுரை மாநகரம், எஸ் ஐஸ்வர்யா.
1: ஐஸ்வர்யா, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: கேள்வி
1: ஆல்ரெடி கேட்டுட்டோம், உங்களுக்காக இப்போதும் ஒரு முறை கேட்கிறோம். ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் எந்த போரில் செவிலியராக பணியாற்றினார்?
0: ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். அதாவது அந்த போருக்கு வந்து ஒரு
1: பேர் இருக்கு, அந்த பேர் தான் என்ன
0: தெரியலையா
1: ஐஸ்வர்யா? அதாவது அந்த போருக்கு ஒரு பேர் இருக்குமா, அந்த பேர் தான் எந்த பேர் அப்படிங்கறது தான் கேள்வி. க்ளூ? ஓகே, முதல் நேராவே வந்து க்ளூ கேக்குறீங்க, அடுத்த நேர்கள் என்ன ஆன்சர் பண்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, நன்றி, நல்ல முயற்சி. ஓகே, அடுத்த பதில் தெரிஞ்சுக்கலாம். இணைந்து இருங்கள் குமரி பண்பலை 101. பதில் சொல்வதற்காக இணைப்பில் வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கரெக்டான பதிலோடு வந்திருக்கீங்களா? ஓகே,
2: கிரிமியன் போர்.
1: கிரிமியன் போர், அட்டகாசமா பதில் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
0: நன்றி.
1: ஒருக்கா விட்டது அடுத்த தடவை புரிஞ்சே தீரணும் அப்படிங்கிற இதுல வந்து பதிலையும் கரெக்டா சொல்லிட்டாங்க ஒரே அட்டெம்ப்ட்ல. சிறப்பான பதில், ஆன்சரும் அதுதான், கிரிமியன் போர். இது வந்து எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா, ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவங்களோட நினைவாக தான், அவங்க செஞ்ச தியாகத்துக்காக, அவங்க செஞ்ச வேலைக்காக, அவங்களோட பிறந்தநாள் தான் இன்னைக்கு நர்ஸ் டேவா கொண்டாடுறோம். எஸ், உலகம் முழுக்க சர்வதேச செவிலியர் தினமானது இன்று கொண்டாடப்படுகிறது. 1974 இருந்த ஃப்ளோரன்ஸ் இவங்க வந்து செவிலியர்களை கௌரவிக்கணும், இவங்க செஞ்ச வேலைக்காக எல்லா செவிலியர்களையுமே பாராட்டணும், கௌரவிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த நாள் வந்து கொண்டாடுறாங்க. இன்னைக்கு நர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு வரும்போது ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் போர்ல தான் அவங்க பேர்ல தான் வந்து உறுதிமொழி எடுக்கிறாங்க. அதாவது நர்சிங் முடிச்சுட்டு வரவங்க இந்த இவங்க பேர்ல தான் ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல, இது ஒரு கூடுதல் தகவல் தான். இவங்களுக்கு கைவிளக்கு ஏங்கிய காரிகை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த போர்னாலதான் அந்த பேர் வந்திருக்காமா. 19ஆம் நூற்றாண்டுல ரஷ்யா பேரரசுக்கும் அதற்கு எதிரான ஒரு கூட்டணிக்கும் இடையே கிரிமியன் போர் நடந்துச்சு. இந்த போர்ல வந்து குண்டடிப்பட்டு இறந்தவங்களை விட முறையான சிகிச்சையும் சுகாதாரமும் இல்லாததால தொற்று நோய் தாக்கி இறந்த வீரர்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாயிருக்கு. சோ இத கேள்விப்பட்ட நைட்டிங்கேல் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, 38 செவிலியர்களை கொண்ட குழுவுடன் துருக்கிக்கு சென்று போர்ல அடிபட்ட வீரர்களை ஒரு பழைய குடோன்ல சுத்தம் இல்லாத ஒரு இடத்துல சுத்தம் இல்லாத சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து தங்க வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்த இவங்க அங்கேயே தங்கி அந்த இடத்த சுத்தப்படுத்தி, அங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும்னா, ராத்திரி நேரத்துல எல்லோரும் தூங்கும் போது காயப்பட்ட வீரர்கள் மட்டும் வலியால துடிப்பாங்க. அந்த நேரத்துல ஃப்ளோரன்ஸ் மட்டும் கையில ஒரு சின்ன விளக்கை ஏந்திக்கிட்டு ஒவ்வொரு வீரர்கிட்டையும் போவாங்களாம், போய் உடம்பு எப்படி இருக்கு, சரியாயிடும், பயப்படாதுங்க. இந்த வார்த்தைகள் வந்து அந்த வீரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி அளித்து அவங்க சீக்கிரமா குணமாகறதுக்கு ஒரு
0: வாய்ப்பு
1: இருந்திருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு த லேடி வித் த லேம் அப்படின்னு பேர் வந்துச்சு. ஓகேவா? ஒவ்வொரு ஆண்டும் May 12 உலக சுகாதார நிறுவனம் செவிலியர் தினத்தை முன்னிட்டு ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளை அறிவிக்கும். இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, அவேர்னஸ் அவர் ஃபியூச்சர் த எக்கனாமிக் பவர் ஆஃப் கேர். அதாவது நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம், பராமரிப்பின் பொருளாதார வலிமை அப்படிங்கறதா இந்த ஆண்டிற்கான

0: என்ற பொருள். இந்த நாளில் உலகில் உள்ள எல்லா செவிலியர்களையும் சிறப்பிப்பதற்காக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்புறம் அது மட்டும் இல்லாம சர்வதேச செஞ்சிலுவை சங்கமானது மிக உயரிய விருதான புளோரன்ஸ் நைட்டிங்கேல் பதக்கத்தையும் இந்த நாளில் வழங்கி கௌரவிக்கிறாங்க நர்ஸுகளுக்கு.
1: சூப்பர், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. நிறைய கூடுதல் தகவலும் நேயர்களுக்காக சொல்லியாச்சு.
0: கண்டிப்பா, ஏன்னா செவிலியர்கள் அவர்கள் வந்து கண்டிப்பா பாராட்டப்பட வேண்டியவங்க தான். சோ கேள்வியும் ஆன்சரும் ஒருக்கா கூட சொல்லிடலாம். புளோரன்ஸ் நைட்டிங்கேல் எந்த போரில் செவிலியராக பணியாற்றினார்? கிரிமியன் வார், அதுதான் ஆன்சர். நேர்கள் ஆர்வமா வர தொடங்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கான ஒரு கேள்வி கேட்டலாம் அடுத்ததாக.
1: சோ விண்வெளியில இருந்து நம்ம பூமியை பாக்குறப்ப பெரிய அணைகள், பாலைவனங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ரோடு இதெல்லாம் தான் தெரியும். அதே மாதிரி நம்ம சென்னை, டெல்லி, நியூயார்க் இந்த மாதிரி பெரிய பெரிய நகரத்துல இருக்கக்கூடிய அந்த லைட்ஸ், அந்த ஒளிரக்கூடிய வெளிச்சத்தினால அங்கு அதுவும் அப்படியே மின்னுமா, அந்த நகரங்கள் அப்படியே வைரங்கள் மாதிரி ஜொலிக்குமா? ஆனா நம்ம உயிரோட இருக்கிற மனுஷங்களோ, விலங்குகளோ அல்லது மற்ற எந்த உயிரினமோ விண்வெளியில இருந்து பார்த்தா தெரியாது,
0: தெரிய மாட்டாங்க. ஓகே,
1: ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் தெரியுமா? சோ கேள்வி இத பத்தி தான். விண்வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது கண்ணுக்கு தெரியும் உலகின் மிகப்பெரிய உயிர் உள்ள அமைப்பு, அதாவது லிவிங் ஸ்ட்ரக்சர் எது? இதுதான் கேள்வி. கேள்வி மறுபடியும், விண்வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது கண்ணுக்கு தெரியும் உலகின் மிகப்பெரிய உயிர் உள்ள அமைப்பு, லிவிங் ஸ்ட்ரக்சர் எது
0: அப்படிங்கறதான் கேள்வி. நீங்க தெரிஞ்சா டயல் பண்ணலாம். நம்ம இப்போ ஒரு சிறிய இடைவெளிக்கு போயிட்டு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
4: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கே பி ரோட், நாகர்கோவில்.

0: நேரம் பிற்பகல் 3:37 ஆகியாச்சு. ஸோ நம்ம எல்லாருமே கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து தேனி நேரம் பொது அறிவு பாசறை.
1: யா, கண்டிப்பா பொது அறிவு பாசறையில நிறைய கேள்விகள் நம்ம கேட்டுட்டோம், நேயர்களும் வந்து ஆன்சர் சொல்லிட்டாங்க. அடுத்த நேயரும் லைன்ல வெயிட் பண்ணி வந்துட்டே இருக்கிறாரு, அவங்க சந்திச்சிடலாம். இப்ப ஆன்சர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும். வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க? ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: அதாவது ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய இந்த கிரேட் பேரியர் ரீஃப் அப்படிங்கறது ஒரு பெரிய பவள பாறையாம். இது சுமார் 2,300 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அதாவது இங்கிலாந்து நாட்டை விட பெரிய பரப்பளவு கொண்டதான் இந்த பவளப்பாறை. இது வெறும் பாறை மட்டும் கிடையாது, கோடிக்கணக்கான பாலிப்ஸ் எனப்படும் மிகச்சிறிய உயிரினங்கள் ஒன்றிணைந்து உருவாக்கிய ஒரு பெரும் தொகுப்பு பவளப்பாறைகள். கடல் பரப்புல இருந்து வெறும் 1% மட்டுமே இருந்தாலும் கடல்ல உள்ள சுமார் 25% உயிரினங்களுக்கு இவை தான் வாழ்விடமா விளங்கக்கூடிய ஒரு இடம் பவளப்பாறை. இந்த பவளப்பாறை தான் நம்ம விண்வெளியில இருந்து பாக்குறப்ப தெரியும், உயிருள்ள ஒரு விஷயம். அது வந்து இது மட்டும்தான், மீதி எதுவுமே நம்ம வந்து விண்வெளியில இருந்து பார்த்தா தெரியாது. கேள்வியும் பதிலும் மீண்டும்
1: சொல்லிடலாம்.
0: விண்வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது கண்ணுக்கு தெரியும் உலகின் மிகப்பெரிய உயிருள்ள அமைப்பு, லிவிங் ஸ்ட்ரக்சர் எது? இதற்கான பதில் கிரேட் பேரியர் ரீஃப், ஆஸ்திரேலியாவில் இருக்கும் கிரேட் பேரியர் ரீஃப்.
1: அடுத்த கேள்வி கேட்டலாம். நம்ம மனிதர்களுக்கு கைரேகை எப்படி ஒரு தனித்துவமா இருக்குமோ அது போல சில உயிரினங்களுக்கும் அப்படி இருக்கு, தனித்துவமான அடையாளம் இருக்கு. அதுல ஒரு உயிரினம் தான் வந்து வரிக்குதிரை. அதை பத்தி ஒரு கேள்விதான் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். அதாவது சர்வதேச வரிக்குதிரை தினம் என்று கொண்டாடப்படுகிறது, இதுதான் கேள்வி. ரொம்ப ஈஸியான கேள்விதான், பதில் டக்குனு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். கேள்வி ஒரு முறை கூட சொல்லலாம் இவர்களுக்காக. சர்வதேச வரிக்குதிரை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது, இதுதான் கேள்வி. பதில் தெரிஞ்சா அழைக்கலாம் அப்படின்னு சொல்ல முன்னாடி நேர்களை அழைச்சிட்டாங்க.

0: அவங்களை இப்ப சந்திக்கலாம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
1: வணக்கம் வணக்கம்,
0: யார் எங்க பேசுறீங்க? சர்வதேச வரிக்குதிரை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? சர்வதேச வரிக்குதிரை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது எந்த தினம்? ஐயோ,
1: முதல் கேள்வி கேட்ட உடனே முதல் நேர க்ளூ கேட்க முடியாது.
0: இல்ல, க்ளூ சொல்லணும்னா ஒரு ஒற்றை இலக்கத்துல முடியும். ரெண்டுமே ஒற்றை இலக்கம் தான், க்ளூ தான்.
1: நன்றி,
0: அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், குமரி பண்பலை 101 பொது அறிவு பாசறை. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
0: என்ன பேரு?
2: செல்வன்.
0: அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க, அற்புதம், அருமையான பதில், பாராட்டுக்கள். நன்றி,
1: பாராட்டுக்கள் ஐயா. நன்றி,
2: நன்றி.
0: அதாவது சர்வதேச வரி குதிரைகள் தினம் January 31 தான் கடைபிடிக்கப்படுகிறது. ஏன் இந்த கேள்வி இன்னைக்கு எப்படி எடுத்தோம் அப்படின்னா, இந்த வரி குதிரைகள் வந்து அழிவின் விளிம்பில் இருக்கிற ஒரு இனத்துல இது வந்திருக்கு. சோ அதனால நம்ம அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற முக்கிய நோக்கத்துக்காக தான் இந்த நாளே கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது கடைபிடிக்கிறாங்க. இந்த வரி குதிரைகள் பாதுகாப்பு, அவற்றின் வாழ்விட பாதுகாப்பு மற்றும் அழிந்து வரும் இனங்களை காப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தான் இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. வரிக்குதிரை வந்து 3 முக்கிய இனங்களை கொண்டிருக்கிறது. பிளைன்ஸ் ஜீப்ரா, அப்புறம் மவுண்டைன் ஜீப்ரா, அப்புறம் கிரேவின் ஜீப்ரா. அதாவது பிளைன்ஸ் ஜீப்ரா இது வந்து அதிகமாக காணப்படுற ஒரு இனம். மவுண்டைன் ஜீப்ரா இது வந்து மலைப்பகுதிகளில் அதிகமாக காணப்படுற ஒரு வரிக்குதிரை இனம். கிரேவின்ஸ் ஜீப்ரா வந்து இது வந்து அழிவின் விளிம்பில் இருக்கிற ஜீப்ரா இனம் வந்து இதுதான். வரிக்குதிரைகள் பெரும்பாலும் வந்து ஆப்பிரிக்க கண்டத்தில் வந்து காணப்படுகிறது. ஒரு வரிக்குதிரையின் கருப்பு வெள்ளை கோடுகள் நமது கைரேகை போல ஒவ்வொன்றும் தனித்துவமானது. ஒரு வரிக்குதிரைக்கு இருக்கிற மாதிரி இன்னொரு வரிக்குதிரைக்கு இருக்காது. நம்ம எப்படி கைரேகையை வச்சு கண்டுபிடிச்சிடலாமோ, இவங்கதான் அவங்கதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமோ, அது போலதான் வரிக்குதிரைகளையும் வரிகளை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அழிவின் விளிம்பில் இருக்கிற வரிக்குதிரைகளை காப்பாத்தணும், அதுகளை வாழிடத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சர்வதேச வரிக்குதிரை தினம் January 31 கடைபிடிக்கப்படுகிறது.
1: சூப்பர், ரொம்ப அழகான, தெளிவா அழகா சொல்லிட்டீங்க.
0: அப்படி அடுத்த கேள்வியை கேட்டுட்டு நம்ம ஒரு சாங் கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம். கேள்வி முதல்ல கேட்டலாம் நேயர்களுக்காக.
1: அதாவது நம்ம பூமியில இப்ப இருக்கிற மனுஷங்களோட மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா?
0: எவ்வளவு? அது கோடிக்கணக்கில் வரும். எத்தனை கோடின்னு சொல்லிருக்கீங்க?
1: 800 கோடியா? சோ இந்த 800 கோடி பேரையும் ஒரு தராசுல நிறுத்தி பார்த்தா வர்ற மொத்த எடைக்கு நிகரா இந்த உலகத்துல இருக்கிற வேறொரு ஒரே ஒரு உயிரினத்தோட எடையும் சமமா இருக்குமா?
0: என்னடா இது ஆச்சரியம், மனிதர்களோட எடைக்கு இணையான ஒரு உயிரினமா?
1: ஆமா, அது எந்த உயிரினம்? அதுதான் அடுத்த கேள்வியா வரப்போகுது. சோ கேள்வி என்ன அப்படிங்கறது
0: இன்ட்ரஸ்டிங்கான கேள்வி கேட்கும் போது சாங் போட்டு யோசிக்க வைக்கிறீங்க. சரி, ஓகே, கேள்வி கேட்டலாம்.
1: கேள்வி மறுபடியும், நம்ம பூமியில உள்ள அனைத்து மனிதர்களின் எடையையும் ஒன்றாக கூட்டினால் வரும் எடையும் பூமியில் உள்ள மற்றொரு வகை உயிரினத்தின் மொத்த எடையும் சமமாக இருக்குமாம்? இருக்கும் உயிரினம் எது?
0: இதுதான் மனிதர்களோட மொத்த எடையும் இந்த உயிரினத்தோட மொத்த எடையும் ஈக்குவலா இருக்கும்.
1: ஈக்குவலா இருக்கும்.
0: அந்த உயிரினம் எது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க டயல் பண்ணலாம். 04562 அப்படிங்கிற கோட் நம்பரை பயன்படுத்தி 2602240 எண்ணிலும், 2907722 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257039 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். ஓகே, பாட்டு வரப்போகுது அப்படின்னு சொன்னோம், அதுக்கு முன்னாடியே லிசனர்

0: வந்துட்டாங்க, என்ன பதில் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடியே பாட்டுக்கு போகலாம்.
1: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? கல்லடி உலையில இருந்து அபிஸ்ரீ. அபிஸ்ரீ படிக்கிறீங்களா?
0: என்ன படிக்கிறீங்க?
1: ஒரு உயரத்தோட வெயிட் வைக்கிறோம்.
0: நம்ம வலிமை பத்தி கேட்கல, நம்ம இது வெயிட் பத்தி கேக்குறோம். அந்த அளவு பெரும்பான்மையான உயிரினம் ஒரு உயிரினம் இருக்கு, அது எது அப்படின்னு கெஸ் பண்றீங்களா?
1: நன்றி. நேர்கள் இப்பொழுது பட்டாசு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒன்றை கேட்கலாம்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: ஏஎம்பி ஜெய்கரங்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
6: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
9: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
10: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
9: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
10: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
9: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
10: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
11: நேர்களை, உங்களுக்கு பிடித்த பாடலை உங்கள் குரல் மூலம் பதிவு செய்து கேட்க வேண்டுமா? இணைந்திருங்கள் நமது குமரி பண்பலை 101 இன்று இரவு 10:05 நிலாமுற்றம் நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602400 என்ற எண்ணிற்கோ, 9072222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257039. நேரம் பிற்பகல் 3:51.
12: குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பொது அறிவு பாசறை தேனியர் நேரத்தில் நம்ம இன்னைக்கு கேள்வி பதிலாம் நேர்கள் அழகாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அது என்ன கேள்வி அப்படின்னா,
11: அதாவது நம்ம பூமியில் உள்ள அனைத்து மனிதர்களின் எடையையும் ஒன்றாக கூட்டினால் வரும் எடையும் பூமியில் உள்ள மற்றொரு வகை உயிரினத்தின் மொத்த எடையும் சமமாக இருக்கும், அந்த உயிரினம் எது? இதுதான் கேள்வியா கேட்டிருந்தோம்.
12: ஓகே, அதற்கான பதில் தெரிந்தால் நீங்கள் அழைக்கலாம். 04652 அப்படிங்கிற கோட் நம்பர் பயன்படுத்தி 2602400 என்ற எண்ணிலோ, 2907722 என்ற எண்ணிலோ அழைக்கலாம், அல்லது 8903257039 இந்த எண்ணிலும் அழைக்கலாம். ஓகே, நேர்களுக்காக இன்னொரு கேள்வியை நம்ம கேட்கலாம். அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாலும் அவங்க இந்த நம்பர்ல டயல் செய்யலாம். அதாவது கேள்வி என்ன அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு கேள்வி வரப்போகுது. தமிழ்நாட்டிலிருந்து உருவான இந்தியாவின் முதல் திருநங்கை கிரிக்கெட் நடுவர் யார், அதாவது ஜட்ஜ். ஓகேவா, தமிழ்நாட்டிலிருந்து உருவான இந்தியாவின் முதல் திருநங்கை கிரிக்கெட் நடுவர் யார், இதுதான் கேள்வி. நேர்கள் பதில் தெரிந்தால் அழைக்கலாம் நமது நிலைய தொலைபேசி எண்களை. அதே நம்பர் தான் நம்ம லைவுக்கு எல்லா நம்பருக்குமே, நீங்க அதனால கூப்பிடலாம்.
11: சோ நம்ம நேயர்களுக்காக ரெண்டு கேள்வி வச்சிருக்கோம், நேயர்களுக்காக காத்துட்டே இருக்கோம், சீக்கிரமா வந்து ஆன்சர் பண்ணிடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்றோம்.
12: ஓகே, இன்னைக்கு நைட் ஒரு லைவ் ஷோ இருக்கு, அதையும் நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம். இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி இருக்கு.
11: உங்களுக்கு பிடிச்ச பாடலை உங்கள் குரல் மூலமா பதிவு செய்து கேட்க அழையுங்கள் நிலாமுற்றம் நேர்வெப்ப நேரலை நிகழ்ச்சிக்கு.
12: அதற்காக போன் நம்பர் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 04652 அப்படிங்கிற கோட் நம்பர் பயன்படுத்தி 2602400 என்ற எண்ணிலோ, 2907722 என்ற எண்ணிலோ அழைக்கலாம், அல்லது 8903257739 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் அழைத்து உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம்.
11: இப்போ நம்ம வந்து கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, நேயர்கள் வந்துட்டாங்க.
12: ஓகே, இந்த கேள்விக்கான பதிலை யார் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
11: வணக்கம்.
13: வணக்கம்.
12: வணக்கம், யார் எங்கன்னு பேசுறீங்க?
13: மேற்கு சூரப்பழம், ஆர்த்தி.
11: ஆர்த்தி, மேற்கு சூரப்பழம். சோ இந்த கேள்விக்கான பதில சொல்ல போறீங்க?
13: முதல் திருநங்கை அம்பையர்.
11: யாரு?
13: ரித்திகா ஸ்ரீ.
12: ரித்திகா ஸ்ரீ அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அழகா பதில் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
11: நன்றிமா, நன்றி, சூப்பரா.

0: தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியாவின் முதல் திருநங்கை கிரிக்கெட் அம்பையர், அதாவது நடுவர் யார் அப்படிங்கறதுக்கான ஆன்சர் ஆர் ரித்திகா ஸ்ரீ. அவங்க வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஏப்ரல் 2026 இந்த சாதனையை அவங்க படைச்சிருக்காங்க. இந்தியாவின் அதிகாரப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட முதல் திருநங்கை கிரிக்கெட் அம்பையராக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் ஜெண்டர் அதர்ஸ் இந்த பிரிவை சேர்ந்தவங்களை இவங்க வந்து வரலாற்றை உருவாக்கி இருக்கிறாங்க. இதுதான் இன்றைய புதிய கேள்விக்கான பதில். ஒருக்க கூட ஆன்சர் கேள்வியோட சொல்லிடலாம். தமிழ்நாட்டிலிருந்து உருவான இந்தியாவின் முதல் திருநங்கை கிரிக்கெட் நடுவர் யார்? ஆர் ரித்திகா ஸ்ரீ, சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க.
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
2: செல் நம்பர் 9488230666.
3: பிளஸ் டூ முடிச்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், கோச்சிங் கிளாஸ் போகணும், டிகிரியும் படிக்கணும், எந்த காலேஜ்க்கு போலாம்?
4: பிரியா, தூத்தூர் செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிற மாதிரி குரூப் 1-4 கோச்சிங் டாப் IAS அகாடமியுடன் இணைந்து வழங்கும் TNPSC கோச்சிங்கும் இங்க இருக்கு.
3: அப்போ செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
4: செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தூத்தூர்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் கால் செல் 8903065210.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: है स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நேரம் பிற்பகல் 3:57 ஆகியாச்சு. ஸோ நேயர்கள் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி தேனி நேரம் பொது அறிவு பாசறை.
2: எஸ், கேள்வி நேயர்களுக்காக கேட்டிருந்தோம், ஆன்சர் சொல்ல வருவாங்க. அதுக்காக ஒருக்கா கூட கேள்வியை கேட்டலாம், ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம்.
1: நம்ம பூமியில உள்ள அனைத்து மனிதர்களின் எடையும் ஒன்றாக கூட்டினால் வரும் எடையும் பூமியில் உள்ள மற்றொரு வகை உயிரினத்தின் மொத்த எடையும் சமமாக இருக்கும் உயிரினம் எது? கேள்விக்கான பதில சொல்றதுக்காக நேர் வந்துட்டு இருக்காங்க, கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: கூடுதல்
1: பதில நாம தெரிஞ்சுக்கலாம். கேள்வி என்ன கேட்டிருந்தோம், நம்ம பூமியில உள்ள அனைத்து மனிதர்களின் எடையும் ஒன்றாக கூட்டினால் வரும் எடையும் பூமியில் உள்ள மற்றொரு வகை உயிரினத்தின் மொத்த எடையும் சமமாக இருக்கும் உயிரினம் எது? கேள்விக்கான பதில் எறும்புகள். ஏன்னா இந்த பிரம்மாண்டமான உயிரினம் அப்படின்னு நம்ம வந்து எதை நினைக்கிறோம், யானை திமிங்கலம் அப்படின்னு
2: நினைக்கிறோம். பெருசா இருக்கு, ஆனா எண்ணிக்கையில அதெல்லாம் கம்மியா இருக்கு.
1: ஸோ நம்ம காலுக்கு அடியில இருக்கக்கூடிய மிக சாதாரணமான, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய எறும்புகள் தான் இதுக்கான இந்த சாதனைக்கான சொந்தக்காரங்க. ஒரு மனுஷனுக்கு எதிராக இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 25 லட்சம் எறும்புகள் இருக்கான் ஒரு மனுஷனுக்கு. ஸோ பூமியில இருக்கிற மொத்த எறும்புகளோட எண்ணிக்கை பல குவாட்ரிலியன் அப்படின்னா, ஒரு அதாவது அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நம்பர் 1 இருக்கு இல்லையா, அது பக்கத்துல 15 0 போட்டா வர தொகை தான் ஒரு சின்ன எறும்புக்கு கிடைக்கிற சாப்பாடு கூட அந்த புத்துல இருக்கிற எல்லாருக்குமே சமமா போய் சேருமா?
2: ஓகே, சூப்பரா எக்ஸ்ட்ரா தகவல் சொல்லிட்டீங்க.
1: நம்ம பூமியில உள்ள அனைத்து மனிதர்களின்

0: எடையும் ஒன்றாக கூட்டினால் வரும் எடையும் பூமியில் உள்ள மற்றொரு வகை உயிரினத்தின் மொத்த எடையும் சமமாக இருக்கும் உயிரினம் எது? கேள்விக்கான பதில் எறும்புகள்.
1: சூப்பர், அட்டகாசமா இன்றைய தேனிய நேரம் போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கலாம், முழு நிறைவு பெற போகுது. உங்கள் தேனியர் நேரத்தில் உங்கள் உடலுக்கும் அறிவுக்கும் புத்துணர்ச்சி தந்து நிறைவு பெறுகின்றது தேனியர் நேரத்தில் பொதறிவு பாசறை.
0: இந்த எறும்பு பத்தி கேள்வி கேட்டிருந்தோம்ல, எறும்பு அத பத்தி நான் இன்னொரு கேள்வி, எறும்பை விட சின்னது எது?
1: உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே டி ஜெபி நிக்ஸ்லிம்,
0: ஆர்ஜே எஸ் முத்து ஆனந்தி. இனி வருவது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். சர்வதேச செவிலியர்கள் தினத்தை ஒட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் மீண்டும் பதவியேற்றுள்ள திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சிலி நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மெக்கன்னாவுடன் பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உள்நாட்டு சமையல் எரிவாயு உற்பத்தி நாளொன்றுக்கு 36,000 டன்னிலிருந்து 54,000 டன்னாக அதிகரித்துள்ளது என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக அதிக அளவில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த 3 நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையில் அனைத்து உறுப்பினர்களின் கருத்துகளுக்கும் சமமாக வாய்ப்பளிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதற்கு பல்வேறு கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் தொடர்ந்த வழக்கில் தவேக உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி சட்டப்பேரவையில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31 தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன்பகான் அணி இன்று இன்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: குட் ஈவினிங் கன்னியாகுமரி. நீங்கள் இணைந்திருப்பது குமரி மண்ணின் அன்பலை குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் இப்போது மாலை 4:03. இனி குமரி பண்பலை 101 கேட்கலாம் வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று மற்றும் நாளை

வீசக்கூடும். எனவே இந்நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 4:04. மாலை பொழுதிற்கு மயங்காதவர்கள் யாரும் உண்டோ? சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பும் ஒரு பொழுது மாலை பொழுது. இந்த மாலை பொழுதில் மனதை மயக்கும் பாடல்கள் கேட்டு ரசிப்போம். குமரி பண்பலை 101 திரை இசை. ஆண்மையர்களே, குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது திரை இசை. மனம் புரியா என்ன அறியா சுகம் தர வருகின்றது. இட்லி கடை திரைப்படத்திலிருந்து தானிஷ் வரிகளில், ஜி வி பிரகாஷ் இசையில், தனுஷ் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல் உங்களுக்காக இதோ.

0: சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: நேரம் இப்போது 4:09. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 திரை இசை. அழகான பாடல்கள் கேட்டிருக்கோம் இல்லையா? அந்த வரிசையில அடுத்ததாக கண்ணால் பேசி காதல் வலை வீச வருகின்றது. மாமன் திரைப்படத்திலிருந்து விவேக் வரிகளில், ஹேஷம் அப்துல் ஹவாப் வரி இசையில், ஸ்வேதா மோகன் பாடிய ஒரு அழகான பாடல் வருகிறது. கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

மூன்று வேறு வேறு துறைகளின் முக்கிய தகவல்கள் ஒரு சேர வருகின்றது. நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 6:15. ஆம் நேர்களே, இன்று மாலை 6:15 நம் குமரி பண்பலை 101 3 in 1 கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நேரம் இப்போது மாலை 4:13. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 திரை இசை. திரை இசை கேட்டு ரசித்துட்டே இருக்கிறோம். அந்த வகையில அடுத்ததாக சொல்லாமல் சொல்லி மனதில் நில்லாமல் நிற்க வருகின்றது. மோகன் ராஜன் வரிகளில், ஷான் ரோல்டன் இசையில், பிரதீப் குமார் சிவாங்கி பாடிய பாடல் லப்பர் பந்து திரைப்படத்திலிருந்து. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேர்களே, நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:25 உழவர் உலகம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. கணபதிபுரம் வளம்குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய செயல்பாடுகள் வேளாண் நேரலை. பங்கேற்கிறார் கணபதிபுரம் வளம்குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய தலைவர் முனைவர் ஏ அனீஷ் விவேக் சந்தியா அவர்கள். நிறைவாக நொடிகளில்

சில நுட்பங்கள். நெல்லில் விதை நேர்த்தி தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேர்களே, இன்றிரவு 7:25 நம் குமரி பண்பலை 101 உழவர் உலகம் நிகழ்ச்சியில்

நேரம் இப்போது 4:19. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 திரு இசை. அழகான பாடல்கள் இனிய மாலை பொழுதில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில கால்களை மிதக்க வைத்து மனதை பறக்க வைக்க வருகிறது பார்வதி மீரா வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் மதுஸ்ரீ பாடிய பாடல் பிரதர் திரைப்படத்திலிருந்து. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேரம் இப்போது 4:23. நீங்கள் கேட்டு வாசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. திரை இசை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில அடுத்ததா

தொடரும் தண்டவாளமாய் ரயிலின் பயணமாய் இனிமை சேர்க்க வருகின்றது உமாதேவி வரிகளில் கோவிந்த் வசந்த் இசையில் பிரதீப் குமார் சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடிய ப்ளூ ஸ்டார் திரைப்பட பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
1: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
0: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
1: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.

குமரி பண்பலை 101.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரை இசை. திரை இசையை நிறைவு செய்ய வருவது ஆர் ரஹ்மான் இசையில் பாடல் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து வருகிறது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: மனதை மயக்கும் பாடல்கள் கேட்டு ரசித்தோம். குமரி பண்பலை 101 திரை இசையில் நேரம் இப்போது மாலை 4:30. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதற்கு பல்வேறு கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. சிலி நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸுடன் பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உள்நாட்டு சமையல் எரிவாயு உற்பத்தி நாளொன்றுக்கு 36,000 டன்னிலிருந்து 54,000 டன்னாக அதிகரித்துள்ளது என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக அதிக அளவில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த 3 தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சென்னை IIT-யில் BS படிப்புக்கு 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31 தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று IIT நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் ஸ்வீர், மெய்ரபா லூவாங் ஆகியோர் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இண்டர் காஷி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் மாலை 5:03. காலங்கள் பல கடந்து மனதோடு நேசம் வீசும் இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மனம் வீச ஆரம்பமாகிறது முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்.

முளைச்சரம் நிகழ்ச்சியில் முதலில் வருவது சிஸ்டிஸ் பாடல். பூவை தேடும் வண்டு போல நீயும் என்னை வட்டமிடுவதும் ஏனோ. ஏ மருதகாசி வரிகளில் கே வி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், கே ஜமுனா ராணி பாடிய பாடல் வருகிறது குமுதம் திரைப்படத்திலிருந்து.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். முல்லைச்சரத்தில் இனி வருவது 70s பாடல். வான்கோளம் போட்டு மலைத்துளிகள் பொழிந்து வாடைக்காற்று வரவேற்கிறது, யாருக்கு இந்த வரவேற்போ? கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன், இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்பட பாடல்.

0: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
1: இனிய மாலை பொழுது 5:14 இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில்.

முளைச்சரத்தில் இனி வருவது 80s பாடல். மனம் வீசும் மலர்கள் இன்று மனதோடு பேசுகிறதே, இது என்ன மொழியோ? எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் வருவது மங்கை ஒரு கங்கை திரைப்பட பாடல்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: நேரம் இப்போது 5:21. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். உன்னை காணா நேரம் நொடிப்பொழுதும் பல யுகங்களாக மாறுவதும் ஏனோ. 90s தொடக்கத்திலிருந்து வாழையின் வரிகளில் இளையராஜா இசையில் SB பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர் குரலில் வருகிறது சத்யா திரைப்பட பாடல்.

0: நேர்களே, இன்றிரவு 7:25 நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 உழவர் உலகம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. கணபதிபுரம் வளம் குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய செயல்பாடுகள் வேளாண் நேரலை இடம்பெறும். இதில் பங்கேற்கிறார் கணபதிபுரம் வளம் குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய தலைவர் முனைவர் ஏ அனிஷ் விவேக் சத்யா அவர்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். நெல்லில் விதை நேர்த்தி தகவல்களை தருகிறார் திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில். நேரம் இப்போது 5:27. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். உன்னை காணா நேரம் நொடி பொழுதும் பல யுகங்களாக மாறுவதும் ஏனும். 90s தொடக்கத்திலிருந்து வாளியின் வரிகளில் இளையராஜா இசையில் அழகான ஒரு பாடல் கேட்டோம். அடுத்ததாக வருகின்றது 90s நிறைவு பகுதியில் வெளியான வாளி திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் ஹரிஹரன் பாடிய பாடல்.
1: October 28, 1886. The statue of May 29, 1917. January 31, 1919. September 19.

0: நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: கிட்ட
0: போய் வாங்கிட்டு மாதிரிதான் இருக்கு. அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

நேரம் இப்போது 5:34 நிமிடமாகிறது. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். காதல் சுகமான தேடல் என்றால் உன்னில் தேடி தேடி தொலையவா. இனி வருவது 2K பாடல் ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க திரைப்படத்திலிருந்து ரமேஷ் விநாயகம் இசையமைத்து ஸ்ரீவர்தினியுடன் இணைந்து பாடிய பாடல்.

இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. என் மன வீட்டில் வாசம் செய்யும் நீ, என் வீட்டில் வந்து சேரும் நாளும் எதுவோ. 2K10 பாடல் இனி வருகிறது. நாணயம் திரைப்படத்திலிருந்து தாமரை வரிகளில், ஜேம்ஸ் வசந்த் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரல்களில்.

நேர்களே, நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 சிறுவர்களுக்கான நேரம் இன்றிரவு 8:05. ஆம் நேர்களே, இன்றிரவு வளம் வர காத்திருக்கிறது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. இதில் உங்கள் வீட்டில் பள்ளி படிக்கும் மாணவர்கள் இருந்தால் அவர்கள் திறமையை வெளிக்கொணரலாம். பாடலாகவோ கதையாகவோ கடிச்சோக்காகவோ இல்லை கவிதையாகவோ வெளிப்படுத்தலாம். அதற்காக அழைக்கலாம் 0462 அப்படிங்கிற கோட் நம்பரை பயன்படுத்தி 2602 என்ற எண்ணிலோ 2907222 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். அல்லது 8903257039 இந்த எண்ணிலும் நீங்கள் அழைத்து எங்களோடு பேசலாம். அப்போ மறந்துடாதுங்க, இன்றிரவு 8:05 நம் குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நேரம் இப்போது 5:49. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். குயில் என மனம் குவிகிறது, மயில் என மனம் ஆடுகிறது, இது என்ன உணர்வோ? ஆனால் என்றும் கிடைக்குமா இந்த உணர்வு? K15 பாடல் வருகிறது. ரோமியோ ஜூலியட் திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில், விஷால் சுனிதா சாரதி பாடிய பாடல்.

இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள பாடல்களை. நேரம் இப்போது 5:55 ஆகிறது. ஆம் நேர்களே, இது முல்லைச்சரத்தை நிறைவு செய்யும் பகுதி. மிதமலையோ அடைமலையோ என்றும் என்னை விட்டு போகாது, என்னோடு இருப்பாயா? முளைச்சரத்தை நிறைவு செய்ய வருகிறது 2020 பாடல். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்திலிருந்து விக்னேஷ் சிவன் வரிகளில், மசாலா கஃபே இசையில், ரஞ்சித் குரல்களில்.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: நேரம் மாலை 6 மணி. கடல் அலை என மனதை நனைக்கும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நம் வானில் இன்று வலம் வரும் நிகழ்ச்சிகளையும் நாளை நம் வாசல் மனம் வீசும் நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம் நிகழ்ச்சி நிரலாய். நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி,

0: கலப்பை கட்டி குழந்தையின்மை சிகிச்சை ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். சீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Sciences ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 63845-5511.
2: AGK College of Arts and Sciences, autonomous, NACA plus accredited college, 100% placement assistance. Admissions open, Coimbatore. Conditions apply.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
4: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
5: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 3 in 1, 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 இசை நேரம், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள். 7:25 உழவர் உலகம். இதில் உழவருக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. கணபதிபுரம் வளம் குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய செயல்பாடுகள், வேளாண் நேரலை. பங்கேற்கிறார் கணபதிபுரம் வளம் குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய தலைவர் முனைவர் ஏ அனீஷ் விவேக் சத்யா அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள். நெல்லில் விதை நேர்த்தி தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 9:15 திரை இசை. இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் நேரலை, 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவருக்கான அறிவிப்புகள், காலை 7:00 வட்டார செய்திகள், 7:05 திரை இசை, 7:10 அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை. இதில் திரை இசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒளிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00, இரவு 10:00. காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். நாளை காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி எபிசோட் 2. தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்ட ஆலியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி சுதாலட்சுமி அவர்கள். காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்ட நாள் வானொலி நேயர் ஆ மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். நாளை காலை 9:02 சர்மரோக நிவாரணி சைவால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. காலை 9:07 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேரலை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
6: This is Akashvani, the news read by Naresh Magho.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.

நேரம் 6:10. காதோடு பல கருத்துக்கள் சொல்லும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். சேவை செய்திகள். மேலச்சங்கரன் குளியூர் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 திருவிளக்கு பூஜை, இரவு 8 சிறப்பு பூஜை, நாளை காலை 6 பூஜை. சகாயபுரம் புனித இடைவிடா சகாய அன்னை திருத்தல திருவிழாவில் நாளை காலை 6:45 நவநாள் திருப்பலி. கோடைக்காலங்களில் திரவ உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் உணவு வணிகர்கள் உணவு பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும், நுகர்வோர்களும் கவனத்துடன் இருக்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தை குறைக்க பலவித குளிர்பானங்கள் மற்றும் பழச்சாறுகளை அருந்தும் சூழல் காணப்படுகிறது. அதனால் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் சாலையோர மற்றும் நிரந்தர குளிர்பான கடைகளில் பரவலாக பொதுமக்களின் நுகர்வு அதிகரித்துள்ளது. இத்தருணத்தில் சாலையோர மற்றும் நிரந்தர வணிகம் செய்யும் வணிகர்கள் பொதுமக்களுக்கு தரமான மற்றும் பாதுகாப்பான குளிர்பானங்கள் மற்றும் பழச்சாறுகள் வழங்குதலை உறுதி செய்திட வேண்டும். சாலையோர உணவு வணிகர்கள் உட்பட அனைத்து வணிகர்களும் உணவு பாதுகாப்பு தர சான்றின்படி உணவு பாதுகாப்பு உரிமம் அல்லது பதிவு சான்றிதழ் பெற்றிருத்தல் வேண்டும். குளிர்பானங்கள் தயாரிக்க பயன்படுத்தும் அனைத்து மூலப்பொருட்களும் உணவு பாதுகாப்பு உரிமம் பெற்ற உணவுப் பொருட்களாக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக பயன்படுத்தப்படும் குடிநீர் தரச்சான்று மற்றும் உணவு பாதுகாப்பு உரிமம் பெற்ற குடிநீராக இருத்தல் அவசியம். அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேலான செயற்கை வண்ணங்களை சேர்த்தல் கூடாது. நுகர்வோருக்கு வழங்கும் முன்னர் அதன் காலாவதி தேதியை உறுதிப்படுத்திட வேண்டும். இனிப்பு சுவை கூட்ட எவ்விதமான வேதிப்பொருட்களையும் சேர்க்கக்கூடாது. பழசாற்றில் சேர்க்கப்படும் ஐஸ் கட்டிகளை உணவு பாதுகாப்பு உரிமம் பெற்று பாதுகாப்பான நீரில் தயாரிக்கப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வழங்குதல் வேண்டும். கடையில் உணவு பாதுகாப்பு உரிமம் உள்ளதா என்பதை உறுதி செய்யவும், அவ்வாறு உணவு பாதுகாப்பு உரிமம் இல்லையெனில் அக்கடையில் எவ்வித உணவுப் பொருட்களையும் வாங்கக்கூடாது. திறந்த நிலையில் உள்ள எந்த வகை திரவ ஆகாரங்களையும் நுகர்வோர் தவிர்க்க வேண்டும். பொட்டலமிட்ட திரவ ஆகாரங்களில் பாக்கெட்டுகளின் தயாரிப்பு தேதி, காலாவதி நாள் உள்ளிட்ட அனைத்து லேபிள் விவரங்களும் உள்ளதா என்பதை கவனித்து வாங்க வேண்டும். நுகர்வோர்கள் கோடை காலத்தில் அதிக அளவில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மற்றும் பாதுகாப்பான திரவ ஆகாரங்களை எடுத்துக் கொள்ள வேண்டும். நுகர்வோர் வாங்கும் திரவ உணவுப் பொருட்கள் தரத்தில் குறைபாடோ அல்லது அவற்றை விற்பனை செய்யும் கடையில் சுகாதார குறைபாடோ காணப்பட்டால் 9444042322 என்ற உணவு பாதுகாப்புத்துறையின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு புகார் தெரிவிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.

0: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: நேரம் 6:15. என்றும் இனிமையாய் வாழ்வில் நன்மையாய் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
2: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை மழு. மழு அப்படின்னா கோடாரி, பரசு. இது ஒரு ஆயுதத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை.
3: இதுக்கு உதாரணமா மறையுடையான் மழுவாளினன் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை

0: பார்க்கலாம். இந்த வாக்கியம் எங்க இருக்கு அப்படின்னா, நான்காம் திருமுறை தேவார பாடலுடைய தொடக்கம் தான் இந்த வாக்கியம். கையில மரி அதாவது மான்குட்டியையும், மழு அதாவது கூர்மையான ஆயுதமான பரசவையும் ஏந்திய மலைமகளின் இணையரான சிவபெருமானை இந்த பாடல்ல அழகா போற்றியிருக்காங்க. மரியுடையான் மழுவாளினன். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். இன்னைக்கு நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் இன்க்விசிட். INQUISITIVE இன்க்விசிட் அப்படின்னா ஆர்வம் உள்ள, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றோம்ல, அதான் இன்க்விசிட் அப்படின்னு சொல்றாங்க.
1: இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஐ லைக் ஹர் இன்க்விசிட்டிவ் ஸ்டைல் ஆஃப் கான்வர்சேஷன். அதாவது ஆர்வத்தோட உரையாடுற அவளுடைய குணம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் தான. நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம அண்டர் வாட்டர் இன்டர்நெட் இத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அண்டர் வாட்டர் இன்டர்நெட் அப்படின்னா கடலுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்நெட். அது எப்படி கடலுக்குள்ள இன்டர்நெட், அங்க ஏன் இன்டர்நெட், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம மனசுல வரும் இல்லையா, தெரிஞ்சுக்கலாம்.
0: அதாவது பூமியில 70% பகுதி கடலா தான் இருக்குது. இந்த கடலுக்குள்ள ஆயில் மற்றும் கேஸ் ரிசர்ச், கிளைமேட் மானிட்டரிங், மெரைன் லைஃப் ஸ்டடி, சப்மரைன்ஸ் கம்யூனிகேஷன் இதெல்லாம் நடக்கணும்னா டேட்டா டிரான்ஸ்பர் தேவைப்படுது. நாம யூஸ் பண்ற வைஃபை ரேடியோ இன்டர்நெட் டிராபிக்ல பெரும் பகுதியை கேரி பண்றது இந்த கடல்கள் தான். அதாவது நம்ம வாட்ஸ்அப் மெசேஜஸ் கூட கடலுக்கு அடியில கேபிள் வழியா தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கு.
1: சோ யோசிச்சு பாருங்க, அடுத்த தடவை நீங்க மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து ஓஷன் எல்லாம் கடந்து கடந்து போயிட்டே இருக்கு.
0: இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:21.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: பிளஸ் டூ முடிச்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், கோச்சிங் கிளாஸ் போகணும், டிகிரியும் படிக்கணும். எந்த காலேஜ்க்கு போலாம்?
4: ரியா, தூத்தூர் செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிற மாதிரி குரூப் 1-4 கோச்சிங் டாப் ஐஏஎஸ் அகாடமியுடன் இணைந்து வழங்கும் TNPSC கோச்சிங்கும் இங்க இருக்கு.
3: அப்போ செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
4: செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ், தூத்தூர்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் கால் செல் 8903065210.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
8: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU and கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
10: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
11: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
10: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
11: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
12: Consciously super specialty hospital Parvathipuram Nagarkoil emergency services 24 hours anithu sigichai muraigal ore idathil
13: ungal idayathai maaridipil irundhu paadhigaathida angiogram angioplasty open heart surgery pacemaker pondra sigichaigalukku Consciously super specialty hospital.
14: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
15: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
14: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
15: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
14: சேர்க்கை நடைபெறுகிறது.
16: SS நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
17: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
18: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
17: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
19: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
17: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
19: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு பக்கலை.
0: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
6: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
3: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
6: 2 வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666,
3: செல் நம்பர் 9488-230666.
2: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal, Nagarkoval, or call 63845-5511.
9: AGK College of Arts and Science, autonomous, NACA plus accredited college, 100% placement assistance. Admissions open, Coimbatore. Conditions apply.
5: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
7: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
5: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
7: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை

0: சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற.
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
0: போன் 7358 7373 7358.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி.
3: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்.
4: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்.
3: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
4: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
3: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
4: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
2: நேரம் இப்போது 6:26.
5: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
6: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம். நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
7: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம் மில்லிசை.
8: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்டேன்.
9: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
10: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.
11: காற்றடிக்கும் திசை என தொடங்கும் பாடலை பாடியவர் ஜெயஸ்ரீ ஜெகன். எல் கிருஷ்ணன் இசையில் அமைந்த பாடலை இயற்றியவர் நெல்லை வினயசாந்தி.

மெல்லிசை கேட்டோம். தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

தலைப்புச் செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நாளை பேரவையில் நம்பிக்கை கோருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி டெல்டா மற்றும் தென் தமிழக

மேற்கு தொடர்ச்சி, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக உள்ள முன்னாள் முதலமைச்சரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 17 உறுப்பினர்களும் அஇஅதிமுகவின் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் 30 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் இரு பிரிவுகளாக செயல்படுகின்றனர். சட்டப்பேரவையில் நாளை பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருப்பதால் ஆளும் தாவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் செயல்படும் பிரிவில் உள்ள முன்னாள் அமைச்சரும் மூத்த உறுப்பினருமான திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், திரு எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுகவின் அடிப்படை கொள்கையை மாற்ற நினைப்பதாகவும் இது கட்சியின் வருங்காலத்திற்கு நல்லதல்ல என்றும் கருதி இந்த முடிவை மேற்கொண்டதாகவும் கூறினார். திமுகவை எதிர்க்கவே அஇஅதிமுக உருவாக்கப்பட்டதாக கூறிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமி தாம் முதல்வராக நியமிக்கப்படுவதற்கு திமுகவின் ஆதரவை தேட முயற்சித்ததாக குற்றம் சாட்டினார். இதனை எதிர்த்து அஇஅதிமுகவின் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும் அது தொடர்பாக அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தியதாகவும் இதன் காரணமாகவே அவரது தலைமையை ஏற்க மறுப்பதாகவும் திரு சி வி சண்முகம் தெரிவித்தார். இதனிடையே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்கும் பிரிவின் மூத்த தலைவர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுகவில் பிளவு ஏற்படவில்லை என்றும் சட்டப்பேரவையில் நாளை நடைபெறும் பலப்பரீட்சையில் தாவேக அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை திரு சி வி சண்முகத்தின் இல்லத்தில் சந்தித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக தாவேக உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேரவையின் துணைத் தலைவராக தாவேக உறுப்பினர் திரு ரவிசங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இடைக்கால சட்டப்பேரவைத் தலைவர் திரு கருப்பையா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. திரு ஜே சி டி பிரபாகர் இன்று முறைப்படி பொறுப்பேற்று அவை நடவடிக்கைகளை நடத்தினார். உறுப்பினர்கள் புதிய சட்டப்பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசுகையில், சட்டப்பேரவை விவாதங்களில் அனைத்து கட்சியினருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக உறுப்பினருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அரசு நிர்வாகத்திலும் மக்கள் பணியிலும் தமிழ்நாடு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு எஸ் பி வேலுமணியும் பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், புதிய அரசு மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு மாநிலத்தில் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். அமமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எஸ் காமராஜ், தாவேக அரசுக்கு தாம் ஆதரவு அளிக்கப் போவதாக கூறினார். இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், தாம் சமநிலையோடு செயல்பட்டு அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சம வாய்ப்புகளை அளிக்க உள்ளதாக உறுதிபட தெரிவித்தார். நாளை நடைபெறும் பேரவைக் கூட்டத்தில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ளது. இதனிடையே திருப்பத்தூர் தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திரு சீனிவாச சேதுபதி நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறைகளில் ஏற்கனவே உள்ள 54 மீனவர்கள் மற்றும் அவர்களின் 264 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து இலங்கை அரசை அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளில் குறிப்பிட்ட 717 கடைகள் கல்வி நிலையங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் 500 மீட்டருக்குள் அமைந்திருப்பதாகவும், 2 வாரங்களுக்குள் இந்த கடைகளை மூட வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் குடிநீர் விநியோகத்தில் உள்ள இடர்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் களைந்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கோடை காலத்தில் தடையற்ற குடிநீர் விநியோகம்

0: சமூகத்தை உறுதி செய்யும் நோக்கில் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் லாரிகள் மூலமாகவும் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்தும் மாற்று ஏற்பாடுகளை செய்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் திங்கட்கிழமை தோறும் குடிநீர் விநியோகத்தை ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு தூர்வாரும் பணிகளையும் வெள்ளத்தடுப்பு பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் வரும் 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: நேற்று வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் இது மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பு ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மதுரையில் போக்குவரத்து துறை சார்பில் பள்ளி வாகனங்களின் வருடாந்திர கூட்டாய்வு பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி பேருந்துகளை பாதுகாப்பாக விபத்தின்றி இயக்குவது குறித்து ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தலைமையில் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வட்டார போக்குவரத்துத்துறை சார்பில் தனியார் பள்ளிகள் பயன்படுத்தும் 332 பள்ளி பேருந்துகளை ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி இன்று ஆய்வு செய்தார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோத கடத்தல்களை தடுக்கவும் வாகனங்களை கண்காணிக்கவும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகில் உள்ள பகுதிகளை கண்காணிக்கும் வகையிலும் காவல்துறை சார்பில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. மயிலாடுதுறையில் நடைபெற்ற கோடைக்கால சிறப்பு கலைப்பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முஹ்புத்ரா பகாஸ் மௌலானா இணையை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ராபா லுவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் இர்ஃபான் மஜீத்தை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் துஷார் சுவீரையும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன்பகான் அணி இன்று இன்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நாளை பேரவையில் நம்பிக்கை கோருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: புன்னகையாய்
3: இதழோர புன்னகையாய்
2: தேனோரும் பூந்தோட்டமாய்
3: தேனோரும் பூந்தோட்டமாய்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
3: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி பண்பலை 101
3: குமரி பண்பலை 101
4: நேரம் இப்போது 6:40. தேடலின் தாகம் தீர்க்கும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது

திரை இசை நேரம். திரை இசையில் முதலில் வருவது தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து சிவா ஆனந்த் வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையில் சின்மயி பாடிய பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேரம் இப்போது 6:45. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரை இசை. திரை இசையில் இனி வரும் பாடல் தாண்டவம் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் நா முத்துக்குமார் வரிகள் வருகிறது. சைந்தவி, சத்யபிரகாஷ், ஜி வி பிரகாஷ் குரல்களில்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நேயர்களே, நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:25 உழவர் உலகம். இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, கணபதிபுரம் வளம் குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய செயல்பாடுகள், வேளாண் நேரலை. பங்கேற்கிறார் கணபதிபுரம் வளம் குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய தலைவர் முனைவர் ஏ அனிக்ஸ் விவேக் சந்தியா அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். நெல்லில் விதை நேர்த்தி தகவல்களை தருகிறார் திருப்பை சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே.

குமரி பண்பலை 101.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரை இசை. தொடரும் பாடல் அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து நான் முத்துக்குமார் வரிகளில், ஜி வி பிரகாஷ் இசையில், பெனிடயால் காஷ்மிகா ஐயர் பாடியது

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபினான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து. ப. விஜய் வரிகளில்

0: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்தோம் திரை இசை. தொடர்வது சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சல்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
1: தமிழக சட்டப்பேரவையின் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரனும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். இன்று பேரவை கூடியதும் தற்காலிக பேரவைத் தலைவர் திரு கருப்பையா இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார்.

இவர்கள் இருவரை தவிர வேறு யாரும் போட்டியிட மனு தாக்கல் செய்யாததால் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரனை அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையனும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் அழைத்து வந்து இருக்கையில் அமர வைப்பார்கள் என்று கூறி தமது பொறுப்பு இத்துடன் முடிவடைவதாக கூறி விடைபெற்றார். இதனைத் தொடர்ந்து அவை முன்னவரும் எதிர்க்கட்சித் தலைவரும் திரு ஜே சி டி பிரபாகரனின் இரண்டு கரங்களையும் பிடித்து வந்து பேரவைத் தலைவர் ஆசனத்தில் அமர வைத்தனர். உடனே திரு ஜே சி டி பிரபாகரன் அவை உறுப்பினர்களுக்கு கரம் கூப்பி நன்றி தெரிவித்தார். அப்போது உறுப்பினர்கள் மேஜையை தட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் அவை நடவடிக்கைகளை மேற்கொண்டார். பேரவைத் தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அனைத்துக் கட்சித் தலைவர்களும் பேசுவார்கள் என்று கூறி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு ராஜேஷ்குமாரை பேசும்படி அழைத்தார். காங்கிரஸ் கட்சி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்த அவர் ஆளும் தரப்பிற்கும் எதிர்த்தரப்பிற்கும் சம உரிமைகள் வழங்க வேண்டும் என்று கூறியதோடு மதச்சார்பின்மையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் மக்கள் நலனில் அக்கறை காட்டுவதாக பேரவையில் விவாதங்கள் அமைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற்ற அமமுக உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் பேசியபோது அரசுக்கு தமது ஆதரவை தெரிவித்துக் கொண்டார். முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்தில் மூன்று அறிவிப்புகளை வெளியிட்டது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் பாராட்டினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி பேசியபோது மதச்சார்பற்ற அரசாக இந்த அரசு செயல்படுவதோடு சமத்துவம் சமூக நலன் ஆகியவற்றில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு வன்னியரசு முன்னாள் முதலமைச்சரை இன்றைய முதலமைச்சர் சந்தித்தது பாராட்டுக்குரியது, இதுபோன்ற நல்லிணக்கம் தொடர வேண்டும் என்றும் சிறுபான்மை மக்களின் குரல் எதிரொலிக்க வேண்டும் என்றும் இன்று காலை 717 மதுக்கடைகள் மூடுவதாக முதலமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பை பாராட்டி அரசு 5 ஆண்டு காலம் நீடிக்க வேண்டும் என்றும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்றும் உறுதியளித்தார். அடுத்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் 1967 முதலமைச்சராக பொறுப்பேற்ற அறிஞர் அண்ணா திரு காமராஜரை சந்தித்து வாழ்த்து பெற்றது போல இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர்களை சந்தித்து ஆசி பெற்ற சம்பவம் உள்ளது என்று சுட்டிக்காட்டினார். புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தி ஆட்சிக்கு வந்த தமிழக வெற்றிக்கழக அரசின் முதலமைச்சர் மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று திரு ராமச்சந்திரன் கேட்டுக் கொண்டார். மதிமுக உறுப்பினர் திரு ராஜேந்திரன் பேசியபோது பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரன் மறைந்த திரு எம்ஜிஆரின் மாணவர் என்றார். விவாதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டும் குறைகளை நிவர்த்தி செய்வதோடு அவர்களின் கோரிக்கையையும் நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி பேசியபோது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற சமத்துவ ஜனநாயகத்தை அரசு கடைபிடிக்க வேண்டும் என்றும் சிறிய கட்சி பெரிய கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவையில் சம உரிமை வழங்க வேண்டும் என்றார். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் பேசியபோது மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்றும் தேசத்தின் நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து அரசு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கொங்கு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் திரு நித்யானந்தன் பேசியபோது பொள்ளாச்சி தொகுதியில் தமது வெற்றிக்கு பாடுபட்ட அனைவருக்கும் வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு அவையில் பேசுவதற்கு அனைத்து உறுப்பினர்களுக்கும் சமவாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றார். மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா பேசியபோது பேரவைத் தலைவரும் துணைத் தலைவரும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது பாராட்டுக்குரியது என்று தெரிவித்தார். ஏற்கனவே அவையில் உறுப்பினராக இருந்து அனுபவம் பெற்ற பேரவைத் தலைவர் அவையின் மரபுகளை நடுநிலையோடு கடைபிடித்து ஒரு கட்சி சார்பாக மட்டுமல்லாமல் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி பேசியபோது அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் வணக்கம் தெரிவித்து தமது உரையை தொடங்கினார். 1967 அண்ணா முதலமைச்சராக இருந்த காலத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராக இருந்த தமது தாத்தா திரு கே விநாயகம் அவர்களுக்கும் முதலமைச்சருக்கும் இடையே நடந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டினார். யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு என்று திரு விநாயகம் கூறியதற்கு பதிலளித்த அன்றைய முதலமைச்சர் திரு அண்ணா மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு என்று கூறியதை சுட்டிக்காட்டி இந்த அவையில் அதுபோன்ற ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்றார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் இன்றைய கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணிக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேசியபோது இந்த அவையின் மாண்பும் மரபும் மாறாமல் தராசு முள் போல நடுநிலையுடன் பேரவைத் தலைவர் செயல்பட வேண்டும் என்றும் அனைவருக்கும் சமவாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக சார்பில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு எஸ் பி வேலுமணியும் பேசியது வியப்பளித்தது. ஒரே கட்சி சார்பில் இரண்டு பேர் பேசியது கட்சி பிளவுபட்டுள்ளது மறைமுகமாக தெரிவித்தது. முதலில் பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி தமது கட்சி சார்பில் பேரவைத் தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையோடு தராசு போல பேரவைத் தலைவர் செயல்பட வேண்டும் என்றும் மக்கள் பிரச்சினையில் தமது கட்சி

0: ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் தெரிவித்தார். திரு எஸ் பி வேலுமணி பேசியபோது பேரவைத் தலைவர் எம்ஜிஆரின் அன்பை பெற்றவர் என்றும் அரசுக்கு தமது கட்சி ஆதரவளிக்கும் என்றும் ஏற்கனவே பேரவையில் உறுப்பினராக இருந்து அனுபவம் பெற்றதால் நடுநிலையோடு செயல்படுவார் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசியபோது இரண்டாவது முறையாக தாம் வெற்றி பெற வாக்களித்த சேப்பாக்கம் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்ததோடு திமுகவுக்கு 1,54,00,000 வாக்களித்த மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்துக் கட்சித் தலைவர்களையும் சந்தித்து வாழ்த்தை பெற்ற அரசியல் நாகரீகம் தொடர வேண்டும் என்று அவர் கூறினார். சட்டப்பேரவையில் எதிரிக் கட்சியாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக திமுக செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையில் திமுக அரசு செயல்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி தாவேக அரசும் அவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அரசியலில் திமுக முதலமைச்சருக்கு சீனியர் கட்சி என்று கூறிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவையில் உங்களை கோபப்படுத்த மாட்டோம் என்று தமது பெருந்தன்மையை வெளிப்படுத்தினார். தமிழ்தாய் வாழ்த்துக்கு அனைத்து அரசு நிகழ்ச்சியிலும் முதலிடம் தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். இறுதியாக பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் பேரவை செயல்பட வேண்டும் என்றும் அதற்கான பண்பை பெற்றுள்ளவரையே தமிழக வெற்றிக் கழகம் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளது என்றும் கூறினார். அவையில் அனைவரும் சமம் என்றும் ஒரு உறுப்பினரை கொண்ட கட்சிகள் இங்கு இடம்பெற்றிருந்தாலும் அனைவரும் சமமாகவே மதிக்கப்பட வேண்டும் என்றும் நல்லவை ஏற்கப்பட்டு அல்லாதவை நிராகரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பேரவைத் தலைவரும் துணைத் தலைவரும் சாதாரண குடும்பத்திலிருந்து மக்கள் பணியாற்ற வந்தவர்கள் என்று பெருமிதத்தோடு முதலமைச்சர் தெரிவித்தார். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் எனும் வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சீராக செம்மையாக அமைதியாக நடைபெறுவதோடு ஜனநாயக பண்புகள் நெறிமுறைகளை பேணி பாதுகாக்கும் வகையில் பேரவைத் தலைவரும் துணைத் தலைவரும் பெருமை சேர்ப்பார்கள் என்று முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். பாராட்டுக்கு நன்றி தெரிவித்து பேசிய பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர், கடந்த காலங்களைப் போல அல்லாமல் அவையின் மரபுகள் காக்கப்படும் என்றும் அமைதியாக அவை நடைபெறுவதற்கு அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அனைவரின் பாராட்டுதலுக்கும் நன்றி தெரிவித்து பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரன், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் பாடலை உரத்த குரலில் பாடி தமது உரையை தொடங்கினார். தமிழ்தாய் வாழ்த்துக்கு பேரவையில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவையின் மரபு உரிமைகள் காப்பாற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். கடினமான 1,000 விளக்கு தொகுதியில் தாவேக தலைவர் வந்து பிரச்சாரம் செய்ததால்தான் தாம் வெற்றி பெற முடிந்தது என்று முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். அரசியலில் தமக்கு மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் தான் வாத்தியார் என்று பெருமிதத்தோடு கூறிய அவர், தமக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் திரு ஜே சி டி பிரபாகரனுக்குதான் திருமணம் செய்து கொடுத்திருப்பேன் என்று 1984 ஒரு கூட்டத்தில் எம்ஜிஆர் பேசியதை சுட்டிக்காட்டி அவரது அன்பை தான் பெற்றதை கூறினார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழும் எம்ஜிஆர் என்றும் விஜய் அலை விசில் அலை வீசியதால்தான் தாவேக ஆட்சிக்கு வந்தது என்றும் மக்கள் நிறைய எதிர்பார்ப்பதாகவும் அதனை முதலமைச்சரால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் என்றும் வைரக்கல் போன்ற பேரவைத் தலைவர் பொறுப்பை வழங்கிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் எந்த கட்சிக்கும் ஆதரவாக இல்லாமல் நடுநிலையோடு செயல்படுவேன் என்றும் முன்மாதிரியான பேரவைத் தலைவராக கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் திரு ஜே சி டி பிரபாகரன் உறுதியளித்தார். பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் எந்தவித ஆரவாரத்திற்கும் அமளிக்கும் இடம் கொடுக்காமல் சுமூகமாக முடிவடைந்ததற்கு பேரவைத் தலைவரும் முதலமைச்சருமே முழுமுதல் காரணம் என்றால் மிகையாகாது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் வடிவழகி கபிலன்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். வழங்குபவர் ஆர். நந்தகோபால்.
1: உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா 18 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டும் கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கி பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட வைபவம் அன்று கமலாம்பாள் தியாகராஜர் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். சிவகணங்கள்

0: மற்றும் வான வேடிக்கையுடன் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தியாகராஜா பெருவுடையாரை என பக்தி கோஷத்துடன் தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் 7 ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட புனித ஸ்தலமாக விளங்கும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருள்மிகு சாரங்கபாணி ஆலயத்தின் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் 3வது பெரிய தேராக கருதப்படும் இத்தேரோட்டம் திருவாரூர் மற்றும் திருவல்லிபுத்தூர் தேர்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பிடம் பெற்றுள்ளது. சுமார் 550 டன் எடையும் 110 அடி உயரமும் கொண்ட இந்த பிரம்மாண்ட தேர் 4 பெரிய குதிரைகள் இழுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத சாரங்கபாணி சுவாமி தேரில் எழுந்தள்ளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாரங்கா சாரங்கா என பக்தி புழக்கமிட்டு தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். முருகக்கடவுளின் அறுபடை வீடுகள் 4 படை வீடாக விளங்கும் சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் வள்ளி தெய்வானையுடன் ஆறுமுக சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த ஆண்டு வேளாண் வளம் சிறக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் மா, பலா, வாழை உள்ளிட்ட பல்வேறு விளைபொருட்கள் தேரில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சிறப்பு அம்சமாக அமைந்திருந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வீரமாமுனிவரால் கட்டப்பட்டதும் பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதுமான இந்த பேராலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு பெருவிழா நடைபெற்று வருகிறது. அதன்படி மாதா உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து வரப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. கொடியினை கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் திரு ஜீவானந்தம் புனிதம் செய்து ஏற்றி வைத்தார். கொடியேற்றத்தில் பங்கேற்ற ஏராளமான மக்கள் மரியே வாழ்க என்று பக்தி கோஷமிட்டு வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான நாளைய மறுதினம் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா தேர்பவனி நடைபெற உள்ளது. தஞ்சாவூர் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டம் நாளைய மறுதினம் வியாழக்கிழமை நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த திட்ட விளக்கங்கள் அளிக்கப்பட உள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் அனைவரும் வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், கூட்டுறவு, நீர்ப்பாசனம், கால்நடை, மின்சாரம் போன்ற விவசாயம் தொடர்புடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டமன்ற பேரவை தேர்தல் முடிவுற்றதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டது. எனவே தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று நடைபெற்று வரும் பொதுமக்கள் குறைத்தீர்க்கும் கூட்டம் மற்றும் இதர சிறப்பு குறைத்தீர்க்கும் கூட்டங்கள் இனி தொடர்ந்து நடைபெறும் என்று தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டி மாதா புனித பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா நடைபெற்று வரும் சூழ்நிலையில் அது சமயம் திருவிழாவிற்கு வரும் பக்தர்கள் கொள்ளிடம் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. இதனை மீறுபவர்கள் மீது காவல்துறையினர் மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். 206வது செவிலியர் தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனையில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மருத்துவமனையில் பணியாற்றி வரும் செவிலியர்கள் ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் மெழுகுவர்த்தி ஏந்தி செவிலியர் தின உறுதிமொழியை அவர்கள் எடுத்துக்கொண்டனர். 17வது சட்டமன்ற பொது தேர்தல் வாக்கு எண்ணும் பணி தஞ்சாவூர் மாவட்டத்தில் 3 இடங்களில் நடைபெற்றது. தஞ்சாவூர், கும்பகோணம், பட்டுக்கோட்டை என 3 இடங்களில் நடைபெற்ற வாக்கு எண்ணும் பணி காலை 8 மணி முதல் தொடங்கி மாலை 7 மணி வரை நடைபெற்றது. திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் வெற்றி பெற்றார். திருவிடைமருதூர், திருவையாறு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, ஒரத்தநாடு ஆகிய தொகுதிகளை திமுக கைப்பற்றியது. தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றியது. பாபநாசம் சட்டமன்ற தொகுதியை இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கைப்பற்றியது. காலை 8 மணி முதல் தொடங்கி மாலை 7 மணி வரை நடைபெற்ற இந்த வாக்கு எண்ணும் பணியானது அமைதியான முறையில் நடைபெற்றது.
1: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். நந்தகோபால். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிக்க தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார்.

அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் 2,800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லுவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இணையதள குற்றங்கள் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மையமும் ரிசர்வ் வங்கியின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான மையமும் இணைந்து சட்டவிரோத போலி வங்கிக் கணக்குகளை தடுப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்திட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வங்கிகள் முழுமையான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பில் செயல்பட்டு வருவதால் இணையதளங்களை பயன்படுத்தி நிதி முறைகேடுகள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெறுவதாகவும் இதனை தடுக்க திறன்மிக்க ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அமைப்பு அவசியமாகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய சமூக அறிவியல் கவுன்சிலின் 58வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பாரம்பரிய அறிவுசார் தகவல்கள், தாய்மொழி வழி கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதிய சமூக அறிவியல் கவுன்சில் புதிய கோணங்களில் சமூக அறிவியல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கலாச்சாரம், ஆன்மீகம், அறிவாற்றல், சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக கொண்டிருப்பது இந்தியா என்றும் அவர் கூறினார். சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டது நாட்டின் பெருமையை உயர்த்தியிருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், தொழிற்சாலைகளில் பணியாற்றுவோரின் இன்னல்களை குறைக்கும் வகையில் நலத்திட்டங்கள் அமைந்துள்ளதாக கூறினார். 10 ஆண்டுகளுக்கு முன் 29 கோடி தொழிலாளர்களுக்கு அரசு திட்டங்களின் சலுகைகள் அளிக்கப்பட்டதாகவும் தற்போது 94 கோடி தொழிலாளர்கள் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியையும் தொழிலாளர் நலனையும் மையப்படுத்தி சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு அதற்கான தொழிலாளர் நடைமுறை சட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஏழை எளிய விவசாய மற்றும் தொழில்துறையில் பணியாற்றுவோருக்கென அதிக திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அஞ்சலகங்களின் சேவையை மேம்படுத்துவதற்கான தொழில்நுட்பம் குறித்து மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்த அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர், அஞ்சலகங்கள் மூலம் நிகழ்நேர சேவைகளை அளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். உள்ளூர் மக்களின் தேவைகள், அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கையை உள்ளூர் அஞ்சலகங்கள் மூலம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அஞ்சல் துறை கட்டமைப்பு மூலம் மேலும் பல சேவைகளை வழங்குவது குறித்தும் திரு சந்திரசேகர பெம்மசாணி ஆய்வு செய்தார். நாட்டில் உள்ள நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிப்பதற்கு தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு 40 முதல் 50 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு ஆலோசனைக் குழு நீதிமன்றங்களில் மேற்கொள்ள வேண்டிய கட்டமைப்பு திட்டங்களுக்கு போதிய நிதியை அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையில் அமைய உள்ள உயர் அதிகாரம் கொண்ட இந்த குழுவில் நீதிபதிகள் திரு தேவாங்சு பாசக், திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா, திரு சோமசேகர் சுந்தரேசன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டின் மருத்துவ கட்டமைப்பின் ஆதாரமாக புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற எய்ம்ஸ் மருத்துவக் கல்வி நிறுவனத்தின் 51வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நவீன மருத்துவ வசதிகளுடன் நோயாளிகளுக்கு உயர்தரத்திலான சிகிச்சையை எய்ம்ஸ் வழங்கி வருகிறது என்று கூறினார். ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வெளி நோயாளிகளுக்கு இந்த மருத்துவமனை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உயர்தர சிகிச்சை வழங்குவதில் எய்ம்ஸுக்கு ஈடு இணையில்லை என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேச

0: பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, மருத்துவத்துறையில் எய்ம்ஸுக்கு உள்ள சிறப்பான இடத்தை எந்த நிறுவனமும் பெற முடியாது என்று கூறினார். மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கு முன்னோடியாகவும் இது திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 11 ஆண்டுகளில் 2,800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு நாட்டில் 7 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும் தற்போது இதன் எண்ணிக்கை 23 உயர்ந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 390 825 உயர்ந்துள்ளது என்றும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள அழைப்பை பிஜேபி வரவேற்றுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா, வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருப்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று கூறினார். பிரதமரின் இந்த கோரிக்கைக்கு மக்களும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் செவிசாய்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டில் தற்போது அத்தியாவசியப் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லை என்றும் இதற்காக மத்திய அரசு சிறப்பான நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய போர் சூழலை அடுத்து உலகின் பல நாடுகளில் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உச்சத்தை தொட்டபோதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படவில்லை என்று கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் விஷயத்தில் காங்கிரஸ் மக்களை திசை திருப்பும் வகையில் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்தார். NCERT மற்றும் CBSE பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு பாடங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், இப்பாடத்திட்டங்களில் 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை முதல்கட்டமாக இந்த பாடம் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாணவர்களின் சிந்தனை திறனை மேம்படுத்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் பாடமும் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான NCERT பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான பாடப்புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தின் கொடைக்கானல் பூங்காவில் உள்ள மலர் படுகைகளில் 1,500 வகையான வண்ண ரோஜா மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. இதனை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான ரோஜா பூங்கா தற்பொழுது வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. இங்குள்ள 16,000-க்கும் மேற்பட்ட செடிகளில் கவாத்து பணிகள் முடிந்து தற்பொழுது சன்கோல்டு, ஈஃபில் டவர், சம்மர் ட்ரீம் உள்ளிட்ட 1,500 வகையான ரோஜாக்கள் பூத்து குலுங்குகின்றன. சமவெளி பகுதியின் வெப்பத்தை தவிர்க்க இங்கே வரும் சுற்றுலா பயணிகள் குளுமையான சூழலில் இந்த மலர் படுக்கைகளை கண்டு வியப்பதுடன் ஆர்வத்துடன் செல்பி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்கின்றன. ஒரே இடத்தில் இத்தனை வகையான ரோஜாக்களை காண்பது தங்களுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லூவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் எர்ஃபான் மஜீத்தை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் துஷார் சுபீரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷிய இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இண்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிக்க தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் 2,800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லூவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குழுமையாய், இரவு பொழுதின் இனிமையாய் என்ற

0: எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
2: குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது.
6: உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன.
2: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
7: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
8: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் மேகமூட்டத்துடனும் காணப்படும். வேளாண் அறிவுரை. ரப்பர் மரங்களில் நெகிழி மழை தடுப்பான்களை பயன்படுத்தி பால்வடியின் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். மழை இருப்பதினால் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். தென்னை மரங்களுக்கு உரிய வடிகால் வசதி செய்யவும். இல்லாவிட்டால் தொடர் மழையினால் தென்னையின் வேரை பூஞ்சான நோய் தாய்க்க வாய்ப்புள்ளது. மிளகு கொடியில் தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். ஜாதிக்காய், கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலங்களில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். விதை பரிசோதனை செய்ய விவசாயிகளுக்கு அழைப்பு. விதை உற்பத்தியாளர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் விதையின் உண்மையான தரத்தை உறுதி செய்யும் பொருட்டு விதை பரிசோதனை செய்யப்படுகிறது. ஒரு விதை குவியலின் புற தூய்மை, முளைப்புத்திறன், பிற ரக கலப்பு, ஈரப்பதம் ஆகியவற்றை உறுதி செய்யும் விதமாக விதை பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. புற தூய்மை பரிசோதனையின் போது தூய விதைகளுடன் களை விதைகள், பிற பயிர் விதைகள் மற்றும் பிற பொருட்கள் கலந்துள்ளனவா என கண்டறியப்படுகிறது. முளைப்புத்திறன் பரிசோதனையின் போது நாற்றுகளை இயல்பானது, இயல்பற்றது எனவும், முளைக்காத விதைகள் உயிரற்றது, கடினமானது, உயிருள்ள முளைக்காத விதைகள் எனவும் வகைப்படுத்தி முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. விதை மாதிரிகளில் பிற ரக விதைகள் கலந்துள்ளனவா என்பதை நுண்ணோக்கி மூலம் கண்காணித்து ரகத்தின் குணநலன்கள் கருத்தில் கொண்டு பிரித்தெறியப்படுகிறது. விதையின் ஈரப்பதம் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கக்கூடாது. சரியான ஈரப்பத நிலையில் உள்ள விதைகள் பூச்சி மற்றும் பூஞ்சான தாக்குதல் இன்றி சேமித்து வைக்கக்கூடிய நிலையில் இருக்கும். விதை பரிசோதனை செய்ய விதை மாதிரியுடன் விதை பரிசோதனை கட்டணம் ₹80 செலுத்த வேண்டும். விதை மாதிரியுடன் பயிர் ரகம், குவியல் எண் மற்றும் தேவைப்படும் பரிசோதனை அனுப்புநர் பெயர், முகவரி, தொடர்பு எண்ணுடன் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ விதை மாதிரியினை கொடுத்து பயன்பெறுமாறு விதை பரிசோதனை ஆய்வக மூத்த வேளாண்மை அலுவலர் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
10: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
11: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.
2: இனி கேட்கலாம்

0: கேட்டு இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. கணபதிபுரம் வளங்குன்றா நீரேரி வளர்ப்பு மைய செயல்பாடுகள். கணபதிபுரம் வளங்குன்றா நீரேரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ அனிச் விவேக் சந்தியா அவர்களுடன் வேளாண் நேரலை

0: முனைவர் ஏ அனிச் விவேக் சந்தியா அவர்களுடன் வேளாண் நேரலை. நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் நெல்லில் விதை நேர்த்தி திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணைப் பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
0: வேளாண் பெருமக்களை, நாம் ஒரு சபதம் ஏற்போம். நாட்டின் எந்த பகுதியிலும் தரிசு நிலங்கள் இருக்க அனுமதிக்க மாட்டோம். தரிசு நிலங்களை பசுமை பூமியாக்க எங்களால் ஆன முயற்சியில் ஈடுபாடு கொள்வோம் எனும் சபதம் ஏற்போம். நம் நாட்டை வேளாண் உற்பத்தி ரீதியாக முன்னோக்கி அழைத்து செல்வோம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கனவதிபுரம் வளங்குன்றா நீரியரின் வளர்ப்பு மைய செயல்பாடுகள் குறித்த பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நம் மாவட்டத்தை பொறுத்தளவில் கடல் வளம் அதிகமாக காணப்படுகிறது. எனவே கடல் சார்ந்த மீன்களை வளர்த்து மக்கள் வளமுடன் திகழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் நம் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நிறுவனங்களை ஏற்படுத்தி பயிற்சிகள் கொடுத்து வருகிறது. அந்த வகையில் இறால் வளர்த்து இனிமையான வாழ்வை காண முடியும் என்கின்றனர். இறால் வளர்ப்பு கடினமான பணியா, கடல் நீர் கட்டாயமா, பணம் அதிக அளவில் தேவைப்படுமா, தொழில் சவால்கள் நிறைந்ததா, சந்தை வாய்ப்புகள் எப்படி, இப்படியான பல்வேறு சந்தேகங்களுக்கும் இன்றைய வேளாண் நேரலை வாயிலாக தெளிவுபடுத்துவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கனவதிபுரம் வளங்குன்ற நீரியுரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஏ அனிச் விவேக் சந்தியா அவர்கள். இப்போது அவர்களிடம் பேசுவோம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: நீங்க கனவதிபுரம் வளங்குன்றா நீரியுரி வளர்ப்பு மையத்தில் பணியில சேர்ந்து எவ்வளவு நாட்கள் ஆகுது?
2: ஐயா, 2018 வந்து நாங்கள் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் சென்னைக்கு போனேன். அதுக்கப்புறம் 4 வருஷம் தூத்துக்குடி. இப்போ மறுபடியும் 2026 மறுபடியும் கனவதிபுரம் வந்திருக்கேன். இங்கே வந்து 1.5 மாதம் ஆயிடுச்சு.
0: சரி, கனவதிபுரம் வளங்குன்றா நீரியுரி வளர்ப்பு மையத்தினுடைய நோக்கம் என்ன?
2: இதனுடைய நோக்கம் வந்து ஆராய்ச்சிகளும் பயிற்சிகளும் வழங்கக்கூடிய ஒரு மையம். ஐயா, இப்போ முதுகலை படித்துட்டு வரக்கூடிய மாணவர்கள் இங்கே வந்து ஆராய்ச்சி செய்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணால் தான் அவங்களுடைய பட்டம் வந்து நிறைவாகும். அதே போல் நம்ம சென்டரை சுற்றி உள்ள பண்ணை விவசாயிகள் அவங்களுக்கு வந்து நாங்கள் பயிற்சிகள் கொடுத்து அவங்களை வந்து ஒரு தொழில் முனைவராக மாற்றி அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையிறதுக்கும் நாங்கள் உதவி பண்ணுறோம்.
0: இது முழுக்க முழுக்க குமரி மாவட்டம் சம்பந்தப்பட்ட மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு நீர்வீரி வளர்ப்பு மையமா அல்லது 4-5 மாவட்டங்கள் உட்படுங்கிறீங்க?
2: இல்லை, அது மட்டும் இல்லை, நம்ம இது வந்து காமனாக எல்லா மக்களுக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு மையம் தான். இதில் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மையம் இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி இந்த மையம் நமக்கு விளங்குது.
0: சரி, ஆராய்ச்சி அப்படிங்கிறீங்க, ஆராய்ச்சி படிப்புங்கிறீங்க, அதற்கேற்ற உபகரணங்கள் அப்படிங்கும் போது என்னென்ன மாதிரி இருக்குது?
2: ஆராய்ச்சின்னு பண்ணும்போது நமக்கு லேபு ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம மையத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய லேபு நல்லாவே இருக்குது. இப்போ மீன் வளம் ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்ல போனால் நீரின் தரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நீரின் தரத்தை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா ஒரு எக்யூப்மெண்ட்டுமே நம்ம மையத்தில் இருக்குது. இதனால் நம்ம கல்லூரி நம்ம பல்கலை சார்ந்த மாணவர்கள் இல்லாமல் வேறு யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட மாணவரும் இங்கே வந்து ஆராய்ச்சி செய்து அவங்களும் நல்ல ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஐயா,
0: சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியை நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த கனகலிபுரம் வளங்குன்றா நீரீரி வளர்ப்பு மையத்தை நம்ம போய் ஒரு பார்வை பார்க்கணும் அப்படின்னா எந்த வழியாக போனால் ரொம்ப லெகுவாக போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த வழிகாட்டுதல் கொடுக்கலாமா?
2: கட்டாயம், கட்டாயம் கொடுக்கலாம் ஐயா. இது வந்து நமக்கு தெரிஞ்ச எல்லா இடங்கள் மாதிரியும் இது ஒரு லெமூர் பீச், அந்த இடத்துல தான் இந்த நம்மளுடைய மையம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அவங்க வந்து தெரியலை அப்படின்னு சொல்லும்போது கனவதிபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கிட்டு எங்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ ஒரு கால் பண்ணாலே போதும், நாங்களும் அவங்கள வழிகாட்டி மையத்துக்கு அழைத்து வந்துடுவோம்.
0: சரி, அலைபேசி எண் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க, எப்பவுமே நிகழ்ச்சியில் கடைசியில் கொடுக்கறது தான். இப்போ சார் வழிகாட்டுதல் அப்படிங்கிற ரீதியில் அலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னனால இந்த இடத்துல கூட அலைபேசி எண்ணை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பாப்போம்.
2: 807-220-8079-8072-7809
0: இல்லையா? இந்த அலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளும் போது வழிகாட்டுதல் பிரமாதமா இருக்கும் இல்லையா?
2: பிரமாதமா இருக்கும்.
0: சரி, பயிற்சிகள் அப்படிங்கும் போது என்னென்ன மாதிரியான பயிற்சிகள், எல்லா வகை மீன்களுக்கும் வளர்ப்புக்கேற்ற பயிற்சிகள் இருக்குதா இல்லை குறிப்பிட்ட இனங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோங்கிறீங்களா?
2: நம்மளுடைய இந்த மையம் சொல்லும்போது நம்மளுடைய இறால் வளர்ப்புக்கு தான் ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறோம். ஏன்னா நம்ம

0: தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீனோட பல்கலைக்கழகத்தில் 8 மையங்கள் செயல்படுது. 8 மையத்துக்கும் ஒவ்வொரு நோக்கம் கொடுத்துருக்காங்க. நம்முடைய இந்த மையம் வந்து நம்மளுடைய இறால்க்கு தான், இறால் வளர்ப்பு வந்து அதை வந்து நல்லபடியாக வளர்த்து கொண்டு வரதுக்குள்ளே பயிற்சி தான் நம்ம மையத்தில் கொடுக்குறோம்.
1: பயிற்சி அப்படிங்கும் போது பொதுவாகவே இலவசம் அப்படிங்கிற நிலையில் ஒரு முன்னெடுத்தல் இருக்கிறதுனால நான் என்னமாதிரி கேட்குறேன்னா, இலவச பயிற்சி உண்டுமா அல்லது கட்டண பயிற்சியா?
0: இது வந்து ரெண்டு வகையான பயிற்சியுமே உண்டு. ஒன்று வந்து கட்டணம் பயிற்சி, இன்னொன்று கட்டணம் அல்லாத பயிற்சி. கட்டணம் பயிற்சின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒர்க்காக கொடுத்துட்டே இருப்போம். அது வந்து ஒரு நாள் பயிற்சி, ரெண்டு நாள் பயிற்சி, மூணு நாள் பயிற்சி, அஞ்சு நாள் பயிற்சி, அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு நாள் பயிற்சினா வந்து அவங்களுடைய கட்டணம் வந்து 300 ரூபா வசூலிக்கப்படும். ரெண்டு நாள்லேருந்து மூணு நாள் பயிற்சி வந்து 500 ரூபா, அஞ்சு நாளுக்கு மேலே உள்ள பயிற்சி வந்து 1000 ரூபா.
1: இப்பவும் கூட நடைமுறையில் வரக்கூடிய நாட்களில் பயிற்சி ஏதாவது இருக்குதுங்கிறீங்களா? அல்லது அந்த பயிற்சியில் இனி வரக்கூடிய நாட்களில் பயிற்சியில் சேரணும்னா இப்பவுமே அவங்க வந்து சேர்ந்துக்கலாம், அதுக்கேற்ற அத்தாட்சிகள் என்ன கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி என்ன தெளிவுபடுத்த விரும்புகிறீங்க?
0: இந்த பயிற்சி வந்து நம்ம வந்து வழக்கமாக கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான். இப்போ நமக்கு வந்து அப்பப்போ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நம்மளை தேடி வருவாங்க, வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுடைய பெயர் விலாசம் எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு நாங்கள் எப்போ பயிற்சி கொடுக்கோமோ அப்போ வந்து நாங்கள் அவ்வளோ வர வைப்போம். வரும்போது அவங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் கொண்டு வந்தால் போதும்.
1: நேரடியாக தான் வரணுங்கிறீங்களா அல்லது இப்போ நவ நாகரிக இப்போ இணையதள வாயிலாக கூட பதிவு பண்ணிக்கலாம்?
0: இணையதள வாயிலாக கூட பதிவு பண்ணிடலாம், இல்லை அலைபேசி மூலம் கூட பதிவு பண்ணிடலாம்.
1: ஆண் பெண் அப்படிங்கிற ரீதியில் தனித்தனியான பயிற்சியா ஒரே பயிற்சி தான்?
0: இல்லை இல்லை, அப்படி இல்லை அப்படி இல்லை, ஆண் பெண் சேர்ந்தே கொடுப்போம் பயிற்சி.
1: இறால் வளர்ப்பு பயிற்சி அப்படிங்கும் போது நீங்கள் கூட சொல்கிறீங்க அட்டவணைப்படுத்தல் பிரகாரம் ஒரு நாள் பயிற்சிங்கிறீங்க, ரெண்டு நாள் பயிற்சிங்கிறீங்க, ஐந்து நாள் பயிற்சிங்கிறீங்க. ஆனால் எந்த பயிற்சியில் வந்து அவங்க ஒரு நிறைவான அளவில் வெற்றி பெற வாய்ப்புங்கிறீங்க?
0: இப்போ அவங்க குறைஞ்ச ஒரு மூணு நாள் பயிற்சியாவது வரணுங்க. ஏன்னா இறால் வளர்ப்பு பற்றி அவங்க ஃபுல்லாக தெரிஞ்சிடணும்னா ஒரு மூணு நாள் பயிற்சியில் தான் அதை வந்து நம்ம ஒரு முழுமையான ஒரு பயிற்சி அவங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ சில பணியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஒரு நாள் போதும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது நமக்கு அவங்களுக்கு வந்து முக்கியமான என்ன கொடுக்கணுமோ அடிப்படையாக அதை மட்டும் நாங்கள் சொல்லி கொடுத்து ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுற மாதிரி சொல்லி கொடுப்போம். அதன் பிறகு அவங்க வந்து அந்த பயிற்சி முடிஞ்சு அந்த இறால் பண்ணைகள் வைக்கும்போது அவங்களுக்கு சில உதவிகள் தேவைப்படலாம், அப்போ எங்களை தொடர்பு கொள்வாங்க, இல்லை களத்துலையும் நாங்களும் நேரடியாக பார்ப்போம், பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த பயிற்சி சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் கூட நேரடியாக சொல்லி கொடுப்போம்.
1: சரி, ஐந்து நாள் பயிற்சியாக இருந்தாலும் கூட முழுக்க முழுக்க எல்லாமே உள்ளரங்கு பயிற்சி அப்படிங்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, அவங்கள வந்து வெற்றியாளர்களுடைய பண்ணைக்கே கூட்டிகிட்டு போய் சில செயல் வழக்கங்கள் அவங்க நேரடி பார்வைக்கு கூட ஏற்பாடு செய்கிறோங்கிறீங்களா?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக, அஞ்சு நாள் பயிற்சின்னு சொல்லும்போது நமக்கு வந்து நம்ம சென்டரில் பயிற்சி கொடுக்கும்போது நம்ம இது இருந்தால் மட்டுமே போதாது அவங்களுக்கு. ஏன்னா நம்மகிட்ட பயிற்சி எடுத்தவங்க எப்போ வந்து ஒரு ரால் பண்ணி ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போவோம். அப்படி கூட்டிட்டு போகும்போது இவங்களுடைய அந்த நம்பிக்கை வந்து இன்னும் கூடும். அப்படி கூடுற பட்சத்துல கொஞ்சம் தெளிவாவே அவங்க வந்த பயிற்சி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவை கொடுக்கும், அவங்க வந்து அவங்களா ஓனா பண்றதுக்கும் ஒரு வழியையும் கொடுக்கும்.
1: சரி, பண்ணை அப்படிங்கிற ரீதியில தான் ஒருத்தர் வந்து பெரிய அளவில் செய்கிற மாதிரி தான் வழிகாட்டுதல் இருக்குமா, அல்லது சிறிய அளவில் கூட செய்யலாம், அதுக்கு இன்ன அளவில் ஒரு முதலீடு தேவைப்படும், இன்னென்ன வாய்ப்பு வசதிகள் நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் அப்படிங்கிற ரீதியில அதை ஒன்று விலாவாரியை தெளிவுபடுத்துங்க பார்ப்போம்.
0: இது பண்ணை அப்படி வைக்கிற பட்சத்தில் அந்த எந்த ஏரியாவை பொறுத்தவங்க வைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க லாபம் கிடைக்கும்.
1: இப்போ நம்ம இடத்துல கூட ஒரு சந்தேகம் எழுத
0: கேளுங்க,
1: எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு அடிக்கோடிட்டு சொல்றத பார்த்தா அப்போ கடல் சார்ந்துதான் அந்த பண்ணை அமையணுங்கிறது இல்லையா?
0: அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை, ஏன்னா நமக்கு வந்து இந்த இறால்ங்கிறது வந்து உப்பு தண்ணிலையும் வளரும், உப்பு தண்ணி உப்பு இல்லாத தண்ணிலையும் வளரக்கூடிய ஒரு தன்மை.
1: சரி,
0: அதுக்கான டெக்னாலஜிலாம் இப்போ நல்லாவே வளர்ந்துடுச்சு, நம்மளும் அதை வந்து செஞ்சு கொடுப்போம். இப்போ சில ஏரியாக்கள் பார்த்தீங்கன்னா உப்பு கம்மியாக இருக்கும். இப்போ கடல் தண்ணியில் பார்த்தோன்னா நம்மளுக்கு 35 இருக்கும் உப்பு, அது பிபிடின்னு சொல்லுவோம், 35 PPT. இப்போ சில கடலும் ஆறும் மிக்ஸ் ஆகுது கலக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த உப்பு வந்து ஒரு 12-13 இருக்கும்,
1: ஒரு வித்தியாசப்படும்.
0: அந்த இடத்துல கூட நம்ம வந்து வளர்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் கடல் தண்ணியை விட அந்த உப்பு ஒரு 12-13 இருக்கக்கூடிய அந்த உப்பு தண்ணி வந்து இன்னும் வந்து நல்லா கை கொடுக்கும் அந்த இறால் வளர்ப்புக்கு.
1: கை கொடுக்கும் அப்படிங்கிறத விட அதுக்கேற்ற வகையில் நாங்கள் இறால் குஞ்சுகளை உருவாக்கி கொடுக்குறோம்னு சொல்லலாமா?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து நாங்களே வந்து இறால் குஞ்சு உற்பத்தி பண்ணுறோம், அதை அந்த இறால் குஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 35 PPT தான் உற்பத்தி பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து சில பண்ணையாளர்களுக்கு இறால் குஞ்சு தேவைப்படுது, அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல வந்து அவங்களோட உப்பு எந்த அளவுக்கு இருக்கு அதை நம்ம டெஸ்ட் பண்ணி தான் நம்ம இந்த இறால் குஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுப்போம். சப்போஸ் ஒரு 12 PPT இருக்கு, 12 தான் இருக்கு உப்புனா, நம்ம 35 இருந்து டெய்லி படிப்படியாக 12 கொண்டு வந்துடும். கொண்டு வந்த பிறகு எல்லாம் ரெடியான பிறகு அவங்ககிட்ட நம்ம வந்து குஞ்சு கொடுப்போம், அவங்க அந்த குளத்தில் விட்டு வளர்க்க ஆரம்பிச்சிடாங்க.
1: சரி, பண்ணை வைக்கணும்னு ஒருத்தர் விருப்பப்பட்டாரு, அதிக அளவில் முதலீடு தேவைப்படுமா, என்னென்ன மாதிரியான செலவுகள் அவர் ஆரம்பத்தில் சந்திக்க வேண்டி இருக்குங்கிறீங்க?
0: இப்போ பண்ணை வைக்கிறத பொறுத்தா நம்ம வந்து ஒரு 1/2 ஏக்கர் ஒரு 50 சென்ட்.

0: உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50 சென்ட் ஒரு 1/2 ஏக்கர் அப்படி பண்றதுதான் உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 10 லட்சம் தேவைப்படும்.
1: 10 லட்சம் அப்படின்னு
0: ஆச்சரியப்படக்கூடாது. ஏன்னா அதுதான் ரால் பிசினஸ் அதாவது இது தங்கத்தின் பிசினஸை விட விலை உயர்ந்த பிசினஸ் சொல்லலாம் ரால் வளர்ப்பு. இப்போ 10 லட்சத்தை முதலீடு செய்து அது என்ன அந்த குளத்தை தோன்றதுக்கு அதுக்குள்ள வடிவமைப்புலாம் செய்யறதுக்கு தான். அதுக்கு ரால் கொஞ்சம் விட்டு நம்ம தீவனம் விட்டு ரால் வளர்க்க ஆரம்பிச்சிரும். ஒரு 3 லிருந்து 4 மாசத்துல ராலை பிடிக்க ஆரம்பிச்சிரும். அப்படி பிடிக்கிற பட்சத்துல அந்த 3 மாசத்துலயுமே அவங்களுக்கு வந்து ஒரு 8 லிருந்து 9 லட்சம் கிடைக்கும்.
1: சரி, இந்த மாதிரியான ஒரு குள அமைப்பு அப்படிங்கிற ரீதியில அவங்க செயல்படுத்துறதுக்கு நீங்களே அந்த பயிற்சியிலேயே அதனுடைய அளவு, அதனுடைய ஆழத்தன்மை, அதனுடைய தீவன முறைகள், அதனுடைய கண்காணிப்பு முறைகள் எல்லாம் கவன சிதறல் இல்லாமல் ஒருங்கிணைந்து செய்ய முடியும்.
0: கண்டிப்பா அதுக்கு பேர் தான் பயிற்சி. அந்த பயிற்சியில தான் நாங்கள் இதெல்லாம் சொல்லுவோம். அந்த ஒரு குளம்னா எப்படி இருக்கணும், எவ்வளவு ஆழமா இருக்கணும், என்ன சைஸ் இருக்கணும், ஒரு
1: சில மண் தரம், நீரில் வந்து நுண்ணீர்களுடைய ஆதிக்கம், அந்த மாதிரி எல்லாம் பரிசோதனை.
0: கண்டிப்பா கண்டிப்பா மண் தரம் முன்னாடி மந்திரத்தெல்லாம் செக் பண்றது உண்டு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்ப மண் சரியில்லாம இருந்தா கூட நம்ம அதுல வந்து லைன் பாண்ட் சீட்டு போட்டு பண்ணலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டு இன்னைக்கு நம்ம கனவு தூரம் அதை சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லா கடற்கிற மண் தான். ஆனா அதுல ரால் பண்ணைகள் வச்சிருக்காங்க, காரணம் இந்த சீட்டு போட்டு பண்றாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி இன்னைக்கு வளர்ந்தனால நம்ம வந்து எல்லா இடத்துலயும் பண்ணலாம்.
1: சரி, ஒருத்தர் வந்து பயிற்சி முடிச்ச உடனே சார் நான் இந்த மாதிரி ஆரம்பிக்க போறேன், என்னுடைய இடத்த வந்து கலாய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கேற்ற வல்லுநர்களை அனுப்புவீங்களா அல்லது அதுக்கேற்ற வல்லுநர்கள் இவங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுப்பீங்களா?
0: கண்டிப்பா, அப்படி கூப்பிடும் போது அதுக்கு நாங்களே போயிடுறோம் டைரக்டா. இப்போ இப்போதைக்கு கனவு தீபத்துல நாங்க தான் எல்லாமே. அதனால இப்படி சந்தேகங்கள் கேட்கக்கூடியவங்களுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்களுக்கும் நாங்களே களத்துக்கு போய் கலாய்வு செய்து அதுல என்னென்ன செய்யணும், ஏதாவது மாற்றங்கள் பண்ணணுமா எல்லாமே சொல்லி கொடுத்து அங்க உள்ள தண்ணியை நாங்கள் கொண்டு வந்துடுவோம். டெஸ்ட் பண்றதுக்கு டெஸ்ட் பண்ண போறதுதான் ஒரு முடிவை அவங்களுக்கு சொல்லுவோம்.
1: இப்போ தெளிவுபடுத்துங்க, நிகழ்ச்சி கேட்கக்கூடியவங்களுக்கு இன்னொரு ஐயப்பாடு, அவங்க நினைக்கிறாங்க கடல் சார்ந்து இல்லாம கூட இறால் வளர்க்கலாங்கிறாங்களே, குமரி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் இந்த மாதிரியான கடல் சார்ந்து இல்லாம இறால் வளர்த்து வெற்றிவாகை சூடிட்டு வராங்கன்னா அந்த இடத்தையும் அந்த நபரையும் சொன்னா நம்ம கொஞ்சம் குறிப்பு எடுத்துக்கலாமான்னு நினைக்கிறாங்கன்னா அதை பற்றி சொல்லுங்க.
0: ஆமாங்க சார், இப்போ நம்ம கணபதிபுரத்தை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு அந்த சென்டர் அந்த கணபதிபுரத்தில் இருக்கிறனால அதை சுற்றி சுற்றி உள்ள மக்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். இப்போ கணபதிபுரத்திலேயே கடற்கரையில் கடல் தண்ணிலையும் பண்ணுறாங்க ரால் வளர்ப்பு, அதே போல் கணபதிபுரத்திலே கடல் தண்ணி இல்லாத இடத்துலையும் ரால் வளர்ப்பு பண்ணுறாங்க.
1: சரி,
0: ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணி வந்து அந்த வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதனால அந்த இடத்துலையும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க.
1: கண்காணிப்பு என்ன மாதிரி தேவைப்படுங்கிறீங்க?
0: அதாவது கண்காணிப்பு, நம்ம வந்து மீன் வளர்ப்பு ரால் வளர்ப்பு இப்படி பார்த்தோம்னா மீன் வளர்ப்புலாம் ரொம்ப வந்து கண்காணிப்பு தேவை கிடையாது. ஆனால் ரால் வளர்ப்பு பண்ணும்போது நம்ம கண்ணுக்குள்ளேயே இருக்கிற போல நம்ம பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா இது வந்து 3 மாசத்துல நம்ம அதை வளர்த்து கொண்டு வந்து ஒரு லாபகரமாக மாற்றோம். ஸோ அந்த 3 மாசம் நம்ம கண்காணிப்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒவ்வொரு நாள் வளரக்கூடிய வளர்ச்சி வளர்ந்துட்டே வரும். இதில் 1 வாரம் வளர்ச்சி கம்மியாக இருந்தாலும் மொத்தம் 3 மாசம் நமக்கு அது பாதிப்பு வரும். இப்போ நம்ம நிலச்ச லாபத்தை எடுக்க முடியாது. அதனால அந்த பராமரிப்பு நம்ம கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் அந்த சக்சஸ்ஃபுல் அதையும் நம்ம எடுக்க முடியும்.
1: பராமரிப்பு அப்படிங்கிறது ஒரு பயிற்சி எடுத்தவரை வல்லுநராட்ட அவர் செயல்படுத்தி வெற்றிவாக சூட முடியுமா அல்லது அதுக்குன்னு தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து சம்பளம் அப்படிங்கிறத கணக்கில் கொள்ளாமல் அவங்கள கைவசம் வச்சுக்கிட்டா நல்லதுங்கிறீங்களா?
0: இப்போ பயிற்சி எடுத்தால் அப்படி பார்த்தீங்கன்னா பயிற்சி எடுத்த உடனே அவங்களே தானே பண்ணுறது நல்லது கிடையாது. அவங்க பண்ணும்போது கூட ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் வச்சு பண்ணலாம். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கொஞ்சம் அவங்களுக்கு அனுபவம் வந்த பிறகு அந்த பயிற்சியெல்லாம் தானே பண்ணலாம்.
1: தொழில்நுட்ப வல்லுநரை வச்சுக்கலாங்கிறீங்க, அவர் என்னென்ன மாதிரியான ஒரு ஆலோசனைகள் கொடுப்பாரு, அது இவருக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்குங்கிறீங்க?
0: அதாவது நம்ம ஒரு 3 மாசம் 90 நாள் நம்ம வளர்க்கணும்னா ஒவ்வொரு நாளும் அங்க செயல்பாடுகள் மாறும்.
1: ஓஹோ,
0: அந்த செயல்பாடுகள் வந்து அந்த தொழில்நுட்ப வல்லுநருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த பயிற்சி எடுத்தவர் தெரியாது. ஏன்னா பயிற்சி எடுத்தவருக்கு ஓரளவு தெரியும். அந்த வல்லுநருங்கிறது அடிப்படையா அந்த மீன் வளர்ப்பு ராளுவை வச்சு படிச்சுட்டு வந்தவர், சில அனுபவப்பட்டவர். அதனால டெய்லி நம்ம போடக்கூடிய தீவனத்தினால அங்கே சில மாறுபாடுகள்லாம் அந்த பண்ணையில் நடக்கும் குளத்தில். அப்போ நம்ம டெய்லி அதை வச்சு பார்த்தா மட்டும்தான் அந்த டெய்லி என்னென்ன செய்யணும், டெய்லி எந்த அளவுக்கு இறப்படணும், தீவனம் போடணும், அந்த தண்ணி எப்படி மாறுது, எல்லாமே டெய்லி நம்மளுடைய கண்காணிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லபடியாக கொண்டு போக முடியும்.
1: இருந்தாலும் கூட அவர் வந்து தொடர்ந்து இவரை சார்ந்து தொழில்நுட்ப வல்லுநரை சார்ந்து இருக்கிறதுக்கு பதில் அந்த தொழில்நுட்ப வல்லுநர் வந்து திறந்த புத்தகமாக சில தகவல்களை இவர்கிட்ட அப்பப்போ சொல்லி ஒரு மிருகத்தில் ஏற்படுத்துவாரா? அப்படி
0: அது வந்து அந்த தொழில்நுட்ப வல்லுநருக்கும் அந்த பயிற்சியாளருக்கும் இடையே உள்ள ஒரு ஒருங்கிணைப்பு உறவு. இவர் கொஞ்சம் திறந்த புத்தகமா இருந்தா கொஞ்சம் நல்லாவே சொல்லி கொடுப்பாரு, இல்ல அவரும் கத்துக்கக்கூடிய ஆர்வம் நல்லாவே இருந்தா அந்த பயிற்சியாளரும் தொழில்நுட்ப கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவரும் ஒரு வல்லுநரும் ஆகலாம். ஆக முடியாதுல்ல, அந்த அனுபவம் அவருக்கு சொல்லி கொடுக்கும்.
1: சரி, எந்த ஒரு தொழிலையும் எடுத்த உடனே வெற்றி அப்படிங்கறது சாத்தியமாக வாய்ப்பு இல்லையா? இந்த தொழிலையும் கூட சவால்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா?

0: சவால் தான். சவால்னா வந்து நம்ம பயப்படக்கூடிய அளவுக்கு சவால் இல்லை. எப்போ நம்ம ஒரு தொழில் வல்லுநர் ஆலோசனை படி நம்ம வந்து பண்ணுறோமோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். அப்படி ஆலோசனை இல்லாமல் நம்ம பயிற்சி எடுத்தாலே போதும்னு சொல்லிட்டு சில பேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லவும் முடியாது, ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது, வரலாம் அப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் பயிற்சி எடுத்த பிறகு ஆள் வளர்ப்பில் அவங்களுடைய ஆலோசனைகள் ரொம்ப முக்கியம், அந்த வல்லுநருடைய ஆலோசனைகள்.
1: சரிங்க சார், உங்கள்கிட்ட இப்போ உத்தேசமாக நீங்கள் ஒரு 8 மாத காலம் இந்த பயிற்சி மையத்துக்கு வந்திருக்கீங்க. 8 மாத காலத்திலே ஒரு 100 பேர் பயிற்சி எடுத்திருக்காங்கன்னா என்னால் ஒரு 30-40% அவங்க வந்து வெற்றியாளராக வள முடியாததை நான் கண்கூடாக பார்க்குறேன்னு உங்களால் அறிவித்து சொல்ல முடியுமா?
0: இப்போ நான் வந்த 8 மாதத்தில் ஒரு 60 பேருக்கு பயிற்சி கொடுத்தேங்க. 60 பேரில் ஒரு 13 பேர் நல்லபடியாக பண்ணிட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல் காட்டிக்கிட்டாங்க. இன்னும் சில பேர் அதுக்குள்ளே இடம் அதுக்குள்ளே தண்ணி அந்த ஸ்டேஜ்லாம் இருக்கிறாங்க, பண்ணுங்கிற ஆர்வம் இருக்குது, பட் இடம் அமைய மாட்டேங்குது அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதில். ஏன்னா அவங்க எங்கே கூப்பிட்டு போவாங்க, இந்த இடத்த பாருங்கள் சார், இந்த இடத்த பாருங்கள் சார், இது எப்படி இருக்குது, செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் போய் பார்ப்போம், நாங்களே சொல்லுவோம் இந்த இடம் வேண்டாம் இடத்த மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்படி இருக்கிறாங்க, அந்த ஸ்டேஜ்லேயும் ஆளுக்கு இருக்கிறாங்க.
1: சரி, எந்த ஒரு பகுதியில் ஒரு பண்ணையை அமைத்தாலும் கூட இடர்பாடுகள் அப்படிங்கிற ரீதியில் தொடர் மழை இருக்கலாம், கடுமையான வெயில் இருக்கலாம், கால சூழ்நிலைகள் மாறலாம், சில நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கூட ஏற்படலாம். இந்த மாதிரி நிலையில் அவங்க என்ன மாதிரி தன்னை வந்து முன்னிலைப்படுத்திய கருத்துக்களை தெரிஞ்சு ஆர்வம் காட்டணுங்கிறீங்க?
0: ரொம்ப கரெக்டாக கேட்டேங்க சார். ஏன்னா வந்து இந்த ஒரு இடர்பாடுகள் தான் ராவல் பண்ணையில் வரும். திடீர்னு பார்த்தா மழைகள் வரும், மழை வரும்போது திடீர்னு மழை குறையும், திடீர்னு பார்த்தா வெயிலின் தாக்கம் கூடும், திடீர்னு பார்த்தா வெயிலின் தாக்கம் குறையும். அப்போ அந்த தண்ணிக்குள்ளே ஏகப்பட்ட மாற்றங்கள் வரும். ஸோ அந்த மாற்றங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இது எல்லாமே நம்ம வந்து பயிற்சியில் சொல்லிக் கொடுப்போம். அதனால தான் தொழில் வல்லுநர்கள் ஆலோசனைப்படி அவங்க பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம்.
1: சரி, ஒரு ஏழை அல்லது நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து உங்கள் பண்ணையில் பயிற்சி எடுத்தாச்சு, ரொம்ப ஆர்வமாக இருக்காரு, பயிற்சியிலையும் எதிர்கேள்விகள் கேட்டு உங்களுடைய அவருக்கு மனதில் எழுந்த சந்தேகங்களுக்கு பதிலும் வாங்கியாச்சு, தொழில் தொடங்கணும்னு விருப்பப்படுறாரு, பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பின்தங்கலாக இருக்காரு, வழிகாட்டுதல் எப்படி இருக்கும்?
0: வழிகாட்டுதல் வந்து அவருக்கு பார்த்த அளவுக்கு சில கவர்மெண்ட் மானியம் கொடுக்குது, மானியம் கொடுக்குது,
1: மத்திய
0: அரசும் தமிழ்நாடு அரசு ரெண்டு கவர்மெண்ட்டுமே கொடுக்குது. ஏன்னா அவங்க வாங்குற அந்த இறால் குஞ்சுக்கும் இறாலுடைய தீவனத்துக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கு சில ஒரு என்ன சொல்லலாம், அவங்களுடைய எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு சரியான ஒரு பயிற்சி எடுத்துருக்கணும், அவங்களுக்கு ஓனா சில இடங்கள் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஸ்கீம், அந்த ஸ்கீம் அவைலபிலிட்டியாக இருக்கும்போது அவங்களுக்கு அதுக்கு தேவையான மானியங்கள் கவர்மெண்ட் கொடுக்குது.
1: ஆமாம், மத்திய அரசு திட்ட பிரகாரம் இலவச பயிற்சிகள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதை பற்றி ஒன்று சொல்லலாமா?
0: ஆ, இலவச பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நான் ரெண்டு வகையான சொன்னேன், ஒன்று கட்டண பயிற்சி, இன்னொன்று கட்டணம் அல்லாத பயிற்சி. இந்த கட்டணம் அல்லாத பயிற்சி அந்த இலவச பயிற்சி. இது வந்து அந்த கவர்மெண்ட் அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற மக்களை வந்து எப்படியாவது ஒரு துளையில் முனைவோராக மாற்றணுமே அப்படிங்கிற பட்சத்தில் எங்கள்கிட்ட வந்து ப்ரொப்போசல் வாங்கி நீங்கள் வந்து அந்த மக்களுக்கு பயிற்சி கொடுங்க ராவல் வகுப்பில் அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் எங்களுக்கு ஃபண்டு கொடுக்கும். ஸோ இந்த ஃபண்டில் வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு நாங்கள் அவங்களுக்கு பயிற்சி கொடுப்போம். இது எப்படின்னா அவங்களுக்கு வந்து கட்டணமே கிடையாது, அதே போல் டெய்லி வரக்கூடிய போக்குவரத்து செலவு, மதிய உணவு, அப்புறம் டீ ஸ்நாக்ஸ், இது போக டெய்லி அவங்களுக்கு ஒரு 300-400 டீ அமௌண்ட். ஸோ இப்படி அவங்களுக்காக கவர்மெண்ட் ஃபண்டு கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க ஒரு தொழில் முனைவராக ஆக்குறதுக்கும் கவர்மெண்ட் செயல்படுது.
1: இனி வரக்கூடிய நாட்களில் அந்த மாதிரி பயிற்சி எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிறீங்க?
0: அது வந்து நம்ம இப்போன்னு சொல்ல முடியாது சார்.
1: ஏன்னா அது பேரப்பதிவு பண்ணலாம்,
0: பேரப்பதிவு பண்ணலாம், பேரப்பதிவு வச்சிடலாம். கடைசியாக நாங்கள் கொடுத்த 4 முதல்வர் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு 14 டேஸ் 2 வீக்ஸ் ட்ரைனிங், அது வந்து 2 வாட்டி கொடுத்துருக்கோம். ஒன்று கண்ணபுத்திபுரம் சைடும் கொடுத்துருக்கோம், இன்னொன்று கன்னியாகுமரி சைடும் கொடுத்துருக்கோம். ஏன்னா கவர்மெண்ட் அப்போ அனௌன்ஸ் பண்ணும், அதை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிடுவோம்.
1: பயிற்சி எடுத்து என்னுடைய காலகட்டத்தில் ஒரு 60 பேரில் 13 பேர் வெற்றி வாகை சூடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அவங்கள இன்னைக்கு தொடர் கண்காணிப்பு அப்படிங்கிற ரீதியில் நீங்கள் கண்காணிக்கிறீங்களா, அல்லது அவங்க வந்து திருவி திருவி சில சந்தேகங்களை கேட்டு வெற்றியாளராக வந்துட்டு இருக்காங்களா?
0: இல்லை, ரெண்டுமே இருக்குது. நாங்களும் அப்பப்போ கேட்டு தெரிஞ்சிடுவோம் என்ன போயிட்டு எப்படி போயிட்டு, சில டைம் நாங்களும் போய் நேரடியாக பார்ப்போம் களத்தில். சில டைம் அவங்களும் கேட்பாங்க சார், இன்னைக்கு மழை வந்துருச்சு, அதனால் அந்த ரால் வந்து கொஞ்சம் மேலே வருது அப்படி வருது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில ஆலோசனைகள் கேட்பாங்க, நாங்களும் அதுக்கு தெளிவாக பதில் கொடுப்போம். இதுதான் அந்த பயிற்சியுடைய அந்த நீண்டகால உறவு. ஒரு நாள் பயிற்சி வந்தாலே போதும், அவங்க காலம் ஃபுல்லாக எங்களுடைய தொடர்புள்ளே இருப்பாங்க, அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலாம்.
1: சரி, பயிற்சி எடுத்தவங்களையும் கூட நம்ம கொஞ்சம் இயற்கை ரீதியான உணவுகளை போட்டு பார்ப்போமே, கை தீவனம் போடுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோமே அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு மகசூல் அல்லது அறுவடை ரீதியாக ஒரு இழப்பை ஏற்படுத்துமா, என்ன மாதிரி ஒரு நிலை?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா இந்த ரால் வந்து நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், இந்த 3 மாதத்தில் வளர்ந்து வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம அறுவடை செய்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு கொடுக்கக்கூடிய தீவனம் வந்து அந்த டெக்னிக்கலாக சயின்டிஃபிக் எல்லாமே பார்த்து தான் ஒரு தீவனத்தை உருவாக்குறாங்க. அந்த தீவனம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு 3 மாதத்தில் நம்ம ரால்ல பிடிக்க முடியும். இப்போ எதுக்கு நம்மளே இயற்கை

0: இயற்கையாக உணவு தயாரித்து போடும்போது இறால் சாப்பிடும், கட்டாயம் சாப்பிடும். ஆனால் அதுக்குள்ள வளர்ச்சிகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அது வராது. ஏன்னா நம்ம வந்து சயின்டிஃபிக்காக ஒரு தீவனத்தை ரெடி பண்ணி இத்தனை இவ்வளோ பூரதம் இருக்கணும் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ஃபீடு தயார் பண்ணி கொடுக்குறோம்.
1: தண்ணீர் மாற்றுதல் கட்டாயமா?
0: தண்ணி மாறுதல் கட்டாயம் மாற்றணும் இறால் வளர்ப்பதை பொறுத்தளவுக்கு. ஏன்னா வந்து புரதம் அதிகமாக உள்ள தீவனத்தை நம்ம கொடுக்குறோம். ஒரு 30 நாள் இறால் குஞ்ச குளத்தில் விட்டு ஒரு 30 நாள் வரைக்கும் எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த 30 நாளைக்கு பிறகு நம்மளோட இறாளுடைய சைஸ் கூடும், நம்ம போடக்கூடிய தீவனமும் கூடும். அதனாலே தண்ணி அங்கே மாசுபடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் ஒரு வாரத்துக்கு ஒருக்காவது தண்ணியை கம்ப்ளீட்டாக மாற்ற வேண்டாம். ஒரு அடியிலேருந்து 2 அடி, ஒரு 20% தண்ணி அந்த குளத்தில் ஒரு வாரத்துக்கு ஒருக்காக மாற்றினாலே போதும், குளம் ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் ஆகும்.
1: உயிரினங்கள் பாதிப்பு உண்டுமோ அதுக்கேற்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன மாதிரி அவர் விழிப்பாக செயல்படணும்?
0: அந்த உயிரினத்தை நம்ம வந்து ஸ்டாக் பண்ண பிறகு நம்ம வந்து ஒரு பயோ செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம இடத்தை பொறுத்து சுற்றி சுற்றி எதாவது தவளைகள் பாம்புகள் ஏதாவது உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக அந்த சுற்றி நம்ம வேலி போட்டு நம்ம வலையை வச்சு அடைச்சிடலாம். அதே போல் பேர்ட் ஃபென்சிங் அப்படின்னு சொல்கிறோம். பேர்ட் ஃபென்சிங்னா நம்ம வந்து குளத்துக்கு மேலே நீர் காக்கா பறந்துருக்கும். நம்ம குளத்தில் உள்ள இறால் இருக்குன்னு தெரிஞ்சாலே நீர் காக்கா குளத்துக்குள்ளே போய் அவ்வளோ இறாலையும் சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் பேர்ட் ஃபென்சிங் மேலே வலையை வச்சும் கட்டிடலாம் அந்த பேர்ட்ஸ்லாம் உள்ள வராத அளவுக்கு. ஸோ அப்படி கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணாலே நம்ம அனிமலை வந்து பாதுகாப்பாக கொண்டு வரலாம்.
1: சரி சார், 12 லட்சம் ரூபா ஒருத்தர் செலவு பண்ணுறாரு, பண்ணை அமைச்சாச்சு, 3 மாதம் கழித்து அறுவடை அல்லது வருவாய் அப்படிங்கிறது ஆரம்பமாகும் அப்படிங்கிறீங்க, என்ன ஒரு வருவாய் கிடைக்கும்? 12 லட்சம் போட்டவருக்கு முதல்தான் செலவு அப்படிங்கிற நிலையா போக போக வருவாய் என்ன கிடைக்கும்?
0: அந்த 3 மாதம் நம்ம வந்து அறுவடை செஞ்சு எடுக்கும்போது அந்த 12 லட்சம் அவங்களுக்கு ஒரு 7-8 லட்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து அவங்களோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த குளத்தை ரெடி பண்ணி பண்ணுறதுக்குள்ளக்காக. ஆனால் ஒரு வருஷத்தில் அதே போல் 3 வாட்டி பண்ணலாம் நம்ம.
1: ஓ, அறுவடை
0: அறுவடை 3 வாட்டி அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு வருஷத்தில் அவங்க போட்ட முதலீட்டும் எடுத்துருவாங்க, அவங்களுக்கு அதனுடைய லாபமும் கிடைக்கும், எதிர்பார்க்காத லாபமும் கிடைக்கும். இதுதான் அந்த ஆழ்பனையுடைய ஒரு அதிசயம்.
1: சரி, பயிற்சியில் என்னதான் ஒரு ஆலோசனை கொடுத்தாலும் கூட சந்தை வாய்ப்புகள் அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கா? எப்படி, உள்ளூர் சந்தை தானா அல்லது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறோங்கிறீங்களா?
0: இந்த இறால் வளர்ப்பு ஏன் வந்து இன்னும் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னு அந்த சந்தை தான். ஏன்னா அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது இறாலுக்கு. எவ்வளோ டன்னில் நீங்கள் இறால் உற்பத்தி பண்ணாலும் அவ்வளோ டன்னையும் வாங்குறதுக்கு இன்றைக்கி கம்பெனிலாம் ரெடியாக இருக்குது. ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்குது, கன்னியாகுமரி மாவட்டத்துலையும் சரி வேறு மாவட்டத்துலையும் சரி. அவ்வளோ எக்ஸ்போர்ட் கம்பெனியுமே இந்த இறால் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கடல் இறால் நம்பியே கிடையாது. ஏன்னா ஒரு வாட்டி அவங்க ஒரு கண்டெய்னர் அனுப்பணும்னா அந்த கண்டெய்னரில் 18 டன் இறால் வேணும்.
1: அப்போ நன்னீர் மீன் வளர்ப்பு மாதிரியா?
0: ஸோ இவங்க வந்து இந்த வளர்ப்புறால தான் நம்பியிருக்கிறாங்க எக்ஸ்போர்ட். அவங்க கம்பெனி இந்த வளர்ப்புறால் இல்லைன்னா அந்த கம்பெனிலாம் வந்து ராலை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ராளுக்கு டிமாண்ட் இருக்கு இன்னைக்கு. அதில் எவ்வளோ வளர்த்தாலும் சரி சந்தைகள் வந்து பிரச்சனையே கிடையாது.
1: மதிப்பு கூட்டல் நடவடிக்கைகள் இருக்குதா? அப்படி
0: மதிப்பு கூட்டிய நடவடிக்கைகள் இருக்குது, ஆனால் நம்ம மையத்தில் அதை பற்றி சொல்லிக் கொடுக்குறது இல்லை. அது பக்கத்தில் இன்னொரு மையம் இருக்குது பறக்கையில், அதில் சொல்லிக் கொடுப்பாங்க.
1: ஆனால் நீங்கள் வழிகாட்டுறீங்க?
0: வழிகாட்டும்.
1: சரிங்க சார், நிகழ்ச்சியில் நிறைவாட்டு ஒரு 2-3 வெற்றியாளர்களை சொன்னால் நம்ம அந்த பக்கமாக போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பயிற்சிக்கு போகலாமா அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்கன்னா, நம்ம மாவட்டத்தை பொறுத்தளவில் இறால் வளர்ப்பில் எங்கள்கிட்ட பயிற்சி எடுத்துகிட்டு வெற்றியாளராக வளம் வராங்க, நாங்களே சில பயிற்சியில் வரக்கூடிய நபர்களை அங்கே கூட்டிகிட்டு போய் களப்பயிற்சி அப்படிங்கிற ரீதியில் கொடுக்குறோன்னு உங்களால் சொல்ல முடியுமா?
0: கண்டிப்பாக. இதில் வந்து முக்கியமான ஒரு பயிற்சியாளர் சொல்லணும்னா நம்ம வந்து சம்மனஸ்னு ஒருத்தர் இருக்கார், அலிகால்.
1: சரி,
0: அலிகால் அவர் வந்து முதல் தொடக்கத்தில் ஒரே ஒரு குளம் தான் வச்சார், இப்போ 3 குளத்துக்கு அதிபராகிட்டார்.
1: ஓஹோ,
0: 3 குளம். அதே போல் அவருக்கு வந்து கரண்ட் சப்ளைக்காக ஒரு 45 லட்சத்துக்கு சோலார் மட்டுமே இப்போ ரீசெண்டாக வச்சுருக்காரு, 45 லட்சத்துக்கு. இது எல்லாமே அந்த ஆள் பண்ணையில் கிடைக்கக்கூடிய வருமானம் அதை வச்சு தான் இதெல்லாம் பண்ண. 45 லட்சத்துக்கு ஒரு ஆள் சோலார் வைக்கிறாருன்னா அப்போ நம்ம அதுலேருந்தே தெரிஞ்சிடலாம் அவர் எவ்வளோ லாபம் உண்டு.
1: படித்து முடிச்சிருக்கோம், வேலைவாய்ப்பு இல்லை, பெற்றோர்களுக்கு பாரமாக இருக்கும், துடிப்பாக இருக்கும், விழிப்பாக இருக்கும், நம்ம குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த பக்கமாக கொஞ்சம் அடி எடுத்து வைக்கலாங்கிறீங்க.
0: கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு உதவிகரமான ஒரு நிகழ்ச்சியாக கட்டாயம் இருக்கும்.
1: உங்களுடைய அலைபேசி ஒன்று 2வது தடவை சொல்லிடலாம்னு நினைக்கிறேன், சொல்லுங்க பார்ப்போம்.
0: 807-220-8079.
1: நான் கூட ஒருக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன், 807-220-8079 இல்லையா? இந்த அலைபேசி வாயிலாக, இந்த அலைபேசியை குறித்து வச்சுட்டு இப்போ நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அலைபேசியில் தொடர்பு கொண்டு, சார் எனக்கு ஆர்வமாக இருக்கிறேன், நான் ஒரு சிறு தொழிலதிபராக வளம் வரணும், ஒரு வழிகாட்டுதல் கொடுங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பதில் எப்படி இருக்கும்?
0: கண்டிப்பாக சார், அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். இதே போல் இளைஞர்கள் தான் நான் எதிர்பார்த்துட்டு.
1: இதுவரை கணபதிபுரம் வளங்குன்றா நீர்வீரி வளர்ப்பு மைய பயிற்சிகள், பயிற்சிக்கு பின் வெற்றிக்காக கையாளும் நடவடிக்கைகள் குறித்து மிக தெளிவாக பல்வேறு கருத்துக்களை எடுத்துச் சொல்லி பலரையும் விழிப்பு

0: இதுவரை கணபதிபுரம் வளம் குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய செயல்பாடுகள் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் கணபதிபுரம் வளம் குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் ஏ ஆனிக்ஸ் விவேக் சந்தியா அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை. நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் அனில் ஜேம்ஸ், கே யூஷப் ஆகியோர். இனி கேட்கலாம்
1: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் நெல்லில் விதை நிறுத்தி தகவல்களை தருகிறார் திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள்.
3: நெல்ல விதை நேர்த்தி பண்ணி பண்ணலாம். மெல்ல வந்து நம்ம கலந்து வைக்கணும்னா வந்தீங்கன்னா நம்ம பழைய காலத்துல வந்து வேப்பல போட்டு வைப்பாங்க. இல்ல அது வந்து சில பூஞ்சான கொல்லிகள்னா கார்பன் டசியம் இந்த மருந்துகளை வந்து கலந்து நீங்க வைக்கும் போது விதைக்காக வைக்கும் போது பண்ணலாம். இல்லது வந்து வேப்பல புங்க இல்ல இந்த மாதிரி பட்ட இலைகளை வந்து நம்ம கலந்து வைக்கும் போது நமக்கு வந்து பூச்சிகள் வராது, அந்த அஞ்சு பூச்சி வராது.
1: நொடிகளில் சில நுட்பங்கள் கேட்டீர்கள்.

0: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
1: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.
2: இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.

நேயர்களே, நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. வாழைக்கு ஊடுபயிர் காய்கறி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வியனூர் சி விஜு அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். வாழை முடிக்கொத்து நோய் கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆ சுதா ராஜ்குமார் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே. தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக தவேக உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேரவையின் துணைத் தலைவராக தவேக உறுப்பினர் திரு ரவிசங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இடைக்கால சட்டப்பேரவைத் தலைவர் திரு கருப்பையா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. திரு ஜே சி டி பிரபாகர் இன்று முறைப்படி பொறுப்பேற்று அவை நடவடிக்கைகளை நடத்தினார். உறுப்பினர்கள் புதிய சட்டப்பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசுகையில் சட்டப்பேரவை விவாதங்களில் அனைத்து கட்சியினருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக உறுப்பினருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அரசு நிர்வாகத்திலும் மக்கள் பணியிலும் தமிழ்நாடு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு எஸ் பி வேலுமணியும் பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் புதிய அரசு மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு மாநிலத்தில் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். அமமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் தவேக அரசுக்கு தாம் ஆதரவு அளிக்கப் போவதாக கூறினார். இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தாம் சமநிலையோடு செயல்பட்டு அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சம வாய்ப்புகளை அளிக்க உள்ளதாக உறுதிபட தெரிவித்தார். நாளை நடைபெறும் பேரவைக் கூட்டத்தில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தவேக அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ளது.

0: இதனிடையே திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திரு சீனிவாச சேதுபதி நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறைகளில் ஏற்கனவே உள்ள 54 மீனவர்கள் மற்றும் அவர்களின் 264 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து இலங்கை அரசை அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளில் குறிப்பிட்ட 717 கடைகள் கல்வி நிலையங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் 500 மீட்டருக்குள் அமைந்திருப்பதாகவும், 2 வாரங்களுக்குள் இந்த கடைகளை மூட வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் குடிநீர் விநியோகத்தில் உள்ள இடர்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் களைந்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கோடைக்காலத்தில் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் நோக்கில் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர், லாரிகள் மூலமாகவும் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்தும் மாற்று ஏற்பாடுகளை செய்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் திங்கட்கிழமைதோறும் குடிநீர் விநியோகத்தை ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு தூர்வாரும் பணிகளையும் வெள்ளத்தடுப்பு பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. வருவாய்த்துறை ஆணையராக திரு முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளார். நிதித்துறை செயலராக திரு சித்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். டாஸ்மாக் மேலாண் இயக்குநராக திரு நந்தகுமாரும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக செயலாளராக ஸ்வர்ணாவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய சமூக அறிவியல் கவுன்சிலின் 58வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பாரம்பரிய அறிவுசார் தகவல்கள், தாய்மொழி வழிக் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். புதிய சமூக அறிவியல் கவுன்சில் புதிய கோணங்களில் சமூக அறிவியல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். கலாச்சாரம், ஆன்மீகம், அறிவாற்றல், சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக கொண்டிருப்பது இந்தியா என்றும் அவர் கூறினார். சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டது நாட்டின் பெருமையை உயர்த்தியிருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் குஜராத் அணி சற்று முன் வரை 5.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 26 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியா முஹ்புத்ரா பகாஸ் மௌலானா இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

மனம் பண பறக்கும் நேரம் 8:05. மனதை பட்டாம்பூச்சி என வட்டமிடும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். ஆரம்பமாகிறது பட்டாம்பூச்சிகள், சிறுவர் நேரலை.

0: இது நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் திறமையை வெளிப்படுத்தும் நேரம். சின்னஞ்சிறு சிட்டுக்களை நேரலையில் கலந்து கொள்ள அழையுங்கள். 0465 அப்படிங்கிற கோட் நம்பரை பயன்படுத்தி 260240 என்ற எண்ணிலோ அல்லது 290722 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். அல்லது 8903257039 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் திறமையை வெளிக்கொணருங்கள். நம்மோடு இணையும் முதல் பட்டாம்பூச்சியை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, பேசலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சர்ஜின், காட்டுவிலையில இருந்து பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்க
1: சர்ஜின்?
0: 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? இல்லையா? ஏன் இன்னும் சாப்பிடல? இனிதான் நிகழ்ச்சியில பேசிட்டு தான் சாப்பிடணுமா?
1: ஆமா.
0: ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பேச போறீங்க?
1: விடுகதை.
0: விடுகதை, ஓகே, கேளுங்க.
1: வாசலை தாண்டி வரமாட்டான், வம்பு சண்டைக்கு காரணமாக இருப்பான்.
0: அச்சோ, யார் அது, சொல்லிருங்க. நாக்கு. ஓகே ஓகே, சூப்பரான ஒரு விடுகதை தான். நாவடக்கம் ரொம்ப தேவை அப்படிங்கறது அழகா சொல்லி இருக்கிறீங்க விடுகதை மூலமா. அடுத்தது என்னது?
1: மரக்கிளையை சுமந்து சுமதபடி காட்டுக்குள் பயணம் செய்வான். அவன் யார்?
0: யார் அது, அது யாரு, சொல்லிருங்க. மான். ஓ சூப்பர் சூப்பர், மரக்கிளைகள் கொம்பு. ஓகே, ரிலேட்டபிளா இருக்கு. அடுத்தது,
1: தாய் தரையில் மகன் மகுடத்தில்.
0: ஆஹா, யார் அந்த மகன், சொல்லிருங்க பாப்போம். என்னமா?
1: முத்து.
0: முத்து, சூப்பர் சூப்பர், அழகா விடுகதை கேட்டீங்க. நிறைய பழமொழி ரிலேட்டடாகவும் கேட்டீங்க. சூப்பர் சர்ஜின் நிகழ்ச்சியில முதல் நேரா வந்து அழகா பேசினீங்க, விடுகதை கேட்டீங்க. நன்றி.
1: நன்றி.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: குமரிப்பண்பலை 101.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நம்மோடு இணையும் அடுத்த பட்டாம்பூச்சியை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? அக்ஷய். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க அக்ஷய்? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? புரியலையே, எந்த ஊரு? ஓகே, என்ன இன்னைக்கு நிகழ்ச்சியில பண்ண போறீங்க?
1: பாட்டு.
0: பாட்டு பாட போறீங்களா அக்ஷய்? பாடுங்க, நாங்க கேக்குறோம். அக்ஷய்
1: பாடுங்க.
0: சூப்பர் சூப்பர், அழகா பாட்டு பாடிட்டீங்க. அம்மா வீட்டுல ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு தருவாங்களா? அம்மா செஞ்சதுலயே உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும்?
1: பூரி.
0: பூரி பிடிக்குமா? சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க. வீட்டுல சமைச்ச சாப்பாடே அதிகமா சாப்பிடுங்க, வெளியில இருந்து வாங்கி அவ்வளவா சாப்பிடாதுங்க, ஓகேவா?
1: ஓகே.
0: ஓகே அக்ஷய், சூப்பரா பாட்டு பாடுனீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதற்கு நன்றி.
1: தேங்க் யூ.
5: நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
4: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.

0: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: சீரோ பர்சன்டேஜ் வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: நேரம் இப்போது 8:12. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நம்முடைய இணையம் அடுத்த பட்டாம்பூச்சி. வணக்கம். வணக்கம். யார் வணக்கம் சொல்வது? யாருமா? ரிகான். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ரிகான்? ஓகே, கொளங்கோட்ல இருந்து ரிகான் பேசுறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? ஆத்திச்சூடி. ஆஹா, கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சொல்லி தாங்க. வாவ், சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க, தப்பு இல்லாம சொல்லிட்டீங்க. யார் சொல்லி தந்தாங்க உங்களுக்கு இது? மேம் சொல்லி தந்தாங்களா? சூப்பர் சூப்பர். எத்தனை தடவை இது பிராக்டிஸ் பண்ணீங்க? நிறைய தடவை பண்ணீங்களா? சரி, சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். சாப்பிட்டீங்களா ரிஹான்? ஓகே, சூப்பர், குட் பாய். உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா? ஓகே, ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஜாலியா இருங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.
7: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
6: நேரம் இப்போது 8:14. குமரி பண்பலை 101 இது பட்டாம் பூச்சிகள். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் வந்த பட்டாம் பூச்சி யார், இங்க இருந்து இணைப்பில் இருக்கிறீங்கம்மா, பேசலாம் குட்டி, இணைப்பில் இருக்கிறீங்க, பேசலாம். நேரம் இப்போது 8:15 ஆகிறது. நம்ம பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை குமரி பண்பலை 101 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப சூப்பரான ஒரு பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். திருமாணிக்கம் திரைப்படத்திலிருந்து.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: குமரி பண்பலை 101 இருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. உங்கள் வீட்டு செல்ல குட்டிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் 0462 அப்படிங்கிற நம்ம கன்னியாகுமரியின் முன் இணைப்பினை பயன்படுத்தி 2602 அல்லது 2907222 என்ற தொலைபேசி எண்ணிலோ 8903257039 என்ற அலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம். 8:19 நம்மோடு இணையும் அடுத்த பட்டாம்பூச்சியை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: ஆகர்ஷன், புங்கடையில இருந்து பேசுறேன்.
3: புங்கடையில இருந்து யார் பேசுறீங்கம்மா?
4: ஆகர்ஷன்.
3: ஆகர்ஷன் பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்க?
4: இன்னி 5th.
3: இனி 5th. ஓகே. என்ன நிகழ்ச்சியில இன்னைக்கு பண்ண போறீங்க?
4: விடுகதை.
3: விடுகதை. ஓகே, சூப்பர். கேளுங்க.
4: அடித்தாலும் உதைத்தாலும் அழமாட்டான் அவன் யார்?
3: அடித்தாலும் உதைத்தாலும் அழமாட்டானா? யார் அது?
4: பந்து.
3: பந்து. ஓகே, சூப்பர். அடுத்த கேள்வி.
4: அடித்தால் அழுவான், கடித்தால் உதைத்தால் சிரிப்பான்.
3: ஆஹா, அடித்தால் அழுவான், உதைத்தால் சிரிப்பான். யார் பா அது?
4: தேங்காய்.
3: தேங்காய். சூப்பர் சூப்பர். அடுத்த கேள்வி.
4: படம் எடுப்பான், திரையிட மாட்டான்.
3: யாரா இருக்கும்? யார் அது?
4: பாம்பு.
3: வாவ், பாம்பா. ஓகே, சூப்பரா விடுகதை கேட்டீங்கம்மா. நிகழ்ச்சியில் அழகா விடுகதை கேட்டீங்க. யார் சொல்லி தந்தாங்க இந்த விடுகதை எல்லாம்? அம்மா சொல்லி தந்தாங்களா? சரி, ஓகே. அம்மாக்கு நீங்க ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? ஓகே. சம்மர் லீவ் எல்லாம் எப்படி போகுது? நல்ல ஜாலியா இருக்கா? ஓகே, நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? நல்லா படிக்கவும் செய்யுங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி.
2: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 63845-5511.
5: AGK College of Arts and Science, autonomous NAC plus accredited college, 100% placement assistance. Admissions open. Coimbatore. Conditions apply.
3: நேர்களே, இது பட்டாம்பூச்சிகள் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளைகள் பேசும் நேரம். ஆனால் இன்றிரவு 10:05 நம் குமரி பண்பலை 101 வளம் பெற காத்திருக்கிறது நிலாமுற்றம் நேரலை. இதில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் நம் நேர்களோடு. அதற்காக நீங்கள் 0462 அப்படிங்கிற நம்ம கன்னியாகுமரியின் முன்னிணைப்பை பயன்படுத்தி 2

0: பூஜ்ஜியம் இரண்டு நான்கு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலோ, 2907722 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். அல்லது 8903252709 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். அப்போ இன்றிரவு 10:05 சந்திக்கலாம். உங்கள் விருப்ப பாடல்கள் நேயர்கள் மனதையும் குளிர்விப்பதாக இருக்கட்டும். அப்புறமா சிறு இடைவெளி விட்டு அழைத்து, சிறு நாட்கள் இடைவெளி விட்டு அழைத்து எல்லா நேயர்களோடும் வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நேரம் இப்போது 8:22. குமரி பண்பலை 101 இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நம்மோடு இணைய பறந்து வரும் அடுத்த பட்டாம்பூச்சி, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? அபிஸ்ரீ, என்ன படிக்கிறீங்கம்மா? இனி நயந்து போக போறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பண்ண போறீங்க?
1: வானொலியும்
0: ஞாயிற்றுக்கிழமைகளில்
1: விடுமுறை வரும்போது வானொலி பெட்டி அருகே எப்பொழுதும் அமர்ந்திருக்கிறேன். வானொலியில் பொது அறிவு கேட்பதும் சிறுவர் குரலில் நிறைய கவிதைகள் வாசித்திருக்கிறேன். பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்று நிறைய நிகழ்ச்சிகள் கேட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நிகழ்ச்சி போகும்போது இது இத்தனை மணி நேரம் ஆகிறது, இனிமேல் இன்னைக்குள் இந்த செய்தி வரும், ஒவ்வொரு நிமிடம் நகரும் போதும் அந்தந்த நிகழ்ச்சிகள் என்னென்ன என்பது என் மனதில் ஓடும். பள்ளிக்கூடம் போகும்போது வானொலியை மிஸ் பண்ணுவதாக உணர்கிறேன். என் வாழ்க்கையின் இணைப்பிரியாத தோழி வானொலி.
0: வானொலி பத்தி அழகா சொல்லிட்டீங்க. வயசு சின்னதா இருந்தாலும் வானொலிக்கும் உங்களுக்குமான இருக்க நெருக்கம் வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கறத உங்க கவிதை மூலமாகவே நீங்க தெரிவிச்சிட்டீங்க. ஆனா ஸ்கூல் போகும்போது வானொலியை மிஸ் பண்ணக்கூடாது, ஸ்கூல் பாடத்தை படிக்கணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.
2: நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
0: குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலையில் வருவது கனா திரைப்பட பாடல்.
4: Jingle jingle jingle jingle jingle jingle jingle jingle.

0: நேரம் இப்போது 8:27. குமரி பண்பலை 101 இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நேரலையில் நம்மோடு இணைய வரும் பட்டாம்பூச்சியை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, பேசலாம். வணக்கம், யார் எங்கேந்து பேசுறீங்க? ஸ்டாலின் ஜோஸ். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? நாகர்கோயில் இருந்து பேசுறீங்க. ஓகே, நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? பாட்டு பாட போறீங்க. சரி, ஓகே. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க? என்ன படிக்கிறீங்க ஸ்கூல்ல? என்னம்மா? ஓகே, சூப்பர். பாடுங்க இப்போ. இணைப்பு சரியா இருக்கிற இடத்துல இருந்து பேசலாமா? நீங்க பாடுறது விட்டு விட்டு கேக்குது. ஸ்டாலின்,
1: ஹலோ.
0: இப்ப சவுண்டா பாடுங்கம்மா. அவ்வளவுதான் பாட்டா? ஓகே, சூப்பரா. நல்லா பாடினாலும் அழகா பாடினீங்க ஸ்டாலின். சாப்பிட்டீங்களா? ஓகே. சம்மர் வெக்கேஷன்லாம் எப்படி போகுது? சூப்பரா போகுதா? உங்க பாட்டி வீட்டுக்கு, சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போனீங்களா? ஓகே, சூப்பர். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க லீவை. அப்படியே படிக்கும் போதும் ஜாலியா படிச்சு வாழ்க்கையில முன்னேற வாழ்த்துக்கள். நன்றி. குமரி பண்பலை 101 நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நிகழ்ச்சியில இன்னைக்கு நிறைய குட்டி சுட்டிஸ் கலந்துகிட்டு விடுகதை, பாடல், ஆத்திச்சூடி, வானொலி பத்தி கவிதை, அப்புறம் பாடல், விடுகதை அப்படின்னு கலக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லா குட்டி சுட்டீஸுகளுக்கும், அவர்களை முயற்சிக்க வைத்த பெற்றோர், ஆசிரியர், சொந்தக்காரர்கள், உற்றார் உறவினர் அனைவருக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றிகள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு நான் RJT ஜெவின் நிக்ஸ்லைன்.

0: கலைகளின் சங்கமமாய், எங்கும் சமநேசமாய், எத்திக்கும் இன்பமயமாய்,
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: நேரம் இப்போது 8:30. குமரியில் இருந்து இமயம் வரை ஒலிக்கும் இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. ஆரம்பமாகிறது குமரி பண்பலை 101 திரை இசை. இன்றைய திரை இசையில் மெலோடி பாடல்கள் கேட்டு ரசிப்போம். என்னில் மறைத்து வைத்தவை யாவும் என்னை மறந்து என்னை கடந்து செல்கிறதே. வருவது ஜெயம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில், ஹரிஹரன் மதுஸ்ரீ குரல்களில்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: நேரம் இப்போது 8:35. குமரி பண்பலை 101 இது திரை இசை. நம் காதல் வரைய என்ன வர்ணம் தேவையோ? வருவது அன்பை சிவம் திரைப்படத்திலிருந்து, வித்யாசாகர் இசையில் விஜய் பிரகாஷ், சாதனா சர்க்கம் பாடிய பாடல்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: குமரி பண்பலை 101.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரை இசை. இப்போது நிலையத்திலிருந்து பாடல் வளம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உங்கள் விருப்ப பாடலையும் நம் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதற்கான நேரம் தான் இன்றிரவு 10:05. ஆம் நேர்களே, இன்றிரவு 10:05 நம் குமரி பண்பலை 101 வளம் பெற காத்திருக்கிறது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நேரலையில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க நீங்கள் நம் குமரியின் முன்னிணைப்பெண்ணான 04652 பயன்படுத்தி 2602400 என்ற எண்ணிலோ, 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் டயல் செய்யலாம். அல்லது 8903257039 இந்த எண்ணிலும் நீங்கள் அழைத்து உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்கள் விருப்ப பாடல்கள் நேயர்கள் மனதையும் குளிர்விப்பதாக இருக்கட்டும். அப்புறமாக நீங்க சிறு கால இடைவெளி விட்டு அழைத்து எல்லா நேயர்களோடும் வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். என் உயிரின் மெல்லிசையே என்னில் முழுதும் கலந்தாயினி. வருவது டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திலிருந்து ஷான் ரோல்டன் இசையமைத்து சைந்தவியுடன் பாடிய பாடல்.

நேரம் இப்போது 8:46. குமரி பண்பலை 101 இது திரை இசை. கண்கள் இரண்டும் என்னை கட்டி பின்னி பின்னி இழிக்கின்றதே. வருவது ஏ ஆர் ரகுமான் இசையில், அர்ஜித் சிங் சின்மயி பாடிய 24 திரைப்பட பாடல்.

நேரம் இப்போது 8:50. குமரி பண்பலை 101 இது திரை இசை. என்னை அறியாமல் ஏதும் புரியாமல் என்னில் முழுதும் கலந்துவிட்டாயே. வருவது விஜய் ஆண்டனி இசையில், சுப்ரியா ஜோஸ் பாடிய பாடல்.

கேட்டது பிச்சைக்காரன் திரைப்பட பாடல். திரை இசையை நிறைவு செய்ய வருவது மாமன்னன் திரைப்பட பாடல். நெஞ்சமே நெஞ்சமே தஞ்சம் தாராயோ உன்னிடமே, ஏ ஆர் ரகுமான் இசையில் விஜய் ஏசுதாஸ் சக்தி ஸ்ரீகோபாலன் பாடிய பாடல்.

குமரி பண்பலை 101 இதுவரை கேட்டு ரசித்தோம் திரை இசையில் மெல்லிசை ராகங்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: 12th முடிச்சிட்டீங்களா 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555111.
1: AGK College of Arts and Science autonomous NACA plus accredited college 100% placement assistance. Admissions open. Coimbatore. Conditions apply.
2: குமரி பண்பலை 101 திரை இசையில் இனி வருவது அன்பு திரைப்பட பாடல். வித்யாசாகர் இசையில், ஹரிகரன் குரலில்.

0: 12th முடிச்சிட்டீங்களா 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555111.
1: AGK College of Arts and Science Autonomous NAC plus accredited college 100% placement assistance. Admissions open. Coimbatore. Conditions apply.
2: நேரம் இப்போது 9:26. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரையிசை. திரையிசையில் நிறைவாக வருவது எம் மகன் திரைப்படத்திலிருந்து யுகபாரதி வரிகளில் வித்யாசாகர் இசையில் கார்த்திக் கல்யாணி நாயர் பாடிய பாடல்.

0: இனிய இரவு கானம் கேட்டோம். குமரி பண்பலை 101 திரை இசையில்
1: அம்மா போல பக்குமான பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: நேரம் இப்போது 9:31. தெவிட்டா ராகம் முப்பொழுதும் தரும். இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101 நிலவின் குழுமையை மனதில் தர ஆரம்பமாகிறது திரை இசை. திரை இசையில் முதலில் நிலாவட்டமாய் மனதை சுற்றி வருகின்றது.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டே.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: நேரம் இப்போது 9:37. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 திரை இசையோடு. நிலா காயும் நேரம் மனதில் உலா போக வருகின்றது. இளையராஜா இசையில் மனோ எஸ் ஜானகி பாடிய பாடல் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் திரை இசை. உங்கள் விருப்ப பாடலை உங்கள் விருப்பமான நம் குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்க வேண்டுமா? அப்படி என்றால் உங்களுக்கான நேரம் இன்றிரவு 10:05. ஆம் நேர்களே, இன்றிரவு 10:05 நம் குமரி பண்பலை 101 வளம் வர காத்திருக்கிறது நிலாமுற்றம் நேரலை. நேரலையில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்க அழைக்கலாம். 0462 அப்படிங்கிற நம்ம குமரியின் முன்னிணைப்பினை பயன்படுத்தி 2602 4

என்ற எண்ணிலோ 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257039 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். இரவு நிலாமுற்றத்தில் சந்திக்கலாம். உங்கள் விருப்ப பாடல்கள் நேயர்கள் மனதையும் குளிர்விப்பதாக இருக்கட்டும். சிறு கால நாட்கள் இடைவெளி விட்டு அழைத்து எல்லா நேயர்களோடும் வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நேரம் இப்போது 9:44. குமரி பண்பலை 101 இது திரை இசை.

நேயர்களே, நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நாளை காலை 7:10 வளம் வர காத்திருக்கிறது அரும்புகளின் குறும்புகள். நாளை நம்ம நிகழ்ச்சியில என்ன குட்டி சுட்டி கலந்துகிட்டு, என்ன அட்டகாசம், என்ன புதுவிதமான கருத்துக்கள், என்ன அவங்களோட எய்ம் சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாளை காலை 7:10 மறந்துடாதுங்க. அரும்புகளின் குறும்புகள் நம் குமரி பண்பலை 101 வளம் பெறும். நேரம் இப்போது 9:49. குமரி பண்பலை 101 இருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரை இசை. வான் நிலவை வாசல் வர வைக்க வருகின்றது இளையராஜா இசையில். கே ஜே ஏசுதாஸ், கே எஸ் சித்ரா பாடிய பாடல் மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, நாளை முற்பகல் 11:02 எக்ஸ் உரை தொடர்ந்து நம் குமரி பண்பலையுடன் நேரலை. இதில் வாழ்வின் முதல் வெற்றி என நீங்கள் நினைப்பது எது அப்படிங்கிற கருத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். அதற்காக நீங்கள் அழைக்கலாம் 04652 அப்படிங்கிற கோட் நம்பரை பயன்படுத்தி 2602240 என்ற எண்ணிலோ, 2907722 என்ற எண்ணிலோ அழைக்கலாம், அல்லது 8903257309 என்ற தொலைபேசி எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோடு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். மறந்துடாதுங்க, நாளை முற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. நேரம் இப்போது 9:55. குமரி பண்பலை 101 திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடல் இந்திரா திரைப்படத்திலிருந்து தேயும் நிலவை தாளாட்ட வருகின்றது. ஏ.ஆர். ரகுமான் இசையில் ஹரிணி ஹரிஹரன் பாடிய பாடல்.

குமரி பண்பலை 101 இதுவரை கேட்டு ரசித்தோம் திரை இசை. தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: நிலவின் மடியில் தவழும் நேரம் இரவு 10 மணி. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. தன்னொளி வீசி மனம் நினைக்கும் நிலவே, உன்னோடு நானும் தினம் தினம் வளர்ந்து தேகிறேன், இதை நீ அறிவாயா? இந்த நிலா ரசிகனின் வரிகளோடு ஆரம்பமாகிறது இன்றைய நிலா முற்றம் நேரலை. ஆம் நேர்களே, உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கும் நேரம் இது. உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க நீங்கள் நமது கன்னியாகுமரி மாவட்டத்தின் முன்னிணைப்பெண்ணான 04652 பயன்படுத்தி 2602440 என்ற எண்ணிலோ அல்லது 2907722 என்ற தொலைபேசி எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். இல்லை என்றால் 8903257039 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். உங்கள் விருப்ப பாடல்கள் நேயர்கள் மனதை குளிர்விப்பதாக இருக்கட்டும். நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், சிறு நாட்கள் இடைவெளி விட்டு அழைத்து எல்லா நேயர்களோடும் வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இப்போது நிலாமுற்றத்தில் நம்மோடு இணையும் முதல் நேயரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
3: வணக்கம் நரேதாக்கம். நேயர்களுக்கு இங்கே வணக்கம்.
2: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து? கண்ணனையா இணைப்புல வந்திருக்கீங்க. என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: கீதாஞ்சலி படத்திலிருந்து. ஒரு ஜீவன் துடித்தது, இனி வேண்டாம்.
2: பாடல் என்ன அப்படின்னு அழகா பாடியே காட்டிட்டீங்க. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி ஐயா.
3: நன்றி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நேரம் இப்போது 7:07. குமரி பண்பலை 101 உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலாமுற்றம் நேரலையில் நிலாமுற்ற

இணையும் அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? இரவு வணக்கம். சொல்வது யார், இங்கிருந்து? ஹமான் ஐயா, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க, இணைப்புல வந்திருக்கீங்க? கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அழைத்ததற்கு நன்றி.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

0: நேர்களை நினைவுபடுத்துகிறோம். நாளை காலை 9:02 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி விளம்பரதார நிகழ்ச்சி நம் குமரி பண்பலை 101 விளம்பரம். மறந்துடாதுங்க, நாளை காலை 9:02 இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி நம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. பத்து மணி 13 குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நிலாமுற்றம் நேரலை. நேரலையில் இணையும் அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மணிகண்டன், செட்டியார் மடம்.
0: சொல்லுங்க ஐயா, நிலாமுற்றத்துல என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு இந்த நிலாமுற்றத்துல தங்கமகன் படம்.
0: கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.

0: டுவெல்த் முடிச்சிட்டீங்களா? 80% அண்ட் அபோவ் வாங்கிருவீங்களா? அப்போ ஏஜிகே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் ஆர் எஸ் லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 rupees ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் விசிட் வாட்டர் டேங்க் ரோட் நியர் வை ஆர் மஹால் நாகர்கோவில் ஆர் கால் 6384555111.
1: ஏஜிகே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆட்டோனமஸ் நாகே பிளஸ் அக்ரெடிட்டட் காலேஜ் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அட்மிஷன்ஸ் ஓபன் கோயம்புத்தூர் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: நேர்களே, நாளைய நேரலை நிகழ்ச்சிகள் இப்போது உங்கள் நினைவிற்கு. நாளை காலை 9-7 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் நேரலையில் கலந்து கொண்டு கேட்டு ரசிக்கலாம். நாளை முற்பகல் 11:00 எக் சூரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேரலை. இதில் வாழ்வின் முதல் வெற்றி என நீங்கள் நினைப்பது எது அப்படிங்கறத பத்தி உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நாளை பகல் 1:10 ஹாய் சிநேகிதே, வானொலியும் வானொலியின் மூலம் நான் பெற்ற நல்ல அனுபவங்களும் நேரலை நிகழ்ச்சி. ஹாய் சிநேகிதே பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. பெண் தோழிகளே, நேரலையில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை எங்களோடு தெரிவியுங்கள். நாளை 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, சின்னஞ்சிறு சிட்டுக்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. நாளை 10:05 நிலாமுற்றம் நேரலை, உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உங்களுக்கான அலைபேசி எண்களும் தொலைபேசி எண்களும் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. அலைபேசி எண் 8903257309, தொலைபேசி எண் 046652 அப்படிங்கிற கோட் நம்பர் பயன்படுத்தி 2602400 என்ற எண்ணிலோ 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை, உங்கள் பாடல்களை, உங்கள் திறமைகளை வெளிக்கொணரலாம். நேரம் இப்போது 10:22. குமரி பண்பலை 101 இது நிலாமுற்றம் நேரலை.

0: நம்மோடு இணையும் அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சண்முகம், மேற்கு சுரப்படம் சார்.
0: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: படம் வந்து நீங்கள் கேட்டவை.
0: ம்,
1: பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, அந்த பாட்டு சார்.
0: கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றி சார்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

0: நேரம் இப்போது 10:28. குமரி பண்பலை 101 இது நிலா முற்றம். நம்மோடு இணையும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் இன்றைக்கு கேட்க போறீங்க?
1: படம் ஆகா. பாட்டு முதலாய் உன்னை பார்த்தேன் காதல் அந்த பாட்டு.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி அழைத்ததற்கு.
1: நன்றி.

0: உயர்ந்தோங்கிய தென்னை மரங்களுக்கு சிறப்பு பெற்ற நம் குமரி மண்ணின் மக்களுக்காக நாளை காலை 8:30 நம் குமரி பண்பலை 101 வலம் வர காத்திருக்கிறது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சியின் பகுதி 2. தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்ட ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி சுதாலட்சுமி அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே, நாளை காலை 8:30. நேரம் இப்போது 10:34. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நிலாமுற்றம் நேரலை. நேரலையில் நம்மோடு இணையும் அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரருக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாங்க ஒரு கோயில் தூத்துக்குடி இருக்கு, கலீல் ரகுமான்.
0: கலீல் ரகுமான் ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: கண்டிப்பா
0: நீங்க கேட்ட அந்த இனிமையான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: இனிய இரவு பொழுதில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலையில் குமரி பண்பலை, இது நம்ம ஊரு பண்பலை. நிலாமுற்றத்தில் நம்மோடு இணையும் அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
1: வணக்கம், நான் பத்தியில இருந்து இந்திரா பேசுறேன்.
0: இந்திராமா சொல்லுங்க, என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: எனக்கு நீ வருவாய் என படத்துல இருந்து
0: கண்டிப்பாமா நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

நோய்களில் பொதுவாக ரெண்டு விதம் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். தொற்றும் நோய், தொற்றா நோய். இதில் எது தொற்றும் நோய், எது தொற்றா நோய் அப்படிங்கிற டவுட்டு எல்லாருக்குமே கண்டிப்பாக சில டைம் வந்திருக்கும். இனி அந்த டவுட்டுக்கு இடமே வேண்டாம். நாளைய நலமாய் வாழ்வோம் நிகழ்ச்சி கேட்டாலே போதும். ஆம் நேர்களே, நாளைய நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தொற்றா நோய்கள் குறித்து விளக்குகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே. நேரம் இப்போது 10:45. குமரி மண்ணின் அன்பலை, குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலாமுற்றம் நேரலை, நேரலையில் நம்மோடு இணையும் அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம் லில்லிமா, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க? கண்டிப்பாமா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.

0: நேரம் இப்போது 10:50 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் என்றும் இனிமையாய் வாழ்வின் நன்மையாய் குமரி பண்பலை 101 நிலாமுற்றத்தில். நம்மோடு இணையும் அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? இந்திராமா, சொல்லுங்க என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: கடலோர கவிதைகளை.
0: கண்டிப்பாமா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: பொறுத்தி

இனிமையான இரவு கானங்களோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நிலாமுற்றம் நேரலை. வரும் நாளை இனிதாக வரவேற்போம், அந்நாள் இனிதாகவே அமையும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர்ஜே டி ஜெபின் நிக்ஸ்லின். நன்றி நேர்களே, மீண்டும் விரைவில் சந்திப்போம். தொடர்வது மனசு மயங்கும் திரை இசை.

0: இணைந்து கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

திசையெட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன்.

11:12 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு கிறங்கும் தேவாவின் இசையில் பாஞ்சாலங்குறிச்சி படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். டி.எம். சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க. தியாகம் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல், கண்ணதாசனுடைய கற்பனையில்.

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள். இணைந்திருக்கிறோம் விவுத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு மயங்கும். ஸ்வர்ணமுகி படத்தின் பாடலை தொடர்ந்து உமா ரமணன் அருண்மொழி பாடிய தந்துவிட்டேன் என்னை.

ஒரு அமைதியான பாடலை ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ் ஜானகி, கே ஜே யேசுதாஸ் பாடிய உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்திலிருந்து பிரைசுடன் அவங்களுடைய வரிகளில் பாடல்.

சிறைச்சாலை படத்தின் பாடலை தொடர்ந்து பட்டணத்தில் பூதம் பி சுசீலா, டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க ஆர் கோவர்தன் இசையில்.

0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும். கேட்ட பாடல்கள் உங்களை கிரங்களிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இசையோடு இணைந்திருங்கள், காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன். ஜல்லிக்கட்டு காலை படத்திலிருந்து நிறைவாக பாடல்.
1: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டின வீடு, அத சிக்கல்லாம எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: காற்றின் மொழி.

0: FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

மலையும் உண்டு, எனக்கென்று எல்லாம் உண்டு, நிலவுக்கு வானம்

படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: அம்மாடியோ தனனான தன ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.

0: ஒதுங்கி ஒதுங்கி பார்த்தேன், நான் ஒதுங்கி போயா தோத்தேன். என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது, அப்பா என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது?
1: சொல்றேன் கேளு. துடுக்கார காள துரத்தி வந்ததாலே தவண்டு போச்சு சேலே துணிஞ்சு புழுகு மேலே. துடுக்கார காள துரத்தி வந்ததாலே தவண்டு போச்சு சேலே துணிஞ்சு புழுகு மேலே. மிரண்டு மிரண்டு கீழே விழுந்து விட்டது போலே. ஏதோ சொல்லிக்கோ நீ, ஏதோ சொல்லிக்கோ அவ்வளவுதான். ஏதோ சொல்லிக்கோ நீ, ஏதோ சொல்லிக்கோ.

பசி எடுத்துச்சு கிளிக்கு வந்த பழத்தை கடிச்சு புடிச்சு படுத்திருந்துச்சு கொய்யா அது பழ பழத்துச்சு மெய்யா பசி எடுத்துச்சு கிளிக்கு வந்த பழத்தை கடிச்சு புடிச்சு ரசிச்சு ரசிச்சு தின்ன கிளி பறந்துடுச்சுன்னு வெளியே ஏதோ சொல்லிக்கோ நீ ஏதோ சொல்லிக்கோ.

இப்போது அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை, கோவிலூர் வி பழனிவேல் அவர்கள் தவில், ஜாலந்தர வளர்ச்சி ராகத்தில் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபக தாளம்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை. கோவிலூர் வி பழனிவேல் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மங்காம்புதி அன்னமாச்சாரியார் கீர்த்தனை, தர்மவதி ராகம், ஆதி தாளம்,

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை, கோவிலூர் வி பழனிவேல் அவர்கள் தவில்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: ஒன்றிலும், குமரி பண்பலை 101.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: அருள்மணி மாலை.

நகாரம் சிகையாதிசேது வேகாரம் நேத்ரயோர்யுஞ்சன் நகாரம் சர்வசந்திஷு மகாரம் அஸ்த்ரமுத்திஷ்ய மந்த்ரமூர்த்திர் பவேத் புதஹ சவிசர்கம் படந்தம் தத்

நேமி பிரமத் சமந்தாத் பகவத் பிரயுக்தம் தம் தக்தி தம் தக்தியரி சைன்யமாஷு கக்ஷ.

அக்ஷரக்ஷஹ பூதக்ரஹாம்ஸ்சூர்ணய சூர்ணயாரேன த்வம் யாதுதான பிரமத பிரே.

அபூத் கேதுப்யோ நிருப்யேவச சரீசிரிபேப்யோ தம்ஷ்ட்ரிப்யோ பூதே.

பகவானேவ வஸ்துதஹ சதசச்சயத் சத்யேனானேன நஹ சர்வே யாந்து நாஷம்.

நேரம் 5:22. தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாணி ஜெயராம் பாடிய ஆனந்த லகரி.